0: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டோம். நேர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.
1: நேரம் காலை 5:54.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சக ஆண்டு 1948, வைசாக மாதம் 21 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, சித்திரை திங்கள் 28 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 11 தேதி திங்கட்கிழமை. 101.4 ரெயின்போ பண்பலையில் இன்றைய ஒலிபரப்பை தொடர்ந்து கேட்கலாம். நேயர்கள் இனி கேட்க இருப்பது குரளமுதம்.

0: வெளியில் சிரித்து நெஞ்சில் வஞ்சகம் கொண்டிருப்பவர் நட்பை அவர்களைப் போலவே மகிழ்வதாய் நடித்து நெஞ்சத்தால் நீக்கிவிட வேண்டும். குறள் எண் 829 அதிகாரம் கூடா நட்பு.
1: மிகச் செய்து தம்மெழுவாரை நகச் செய்து நட்பினுள் சாப்புள்ளல் பாற்று.
0: வெளியில் சிரித்து நெஞ்சில் வஞ்சகம் கொண்டிருப்பவர் நட்பை அவர்களைப் போலவே மகிழ்வதாய் நடித்து நெஞ்சத்தால் நீக்கிவிட வேண்டும். குறள் எண் 829 அதிகாரம் கூடா நட்பு.

0: நேரம் காலை 6 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தின் அடித்தளம்

0: களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். துணைத் தலைவராக திரு கே என் நேருவும் கொறடாவாக திரு ஏபா வேலுவும் இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் ராமநாதபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோவை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி தில்லியை எதிர்கொள்கிறது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: பக்தி நேரம்.

நேரம் காலை 6:02 ஆயிட்டிருக்கு. பக்தி நேரத்துல தான் இணைஞ்சிருக்கீங்க. உன் கனவுகளுக்கு கால அவகாசம் கொடு. விதை இன்று விதைத்தால் நாளை மரமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே ஊக்கத்தோடு இன்றைய நாளை தொடங்குவோம். நிச்சயமாக சந்தோஷமான நாளாக அமையும். பக்தி நேரத்தில் இன்றைய முதல் பாடல் ராமச்சந்திரனுடைய இசையில், உளுந்தூர்பேட்டை சண்முகம் வரிகளில் சீர்காழி எஸ் கோவிந்தராஜனுடைய அழகான குரலில், விநாயகனே வினை தீர்ப்பவனே

நேரம் 6:06 ஆயிட்ருக்கு. பக்தி நேரத்தில் இணைஞ்சிருக்கீங்க. ரெயின்போ பண்பலை தான் கேட்டுட்ருக்கீங்க. கஷ்டம் அப்படின்றது முடிவு கிடையாது, அது உன்னை பலமாக்கும் பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கஷ்டமாக இருக்கே அப்படின்னு ஒரு விஷயத்தை செய்யாமல் விட்டுட்டோன்னா காலம் முழுக்க அது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும்ல. முயற்சி தான் எல்லாத்துக்கும் ஒரு முடிவாக இருக்கும். பக்தி நேரத்தின் அடுத்த பாடல் வீரமணி கண்ணனுடைய இசையில், வாரஸ்ரீயுடைய வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய நடராஜா.

101.4 இங்க எல்லாமே தோணும். ரெயின்போ எஃப்எம் 101.4 பக்தி நேரம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. இனிமையான பாடல்கள் நிறைய நம்ம காதுகள்ல ஒழிச்சிட்டு இருக்குல்ல. நீ சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் உன்னை அடுத்த நிலைக்கு அழைக்கும் படிக்கட்டு. என்னடா இது வாழ்க்கை முழுக்க பிரச்சனையாவே இருக்கு அப்படின்னு யோசிக்காம அந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம படிக்கட்டுகளா மாத்தலாம், எப்படி நம்ம உயர்வா யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனை நிச்சயமா நம்ம எல்லாருக்கும் தேவை இல்ல. பக்தி நேரத்தின் அடுத்த பாடல் குன்னக்குடி வைத்தியநாதனுடைய இசையில் கனகாஸ்ரீ கிருஷ்ணனுடைய வரிகள்ல சோலைமங்கலம் சகோதரர்கள் பாடிய அழகெல்லாம் முருகனே.

நேரம் 6:16 ஆயிட்டிருக்கு. பக்தி நேரம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. வாழ்க்கை அப்படி ஒன்றும் எளிது கிடையாது, கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்களும் பலவீனமானவர்கள் கிடையாது. வாழ்க்கை கஷ்டமாக இருக்கே, இப்படியே இதே போக்கில் போயிடுமா அப்படின்னு யோசிக்காம நம்ம வாழ்க்கையோடு எதிர்த்து போராடணும். நம்ம பலவீனமானவர்கள் கிடையாது அப்படின்னு யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் பொழுது நிச்சயமாக ஒரு நாள் வாழ்க்கை நமக்கு ரொம்ப எளிதாக தெரியும். பக்தி நேரத்தின் அடுத்த பாடல் சுதா ரகுநாதனுடைய அழகான குரலில் தேவி மீனாட்சி.

நேரம் 6:23 ஆயிட்டிருக்கிறேன். போய் எஃப்எம் 101.4 பக்தி நேரம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு நாள் நிச்சயமா வரும், அப்போ நம்மளுடைய கஷ்டம் எல்லாம் கதையா சொல்லப்படும். வாழ்க்கையில இப்படி கஷ்டம் இருந்தது, அப்படி கஷ்டம் இருந்ததுன்னு நம்ம வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தானே சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு நாள் நிச்சயமா நம்ம வாழ்க்கையில வரும். அது வரைக்கும் உழைச்சுக்கிட்டே இருப்போம், சரியா? பக்தி நேரத்தின் அடுத்த பாடல் வீரமணி கண்ணன் இசையில் பாரஸ்ரீயுடைய வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய சந்திரநாயகா.

0: arengo e fumutio na kulinali ingi en la mesa madule.
1: ஆறு மணி 30 நிமிடம் ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 பக்தி நேரத்துல தான் நினைச்சிருக்கீங்க. பக்தி நேரத்தின் அடுத்த பாடல் ஜாலி ஆப்ரஹாமனுடைய குரல்ல தேவன் வீட்டு பிள்ளை கேட்டு வரலாம்.

நேரம் 6:33 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரத்தில் தான் இணைஞ்சிருக்கீங்க. விழுந்த இடத்தை பார்த்து அழக்கூடாதாமா, எழுந்த இடத்தை இந்த உலகம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியா நம்ம உழைக்கணுமா? விழுந்த இடத்தை பார்த்து என்னடா இது விழுந்துட்டோமே அப்படின்னு சொல்லி துவண்டு போகாம நம்ம எழுந்து வரக்கூடிய இடத்த எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்கல்ல அப்படின்னு இந்த உலகமே நம்மளை திரும்பி பார்க்க வைக்கணும். நிச்சயமாக அதை செய்யணும்ல. பக்தி நேரத்தின் அடுத்த பாடல் கவிஞர் நாகூர் சலீமுடைய இசையில், கவிஞர் நாகூர் சலீமுடைய வரிகளில், டி கே ராமமூர்த்தியுடைய இசையில், எஸ் எம் யூசப் பாடிய பாடல்.

0: பழைய பாட்டு புது பாட்டு மிக்ஸ் பண்ண செம்ம பீட். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுளு.
1: நேரம் 6:38 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ பண்பலை 101.4 பக்தி நேரத்தில் தான் இணைஞ்சிருந்தீங்க. பக்தி நேரத்துடைய இறுதி பாடலுக்கு வந்துட்டோம். சின்ன முன்னேற்றம் கூட முன்னேற்றம் தாங்க, நிற்காமல் நம்ம நடந்துக்கிட்டே இருந்தால் போதும். ஸோ வாழ்க்கையில் நம்மளுடைய பயணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். துவண்டு உட்காராதீங்க. இன்றைக்கு நாள் இந்த நாள் மாதிரி எல்லா நாளும் உங்களுக்கு சந்தோஷமாக அமைய திவ்யாவுடைய சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். சரி, நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல் கேட்போமா? பாலாவுடைய இசையில் பூவை செங்குட்டுவனுடைய வரிகளில் உன்னி மேனன் பாடிய சொல்ல சொல்ல கேட்டுக்கிட்டே இருக்கலாம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு

வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோனியை வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், உள்ளூர் பொருட்களை வாங்க மக்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தற்போதைய புவிசார் அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு மக்கள் எரிபொருள் நுகர்வை முடிந்தளவு குறைந்து அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகரிக்க உதவ வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். விவசாயிகள் நலனில்

இந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், உள்ளூர் பொருட்களை வாங்க மக்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தற்போதைய புவிசார் அரசியல் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு மக்கள் எரிபொருள் நுகர்வை முடிந்த அளவு குறைந்து அந்நிய செலாவணி கையிருப்பை அதிகரிக்க உதவ வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். விவசாயிகள் நலனில் அரசு அதிக அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் தெரிவித்தார். மத்திய அரசின் செயல்பாடுகள் காரணமாக நாடு முழுவதும் பிஜேபியின் செல்வாக்கு அதிகரித்து வருவதாக அவர் கூறினார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் அண்மையில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களில் இது எதிரொலித்துள்ளதாக அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சி ஊழலையும் வாரிசு அரசியலையும் ஊக்குவித்து வந்துள்ளதாக திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா எழுதிய நூல் வெளியிட்ட விழாவில் அவர் நேற்று பங்கேற்றார். நமது அரசியல் சாசனத்தை அடிப்படையாக கொண்டு ஜனநாயகத்தின் வேர்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மக்களின் உரிமைகளை காப்பதில் நீதிமன்றங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் கூறினார். நீதித்துறையும் நிர்வாகமும் இணைந்து பணியாற்ற வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். பல்வேறு அமைப்புகளுக்கு இடையே உள்ள ஒருங்கிணைப்பே ஜனநாயகத்தை மேலும் வலுவானதாக்கும் என்று திரு அமித்ஷா கூறினார். இந்நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால அவைத்தலைவர் திரு கருப்பையா பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதற்கான தேர்தல் ஆணையத்தின் சான்றிதழுடன் இதில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பேரவைத் தலைவர் மற்றும் பேரவை துணைத் தலைவருக்கான தேர்தல் நாளை காலை 9:30 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் நம்பிக்கை வாக்கு கோரவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும் நடைமுறையே இனி கடைபிடிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நேற்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் மத்திய அரசின் சுற்றறிக்கையின்படி செயல்பட வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு இருப்பதாக ஆளுநர் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். அதன்படி தவிர்க்க முடியாத சூழலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் மூன்றாவதாக ஒலிக்கப்பட்டது என்று கூறியுள்ளார். இனிவரும் காலங்களில் இந்த புதிய நடைமுறை பின்பற்றப்படாது என்றும் இதற்கு முன்பிருந்த நடைமுறையே பின்பற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகம் மட்டுமல்லாமல் நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் அந்தந்த மாநில மொழி வாழ்த்து பாடலே நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் இசைக்கப்பட வேண்டும் என்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலைப்பாடு என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கு மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா கேட்டுக் கொண்டுள்ளார். முன்னதாக இந்த விவகாரத்தில் பழைய நடைமுறையை பின்பற்றப்பட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் வலியுறுத்தியிருந்தன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக சட்டப்பேரவையின் திமுக கட்சித் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நேற்று நடைபெற்ற அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. துணைத் தலைவராக திரு கே என் நேருவும் கொரோனாவாக திரு ஏ வ வேலுவும் இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டனர். இதனிடையே சமூக வலைதளத்தில் திரு உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள பதிவில், புதிய அரசுக்கும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய்க்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் சமூக ஊடகங்களிலும் ஆற்றல் மிகு எதிர்க்கட்சியாக திமுக செயல்பட்டு மக்களின் குரலை எதிரொலிக்கும் என்று அவர் கூறியுள்ளார். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைத்து மக்களுக்கும் அரசுக்கும் இடையிலான ஊடகமாக திமுக விளங்கும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை மீறுவது ஏற்புடையதல்ல என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டிவி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தாவேகவின் தேர்தல் அறிக்கையில் மாதத்திற்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தற்போது 2 மாதத்திற்கு 200 யூனிட் இலவசம் என்று அறிவித்திருப்பது தேர்தல் வாக்குறுதிக்கு முரணாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை வாரி வழங்குவதையும் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அதை செயல்படுத்த மறுப்பதையும் அடிப்படையாக கொண்டிருந்த திமுக அரசின் நீட்சியாகவே இது அமைந்துள்ளது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.
எனவே வாக்குறுதி

0: முழுமையாக நிறைவேற்ற தாவக அரசு முன்வர வேண்டும் என்று திரு டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி தபால் வாக்குகளை வேறு தொகுதிக்கு அனுப்பியதாக கூறப்படும் புகார் குறித்து தேர்தல் ஆணையம் பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திரு கே ஆர் பெரியகருப்பனை தாவேக வேட்பாளர் திரு சீனிவாச சேதுபதி ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வென்ற நிலையில் இது தொடர்பாக திரு பெரியகருப்பன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் விக்டோரியா கௌரி மற்றும் செந்தில்குமார் அடங்கிய விடுமுறைக்கால அமர்வில் அவசர வழக்காக நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் பதிவான தபால் வாக்கு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதிக்கு தவறுதலாக அனுப்பப்பட்டதாகவும் இது தொடர்பான புகாரை தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கவில்லை என்றும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதிகள் தபால் வாக்கை வேறு தொகுதிக்கு அனுப்பியது குறித்து பதிலளிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியதுடன் இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உத்தரவிட்டனர். இதற்கான காரணங்களை விளக்கி இன்று பதில் மனு தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை இன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தனர். தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். மூன்று நாள் சண்டை நிறுத்தம் மீறப்பட்டது தொடர்பாக ரஷ்யாவும் யுக்ரைனும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகளை தெரிவித்துள்ளன. உத்தராகண்ட் மாநிலத்தில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக சார்தாம் யாத்திரை மேற்கொள்ளும் பக்தர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. திருச்சியில் சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை வரவழைத்து இனி குற்ற செயல்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு செல்வ நாகரத்தினம் எச்சரிக்கை விடுத்தார். திருத்தணியில் திரௌபதி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். சென்னை திருவனந்தபுரம் விரைவிரையில் இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் கோட்டயம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வென்றது. ராய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன் எடுத்தது. 167 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 167 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. முன்னதாக சென்னையில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற கூட பின்னர் பேட் செய்த சென்னை அணி 19.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் காலை 6:55 ஆயிற்றுக்கு. நேயர்கள் இனி கேட்கலாம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ளம் கொண்ட மது ராமகிருஷ்ண ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். நமது பாரத திருநாடு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. நிறைய மாநிலங்கள், நிறைய மொழிகள், பலதரப்பட்ட மக்கள், பல இனங்கள்னு நிறைய முகங்கள் இருந்தாலும் ஒன்றே ஒன்று இந்தியர் என்பது நம்மை ஒருங்கிணைத்திருக்கிறது. நமது நாட்டின் வடகிழக்கு மாநிலங்கள்ல அருணாச்சல பிரதேசமும் ஒன்று. சூரியன் ஏழும் நாடுன்னு இதற்கு இன்னொரு பெயரும் உண்டு. மாநிலமா உருவாவதற்கு

0: ஆண்டுகளுக்கு முன் நெஃபா என்று அழைக்கப்பட்டது. மொத்த பரப்புல சுமார் 80% காடுகள் தான். ஈட்டா நகர் இதன் தலைநகரம். மொத்தம் 12 நகரங்கள் இருக்கான். பசிகாட் என்ற நகரம் மிக பழமையானது. ஸ்மார்ட் சிட்டி வரிசையில் இடம்பெற்றிருக்கு. 3600 கிராமங்கள் இருக்குதான் அருணாச்சல பிரதேசத்துல. பழங்குடியின மக்கள்ல 20 இன மக்கள் இங்கு வசிக்கின்றனர். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது 80% பரப்பு காடுகளாய் இருப்பதுதான். கற்கால மனிதர்கள் வாழ்ந்த பல பகுதிகள் இங்கு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ரோயிங் என்ற பகுதியில் இயற்கை வனப்பை முழுமையா ரசிக்கலாம். பச்சை பசேல் பள்ளத்தாக்குகள், மனதை மயக்கும் மலை தொடர்கள் நிறைந்த மாநிலம் அருணாச்சல பிரதேசம். மது ராமகிருஷ்ணன் ஐயா, உங்க கோட்டூர் மலையாண்டி பட்டணமும் மலை சார்ந்த ஓரளவுக்கு காடுகள் சூழ்ந்த பகுதி தான். நீங்க எப்படி முழுக்க தென்னந்தோப்பை நம்பி இருக்கிறீர்களோ அதுபோல அந்த மாநிலத்துல விவசாயம் இருக்கு, மீன்பிடி தொழிலும் இருக்கு, ஆடு வளர்ப்பு தொழிலும் இருக்கு. ஈட்டா நகர்லிருந்து சுமார் 100 கிலோமீட்டருக்கு தள்ளி சிரோ பள்ளத்தாக்கு இருக்கான். அங்க இருக்கும் மக்கள் நெசவு தொழில முக்கிய தொழிலா செய்பவர்கள். நம்ம சிறுமுகை நெகமம் பகுதி மாதிரியே அருணாச்சல பிரதேசம் தவாங் மற்றும் மேற்கு காமே மாவட்டங்களுக்கு இடையே உள்ள சாலை 4170 மீட்டர் உயரத்தில் உள்ளது. ஆண்டு முழுவதும் திறந்திருக்கும் இந்த சாலையில கடும் குளிரிலும் விருப்பப்பட்டவர்கள் பயணிக்கலாம். இந்த சாலையை ஒட்டி திபேத்தியர்கள் புனிதமாக கருதும் 101 ஏரிகள் இருக்கான். எப்படி நமது கோயம்புத்தூர் மாநகரை சுற்றி நிறைய ஏரிகள் குளங்கள் இருக்கோ அப்படி. ஏன் செங்கற்பட்டு மாவட்டத்தை ஏரி மாவட்டம்னு தான் அழைக்கிறோம். அதுபோல இந்த பகுதியில பனிக்காலம் மிகவும் ரம்மியமா இருக்குமா. ஏரிகள் பெரும்பாலும் குளிரில் பனியில் உறைந்து விடுமா. அந்த நேரத்தில் மோட்டார் சைக்கிள்லேயே சுற்றுலா வந்து செல்பவர்கள் நிறைய பேரான். எப்பவும் பரபரப்பாக இருக்கும் வாழ்க்கையை மறந்துட்டு அமைதியை அனுபவிக்க, ஏன் அமைதியை தரிசிக்க அருணாச்சல பிரதேசம் உகந்த இடம். அருமையான சுற்றுலாத்தலம். மது ராமகிருஷ்ணன் ஐயா, இருக்கிறவங்க தான் அள்ளி முடிய முடியும். வாய்ப்பும் வசதியும் உள்ளவர்கள் அருணாச்சல பிரதேசத்துக்கு ஒரு முறை போயிட்டு வரலாம். எங்களை மாதிரி இருப்பவர்கள் உங்க கோட்டூர் மலையாண்டி பட்டணம் உங்க தோட்டத்துக்கு வந்துட்டு போறோம். ஒரு கல்லுல 2 மாங்காய் அடிப்போம். நாங்க ஒன்னு ஒரு சுற்றுலாத்தலம் பார்த்துட்டு வந்த மாதிரி ஆயிடும். ரெண்டாவது, நீங்க முழுக்க இயற்கை விவசாயம் செய்பவர். எப்படி இயற்கை விவசாயம் செய்து லாபம் பார்ப்பதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துடலாம். அப்படித்தானுங்க. நமக்கு ஒரே ஒரு விருப்பம், ஆசை, அது பேராசைன்னு கூட சொல்லலாம். அதாவது அருணாச்சல பிரதேசத்துல 80% பரப்பு காடா இருக்கான், வனங்கள். நமது மாநிலத்துல இது போல எப்ப வரும், வருமா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.

வணக்கம் வணக்கம் வணக்கம், ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு என்னமோ உற்சாகமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லலாம். எஸ் வணக்கம், சென்னை நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. இதோ உங்களுடைய ஆர்ஜே திவ்யாவும் உங்க கூட பேசுறதுக்காக வந்தாச்சு. எவ்வளவு நாள் ஆச்சுங்க, அதுவும் இந்த ஃபேஸ்புக்ல இன்னைக்கு நம்ம பேச போறோம், நம்மளுடைய நாள் தொடங்க போறது அப்படின்னு தெரியும் போதே எனக்கு அவ்வளோ குஷியா இருக்கு, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா இந்த நாள் மாதிரி எல்லா நாளுமே சந்தோஷமா அமைய என்னோட சார்பா வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வணக்கம் சென்னையில் எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பேச போறோம், என்ன கேள்வி நான் உங்ககிட்ட ஃபேஸ்புக்கில் கேட்க போறோம் அப்படின்றத சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னா, தேசிய தொழில்நுட்ப தினம். அதாவது இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் மே 11 தேசிய தொழில்நுட்ப தினம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். 1998 தான் இது ஆரம்பம் ஆச்சாமா. ஏன்னா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய போக்ரான்ல வெற்றிகரமா இந்தியா வந்து அணு ஆய்வு சோதனையை நடத்தியிருக்காங்க, அத நினைவு கூர்ற வகையில இந்த நாளை அறிவிச்சிருக்காங்க. பேசலாம் பேசலாம், நிறைய பேசலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன கேள்வி நான் உங்ககிட்ட கேட்க போறேன் அப்படின்னா, ஒரு முக்கியமான கேள்விதான், நிச்சயமா இதுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், இந்தியாவின் ஏவுகணை மனிதர் அதாவது மிசல் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார்? உங்களுடைய பதில நம்மளுடைய சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பக்கத்துல இந்த கேள்வியை கேட்டிருக்க. நீங்க உங்களுடைய பதில்களை உங்களுடைய பதிவுகளை நீங்க சொல்லலாம். அப்படி குட் மார்னிங், ஹாய், சாப்பிட்டீங்களா, இது எல்லாமே நம்ம அதுல பேசலாம். ஓகே, மறக்காம இதுதான் கேள்வி. இந்தியாவின் ஏவுகணை மனிதர் மிசல் மேன் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படுபவர் யார்? உங்களுடைய பதில்களை சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் நீங்கள் உங்களுடைய பதில்களை பதிவிடலாம். அழகான பாடல்கள் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்க. அதில் முதல் பாடலே ஒரு அட்டகாசமாக போவோமே. எஸ், படையப்பா திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில் வைரமுத்தோடைய வரிகளில் கே எல் ஸ்ரீராம் மற்றும் கோரஸ் இணைந்து பாடிய பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டு நெஞ்சிருங்க.

நேரம் 7:08 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், இன்னைக்கான கேள்வி என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, இந்தியாவின் ஏவுகணை மனிதர் யார் யார் யார் அந்த கேள்வி தான் கேட்டிருந்தேன். நிறைய பேர் இப்பவே உங்களுடைய பதில்களை நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ்ல கொடுக்க ஆரம்பிச்சுட்டீங்க. அதுல பள்ளப்பாளையம் பூபாலன் அவர் வந்து வணக்கம் சென்னை அப்படின்னு சொல்லி அவருடைய பதிலை பதிவிட்டிருக்காங்க. கோவை மாவட்டத்திலிருந்து அவர் பேசுறாரு. அடுத்து சூளை ரீஜா மனோகரன், இனிய காலை வணக்கம். வணக்கம் சென்னை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சகோதரி ஆர்ஜே திவ்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாம வாழ்த்தும் நெஞ்சும் சூளை ரீஜா மனோகரன் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அது தொடர்ந்து நாகர்கோவில் மந்திரமூர்த்தி திவ்யா அவர்களே வணக்கம், நலம் நலமறி ஆவல். நானும் உங்களை அதே கேள்வி கேட்கிறேன். நிகழ்ச்சியுடைய விடைய சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிச்சயமா இந்நிகழ்ச்சி மேன்மேலும் சிறக்கும். வாழ்த்துக்கள், பாராட்டுகள், நன்றி தோழியர்களே, நிலையத்தாரர்களே அப்படின்னு எல்லாருக்குமா சேர்ந்து அவரு நன்றியை சொல்லியிருக்காரு. ஜெயக்குமார், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி அவருடைய பதிலை பதிவிட்டிருக்காங்க. சேலம்ல இருந்து அவரு அவருடைய பதிலை சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன், தித்திக்கும் இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய பதிலை சொல்லியிருக்காரு. விஸ்வநாதன் முத்துராமலிங்கம், குட் மார்னிங், பெஸ்ட் விஷஸ் ஃபார் டுடே ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி அம்மத்தூர்லேருந்து விஸ்வநாதன் ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. அதை தொடர்ந்து சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து தா சோமசுந்தர பிரபு அவர் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி அவருடைய பதிலை சொல்லியிருக்காங்க. வீராதுரை, வணக்கம் அப்படின்னு சொல்லி அவருடைய பதிலை பதிவிட்டிருக்காங்க. சோலை ரீஜா மனோகரன், மறுபடியுமா மடல் மாணிக்கம் அவர்கள் வழங்கும் தகவல்களை பின்பற்றினாலே நல்ல ஆரோக்கியத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழலாம் என்பதை அழகாக அறிந்து வாழ்த்துக்கள். அடடா, ஓகே, அடுத்து இதான் பதில் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா மகாதேவன் அவருடைய பதிலை சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து பால ஜெயச்சந்திரன், நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு நேயர்களுக்கும் நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி அவருடைய பதிலை சொல்லியிருக்காங்க. அடுத்து பட்டாளம் அப்துல் ஜலீல், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி அவருடைய பதிலை பதிவிட்டிருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரோசையா, அனைவருக்கும் இனிய காலை சிறப்பு வணக்கம் அப்படின்னு சொல்லி அவருடைய பதில சொல்லல, இருந்தாலும் அழகான ரோஸ்களை நமக்காக கொடுத்திருக்காங்க. சுஜாதா சந்திரசேகரன், குட் மார்னிங், ஐ எம் சுஜாதா. சென்னை டுடேஸ் குவிஸ் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி

ஈஸி ஆன்சர் அவர் சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து ஹேமாலதா வந்து ரொம்ப அழகான ஒரு பதிவை போட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து வீரா செந்தில், இனிய காலை வணக்கம் டாக்டர் இதான் அப்படின்னு சொல்லி அவருடைய பதிலை சொல்லியிருக்காங்க. கண்ணன், மேட்டுப்பட்டி கண்ணன், இனிய திங்கள் காலை வணக்கம் அப்படின்னு அவருடைய பதிலை பதிவிட்டிருக்காங்க. அடுத்தடுத்து நீங்களும் உங்களுடைய பதில்களை சொல்லலாம். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் இன்னைக்கான வணக்கம் சென்னை நிகழ்ச்சியுடைய கேள்வி இருக்கு. மறக்காம போய் உங்களுடைய பதில்களை சீக்கிரம் டப்பு டப்புன்னு போட்டுருங்க. அடுத்து உங்களுக்காகவே அயன் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜோடைய இசையில நான் முத்துக்குமாரோடைய வரிகளில் ஹரிஹரன் பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

ஒரே மோட்டிவேஷனல் சாங்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்க போறேன். நேரம் காலை 7:17 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. எஸ், இன்னைக்கான கேள்வி என்ன கேட்டிருந்தேன், இந்தியாவுடைய ஏவுகணை மனிதர் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஏன் இந்த தேசிய தொழில்நுட்ப தினத்தை நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, இதுக்கான முக்கியமான நோக்கமே அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்காகவும் பாராட்டுறதுக்காகவும் இந்த ஒரு நாளை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களை புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்குவிக்கிறதுக்காக இப்போ நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கிறாங்க. பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. ஏன்னா அதையும் தாண்டி இந்திய விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுடைய பங்களிப்பை கௌரவப்படுத்துற விதமா இந்த ஒரு தேசிய தொழில்நுட்ப தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அதுல தான் இன்னைக்கு நான் இந்த கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேட்டிருந்தேன், இந்தியாவுடைய ஏவுகணை மனிதர் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் அவங்களுடைய பதில்களை நம்மளுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் அப்படியே கொடுத்துட்டே இருக்கீங்க, நானும் வாசிக்கிட்டே இருக்கேன். அந்த வரிசையில் அடுத்ததா வெங்கடாச்சலபதி ரமணா, இனிய காலை நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து ரமா, இனிய காலை வணக்கம் பதில் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிலையும் பதிவிட்டிருக்காங்க. ரமா ரவி வந்து தியாகராயர் நகர்ல இருந்து அவங்க பேசுறாங்க. அதை தொடர்ந்து அன்பு ராணி, குட் மார்னிங் ஃப்ரம் அன்பு ராணி, அ பிளசன்ட் டே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிலை கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து மாலினி தேவி அருணாச்சலம், வணக்கம் பதில் இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிலை சொல்லியிருக்காங்க. மகேஸ்வரி ஒரு பெரிய பதிவா போட்டிருக்காங்க. தாம்பரம் மகேஸ்வரி சந்திரசேகரன், எஸ், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா பெருமை அடைந்து அது மட்டும் இல்லாம ஏவுகணை சோதனையில உலகத்தையே வெக்க வச்சவர் இவர் தான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதில கொடுத்திருக்காங்க. பதில சொல்ல மாட்டேனே, கடைசியா தான் சொல்லுவேன். செந்தில் தனலட்சுமி காஞ்சிபுரம், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதில கொடுத்திருக்காங்க. விக்னேஷ் விக்கி, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி அவருடைய பதில சொல்லியிருக்காங்க. கதிரவன் தர்மபுரியிலிருந்து, கதிரவன் அவருடைய இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி பதில சொல்லியிருக்காங்க. புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன், கரெக்டா வாசிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, வணக்கம் சென்னை நிகழ்ச்சியின் அன்பான இனிய அறிவிப்பாளர் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி சிறக்க நல் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய பதிலையும் கொடுத்திருக்காங்க. பொன்னியன்மேடு வண்ணை கணேசன், அடடா இவருடைய பேர்லாம் வாசிச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க. அன்பின் அறிவிப்பாளர் திவ்யா அவர்களுக்கு இனிய பொன்னான காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அவருடைய பதிலை கொடுத்திருக்காங்க. வியாசர்பாடி கே கோவிந்த் சுவாமி, இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அவங்களுடைய பதில சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடுல இருந்து, வெரி குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி அவருடைய பதில சொல்லியிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீம், நமக்காக ரொம்ப அழகா டீ எல்லாம் வந்து போட்டோ அமைச்சு வச்சிருக்காரு சார், நீங்க குடிங்க, நானும் அப்படி பின்னாடியே குடிக்கிறேன், ஓகேவா? நெக்ஸ்ட் ராமகிருஷ்ணன், கொழுமங்கொண்டான், ஓகே அவருடைய பதில சொல்லியிருக்காங்க. சத்யேஷ்குமார், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி அவருடைய பதிலை கொடுத்திருக்காங்க. ஆந்திரா சித்தூர்ல இருந்து சத்யேஷ்குமார் அவருடைய பதிலை பதிவிட்டிருக்காராமா. சாம்சன், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிலை கொடுத்திருக்காங்க. அப்புறம் சாமுன்னி கே எம், அவங்க வந்து அவங்களுடைய பதிலை சொல்லியிருக்காங்க, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், அன்பு சகோதரி திவ்யாவுக்கு இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிலையும் கொடுத்திருக்காங்க. அடுத்தடுத்து எல்லாரும் அப்படியே உங்களுடைய பதில்களை சொல்லிட்டே வரீங்க, ரொம்ப சந்தோஷம். அப்படியே நம்ம ஒரு அட்டகாசமான பாடலை கேட்டு வந்துடலாமா? தனி ஒருவன் திரைப்படத்துல இருந்து, ஹிப்ஹாப் தமிழாவுடைய இசையில, ஹிப்ஹாப் தமிழாவுடைய வரிகள்ல போபோ சாஷி மற்றும் ஹிப்ஹாப் தமிழா இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க, இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமத்துள்ளே.

0: எழித்து பதையைகள் அச்சம் தவிர்பான்மை கொள் தீமை அழித்து பதையைகள்
1: அச்சம் தவிர்பான்மை கொள் தீயனை எதிர்த்து பகையைகள் அச்சம் தவிர்பான்மை கொள் தீயனை எதிர்த்து பகையைகள்
2: தேசிய தொழில்நுட்ப தினத்தை தான் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்தியாவுடைய வளர்ச்சியில தொழில்நுட்பத்துடைய பங்கு அப்படின்றது மிக பெருசு இல்ல. மொபைல், இணையம், செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ அப்படின்னு சொல்றோம்ல, அதை தொடர்ந்து விண்வெளி ஆராய்ச்சி, டிஜிட்டல் பரிவர்த்தனை, இந்த மாதிரியான பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில ரொம்ப எளிதாகிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த தேசிய தொழில்நுட்பம் தான். ஏன்னா அதை தொடர்ந்து நிறுவனங்கள் இந்தியாவை உலக அரங்கில உயர்த்துறதுக்கு இந்த நாள் ரொம்பவும் முக்கியமான ஒரு நாள். அடுத்தடுத்து நம்ம வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டே இருக்கோம் அப்படின்னா நிறைய விஞ்ஞானிகள் அவங்களுடைய ரொம்ப கடினமான உழைப்பை நமக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய சார்பா வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். நிறைய பேர் பதில்கள்லாம் கொடுத்துருக்கீங்க, சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். மெரினா திரைப்படத்திலிருந்து ஜி கிரீஷோடைய இசையில நா முத்துக்குமாரோடைய வரிகள், ஜி கிரீஷ், சத்யபிரகாஷ் மற்றும் சூரஜ் இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க.

0: இருக்கு.
1: அப்பவே துப்பட்டாவ கட்டுன்னு சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
2: she is a fantasy.
1: துப்பட்டாவ தோளுக்கு போடணும், வீலுக்கு போட கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவ ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: ரெயின்போ எஃப் 101.4 இங்க எல்லாமே சமதுல.
1: நேரம் 7:30 ஆயிற்றுக்கு. நேயர்கள் இனி கேட்கலாம் சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கோ சைபால், இதையில் அடையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
3: சைபால் காலை நேரம் கடற்கரை ஓரம், காலை வீசிக்கிட்டு கையை வீசிக்கிட்டு ஏதோ சண்டைக்கு போகிற சிப்பாயி மாதிரி எல்லாரும் நடந்து போயிட்டுருக்குறாங்க. நடைப்பயிற்சி. அதில் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எதிரில் வந்தார் ரொம்ப வேகமாக. என்ன சார் வாக்கிங்கா அப்படின்னு கேட்டோம். அவரால் ஆமாம்னு பதில் சொல்ல முடியல, அவ்வளவு கஷ்டம். மூச்சு விடுறதுக்கே வாயை திறந்து திறந்து மூடிக்கிட்டு இருக்கிறார். எங்கே பேசுறது, கொஞ்சம் நின்று நிதானித்து மூச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சொன்னார் ஆமாம் அப்படின்னு. என்ன சார் இவ்வளவு வேகம்னோ, உங்கள் பேச்சை கேட்டுட்டு

0: தான் சார் நடக்க ஆரம்பித்தோம். நீங்கள் தான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருந்தீங்க நடக்கிறது நல்லதுன்னு. அன்னையிலேருந்து ஆரம்பிச்சுட்டேன். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இப்போ பாருங்கள், உங்கள்கிட்ட சுலபமாக பேசக்கூட முடியல, மூச்சு வாங்குது, உடம்பு கூட வலிக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்டார். உங்களை யார் சார் இவ்வளவு வேகமாக நடக்க சொன்னது? வேகத்தை குறைங்க, மெதுவாக நடங்க அப்படின்னோம். நீங்கள் நடக்கிறதுனால என்னென்ன சௌகரியம்னு அன்னைக்கு சொன்னீங்களே தவிர சௌகரியமாக நடக்கிறது எப்படின்னு சொல்லலையே அப்படின்னார் அவர். இன்னமும் லேசாக மூச்சு வாங்கிக்கிட்டே மூச்சு வாங்கிக்கிட்டே சொன்னால் கூட இவர் சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. அதனால் இந்த நடைப்பயிற்சி பண்ணுறவங்க கவனிக்க வேண்டிய சில முக்கியமான குறிப்புகள் இருக்குது. அது என்னென்னங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இதெல்லாம் மருத்துவ நிபுணர்கள் சொல்கிற குறிப்புகள். அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? உங்கள் வயசு 40க்கு மேலேயா? உங்கள் எடை வந்து இருக்க வேண்டியதை விட 10 கிலோ அதிகமாக இருக்குதா? நீங்கள் புகை பிடிக்கிறவரா? இதய நோய், இரத்த நாள நோய், உயர் இரத்த அழுத்தம் இப்படி ஏதாவது உங்களுக்கு உண்டா? அப்படின்னா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு நடைப்பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. முதல்ல ஒரு மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நடக்கிறப்போ, உடற்பயிற்சி செய்கிறப்போ மார்பு பகுதியில் அல்லது வேறு எங்கேயாவது தொடர்ந்து வலி இருந்ததுன்னா பயிற்சியை நிறுத்தி விட்டு டாக்டரை போய் பார்க்கணும். நடைப்பயிற்சி பண்ணுறப்போ உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி மெதுவாக அதிக கஷ்டம் இல்லாமல் முன்னேறலாம். அங்கே என்ன போட்டியாக வைக்கிறாங்க? முந்திக்கிட்டு போய் என்ன பண்ண போகிறோம்? பரிசாக வாங்க போகிறோம். அதனால் நிதானம் அவசியம் அப்படிங்கிறது அவங்க ஆலோசனை. தொந்தரவு கொடுக்காத ஷூ, ட்ரெஸ்ஸு இதுகளை உபயோகப்படுத்துங்க. பாதத்தில் ஆடு தசை இருக்குல்ல, அங்கே ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா டாக்டரை பாருங்கள். அந்த பாதத்தில் வலி வரும் அந்த இடத்துல. வெயில் காலமாக இருந்தால் தலைக்கு தொப்பி வச்சுக்கோங்க. பணியில் நடந்தாலும் அப்படி தான், தலையை பத்திரமாக பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட ஏதோ கொஞ்சம் உருப்படியாக தெரியறது அதுதானே. உடற்பயிற்சிக்கு முன்னாடி பின்னாடி பயிற்சி செய்கிறப்போ நிறைய தண்ணி குடிக்கலாமா? முதல் 1 மாதத்துக்கு கொஞ்சம் தளர்த்தியாக சாவகாசமாக நடக்கலாம். மணிக்கு 3 அல்லது 4 கிலோமீட்டர் வேகம்னு வச்சுக்கங்களேன். அதுக்கப்புறம் வேகத்தை அதிகப்படுத்தலாம். மணிக்கு 6 அல்லது 8 கிலோமீட்டர் அளவுக்கு நடக்கலாம். நல்லா கையை வீசிக்கிட்டு நடக்கணும். மூச்சு விடுற எண்ணிக்கை அதிகரிக்கணும். இது மாதிரி 1 30 நிமிஷம் நடக்கலாம். தனியாக நடந்து போகிறதுக்கு உங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்குதா, கூட யாரையாவது சேர்த்துக்குங்க. ஒரு குரூப்பாக சேர்ந்து போகலாம். நடக்கிறதுங்கிறத ஒரு சந்தோஷமான சமாச்சாரமாக ஆக்கிக்கணும். தினம் இப்படி நடக்க வேண்டியிருக்குதே அப்படின்னு புலம்பிக்கிட்டே போகக்கூடாது. சில பேர் நடக்கிறப்போ கடந்த காலத்தை அசை போட்டுக்கிட்டே போவாங்க. சில பேர் வருங்காலத்தை அசை போட்டுக்கிட்டே போவாங்க. சில பேர் முக்கியமான திட்டம்லாம் இப்படி நடக்கிறப்போ தான் தீர்மானம் பண்ணுவாங்க. நடக்கிறதுனால மன இறுக்கம் குறையுது, பரபரப்பு குறையுது, மன ஆற்றல் பெருகுது, தன்னம்பிக்கை வளருது, முதுமை வந்து தள்ளி போகுது, செயல் திறன் அதிகரிக்குது. இதை தவிர உடம்புக்கும் பல விதமான சௌகரியங்கள் ஏற்படுது. அதனால் இதுவரைக்கும் நடக்க ஆரம்பிக்காதவங்க இனிமே வந்து இந்த குறிப்புகளை கவனத்தில் வச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சுடலாம். சார்லஸ் லேம்ப் அப்படின்னு ஆங்கில இலக்கிய மேதை ஒருத்தர், அவர் ஒரு தரம் உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனாராம். டாக்டர் அவரை பார்த்துட்டு, நீங்கள் தினமும் காலையில் வெறும் வயத்தில் நடக்கணும் அப்படின்னாராம். வெறும் வயத்தில் நடக்கிறதுக்கு நான் தயார், ஆனால் வயறு கிடைக்கணுமே சார். யார் வயத்து மேலே நடக்கிறது டாக்டர் அப்படின்னு கேட்டாராம் இவர். முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால். நேரம் 7:34 ஆயிற்றுக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4. வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. அடடா, அழகான பாடல்கள்லாம் கேட்டுட்டு அப்படியே என்னுடைய கேள்விகளுக்கு நிறைய பேர் அட்டகாசமாக பதில் சொல்லிட்டே இருக்கீங்க. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, இன்னைக்கு தேசிய தொழில்நுட்ப தினம்ல, ஸோ அதை முன்னிட்டு இந்தியாவுடைய ஏவுகணை மனிதர் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் அவங்களுடைய பதில்களை அப்படியே வரிசையாக கொடுத்துட்டே இருக்கீங்க. இதில் ராஜேஷ் சண்முகம், இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மண்ணிலேயே பெரிய சேக்காடு ஜெயக்குமார், அன்பு சகோதரி திவ்யாவிற்கு இனிய காலை வணக்கம் விடை அப்படின்னு சொல்லி அவருடைய விடையை சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து பாடல்களும் நல்லா இருக்கு, துள்ளலா இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன வாழ்த்திருக்காரு, சந்தோஷம். அதை தொடர்ந்து அடையாளம் பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிலை கொடுத்துருக்காங்க. ஏகாம்பரம் அப்படி மேலப்பூடியா, திருவள்ளூர் மாவட்டம் மேலப்பூடியிலிருந்து ஏகாம்பரம் அவருடைய பதிலை கொடுத்துருக்காங்க. தி திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அவங்களுடைய பதில கொடுத்திருக்க.

அதை தொடர்ந்து அன்போடு அழைக்கப்படுவார் அப்படின்னு சொல்லி இவர்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அவருடைய பதிலை சொல்லியிருக்காங்க. ரேவதி ராஜன் பாபு, இனிய காலை வணக்கம் அப்படின்னு அவங்களுடைய பதிலையும் கொடுத்திருக்காங்க. சங்கர் திவ்யா மேடம், இனிய காலை வணக்கம், சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து திருமழிலை அஸ்வினி நாகராஜ், வணக்கம் சென்னை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிலையும் கொடுத்திருக்காங்க. பூக்கடை மணி அவருடைய பதிலை கொடுத்திருக்காங்க. ஜியாயுதீன் கமருதீன், குட் மார்னிங் மேம் அண்ட் இதுதான் பதில் அப்படின்னு சொல்லி அவருடைய பதிலை கொடுத்திருக்காங்க. அடுத்தடுத்து நீங்களும் உங்களுடைய பதில்களை சொல்லலாம். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ்ல இன்னைக்கான கேள்விக்கான பதிலை நீங்க அங்க பதிவிடலாம். அடுத்து உங்களுக்காகவே கில்லி திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. இன்னும் பல பாடல்கள் கேட்க போறோம். அப்படியே இன்னைக்கான கேள்விக்கான பதிலையும் அப்படியே டப்பு டப்புன்னு கொடுங்க பார்க்கலாம். வித்யாசாகரோட இசையில கபிலனுடைய வரிகள்ல ரொம்ப அழகான ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டே நினைஞ்சிருங்க.

நேரம் 7:41 ஆயிற்றுக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்து உங்களுக்காக எதிர் நீச்சல் படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன கேள்வி கேட்டிருந்தேன், இந்தியாவின் ஏவுகணை மனிதர் யார் அப்படின்ற மாதிரியான கேள்வி கேட்டிருந்தால நிறைய பேர் உங்களுடைய பதில்களை சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பக்கத்துல பதிவிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களுடைய பதில்களை சொல்லலாம். ஏஸ், அந்த வரிசையில கண்ணன் திருவள்ளூர் மாவட்டம் புட்டலூர்ல இருந்து கண்ணன் அன்புடன் காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அவருடைய பதில சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கோவிந்தநல்லூர் அப்படின்ற இடத்துல இருந்து விஜயகுமார் அவர் வந்து லியோ ஆண்ட்ரூஸ் ஜெயசீலி அப்படின்னு இன்னொரு பேரையும் பதிவிட்டிருக்காங்க. எஃப்எம் ரெயின்போ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி, குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி அவருடைய பதிலை கொடுத்துருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல், சூடான சுவையாக இருக்கும் தோசை கார சட்னி தக்காளி சட்னி அருமையாக தயார் செய்து அனுப்பியிருக்கிறேன், நன்றாக சாப்பிடும். கண்டிப்பாக சாப்பிட்ற சார், இந்த போஸ்டரில் இருக்கிறத பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுது, ரொம்ப நன்றி. அதை தொடர்ந்து பத்மா சவுந்தரராஜன், வணக்கம், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறோம், மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதிலை சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து பழனி பாரதி ஐயப்ப தாங்கல்ல இருந்து இனிய காலை வணக்கம் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. கலைசல்வி, காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலை வணக்கம் கலைசல்வி உங்களுக்கும். நரேஷ்குமார் வைஷு, குட் மார்னிங் டு ஆல், ஹாய் ஆர்ஜே திவ்யா, என்னுடைய ஆன்சர் இதான் அப்படின்னு சொல்லி தர்மபுரியிலிருந்து அவருடைய பதிலை சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து நரேஷ்குமார் வைஷு, அடடா பிக்சர்லேயே அவருடைய பதிலை சொல்லியிருக்காங்களே. ஓகே, ராதா கிருஷ்ணன், வணக்கம், தேனி மாவட்டத்திலிருந்து பண்ணைப்புறத்திலிருந்து ராதா கிருஷ்ணன் பேசுகிறாங்களாமா, அவங்களுடைய பதிலை கொடுத்துருக்காங்க. தர்மபுரி முருகன், இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமச்சந்திரன், திருத்தணி ராமச்சந்திரன், இனிய காலை வணக்கம் அப்படின்னு அவங்களுடைய பதில சொல்லியிருக்காங்க. திருமழிலை அஸ்வினி நாகராஜ், கில்லி படத்துல இருந்து அர்ஜுனர் வில்லு பாடல் சூப்பர், அடடா சூப்பரோ சூப்பர், நன்றி. அதை தொடர்ந்து ஹேமலதா டைமண்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க எனக்காக. ஹேமலதா இதே மாதிரி ஆசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரியணன் காவேரி, இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பதில கொடுத்திருக்காங்க. அதாவது பெரியணன் பாப்பாரப்பட்டி, ஆமாம், அந்த ஊரில் இருந்து அவருடைய பதிலை கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து நீங்களும் உங்களுடைய பதில்களை அப்படியே ஜாலியாக போஸ்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எதிர் நீச்சல் திரைப்படத்திலிருந்து பாடல் வருதுன்னு சொல்லியிருந்தால, எஸ் அனிருத்தோடைய இசையில் தனுஷோடைய வரிகள் அனிருத் பாடிய பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டு நினச்சிருங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே சமதில்லை.

அழகான பதில்களை கொடுத்து ரொம்ப அழகா நலம் விசாரிச்சுங்க. கேக்குறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அண்ட் இன்னும் நிறைய பேர் உங்களுடைய பதில்களை கொடுத்திருக்கீங்களா, அதையும் சொல்லணும்ல. மதுரை சோ சண்முக சுந்தரம் அவருடைய பதிலை சொல்லியிருக்காங்க. சோலை ரீஜா மனோகரன், தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சி சிந்திக்கவும் வைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜீவா அவருடைய பதிலை சொல்லியிருக்காங்க. கணேஷ் ராமசாமி அவருடைய பதிலை சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான் அவருடைய பதிலை சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்காக உங்களுடைய பதில்களை பதிவிட்ட அத்தனை பேருக்குமே என்னுடைய ரொம்ப ரொம்ப ரொம்ப மனதார நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நானும் என்னுடைய பதிலை சொல்லணும் அல்லவா? எஸ், பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்தியாவின் ஏவுகணை நாயகன், ஏவுகணை மனிதர் அப்படின்னு யார சொல்றாங்கன்னா, நீங்க சொன்ன பதில்கள் தான் சரி. ஏபிஜே அப்துல் கலாம். எஸ், இந்தியாவை ஏவுகணை திட்டத்தின் முன்னோடி அது அப்படின்னு சொல்லலாம். 1980s to 90s இந்தியாவுடைய பாதுகாப்பு துறையில முக்கியமான ஏவுகணை திட்டங்களை உருவாக்குறதுல அப்துல் கலாம் அவர்கள் முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க. அவருடைய தலைமையில உருவான முக்கிய ஏவுகணைகள் என்ன அப்படின்னா, அக்னி நீண்ட தூர ஏவுகணையாமா, அதை தொடர்ந்து பிருத்வி தரையிலிருந்து தாக்கக்கூடிய ஏவுகணை, ஆகாஷ் வான்வழி பாதுகாப்பு ஏவுகணை, அதை தொடர்ந்து நாக் அப்படின்னு டேங்க் எதிர்ப்பு ஏவுகணை. இந்த திட்டங்கள் இந்தியாவுடைய பாதுகாப்பு திறனை உலக அளவில் உயர்த்துச்சுன்னு சொல்லலாம். எவ்வளவு பெரிய பங்கு ஆற்றியிருக்காருல்ல, நிச்சயமா இந்த நாள்ல அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகளை நம்ம தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி அப்துல் கலாம் மாதிரி இன்னும் பல விஞ்ஞானிகள் பல விஷயங்கள் நம்ம இந்தியாக்காக செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு நிகழ்ச்சி மூலமா திவ்யா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன், நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் அதே மாதிரி அவங்களும் இன்னும் பல விஷயங்கள் செய்ய உங்களுடைய சார்பாகவும் நன்றிகளை சொல்லிக்கிறேன். அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன ஒரு சின்ன விஷயம் தான், கனவு காணுங்கள், அந்த கனவுகளை நினைவாக்க உழையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் அறிவியல் சாதனைகளாலையும் நாட்டுக்கான அர்ப்பணிப்பாலையும் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மிஸ்ஸல் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு பெருமையா நம்ம எல்லாருமே அவரை போற்றுறோம். உண்மைதான் இல்லை? ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் உங்க கூட பல விஷயங்கள் பேசினது. அடுத்தடுத்து இன்னும் இருக்கு பாடல்கள்லாம் உங்களுக்காக அப்படியே வரிசை கட்டி எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் பல விஷயங்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில நம்ம பேச போறோம். அதை தொடர்ந்து இன்னைக்கு அடுத்து உங்களுக்காக என்ன பாடல் வந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஜி வி பிரகாஷுடைய இசையில அண்ணாமலையுடைய வரிகள்ல சித்தார்த் மகாதேவன் பாடிய ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க, இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுல இல்லை.

ஈட்டி படத்துல இருந்து பாடல் கேட்டு முடிக்கும் பொழுது நேரம் 7:55 ஆயிட்டு இருக்கு. FM 101.4 வணக்கம், சென்னை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ நிறைவு பாடலா மாறி திரைப்படத்துல இருந்து அனிருத்துடைய இசையில தனுஷுடைய வரிகள்ல அனிருத் மற்றும் குழுவினர் இணைந்து பாடிய ஒரு அழகான பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு என்ன சொல்லுங்க, இது FM 101.4 இங்க எல்லாமே சமதுல்லு.

0: நேரம் காலை 8 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வளர்ச்சி வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுதப் பெருவிழாவில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இந்தியா அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். கோஸ்டாரிக்காவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும் நடைமுறையே இனி கடைபிடிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக கட்சித் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். துணைத் தலைவராக திரு கே என் நேருவும் கொறடாவாக திரு ஏ வ வேலுவும் இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் ராமநாதபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பெங்களூரு அணி மும்பை அணியையும் சென்னை அணி லக்னோவையும் வென்றன. இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி தில்லியை எதிர்கொள்கிறது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி குஜராத் மாநிலம் காந்திநகரில் இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசியம்.

நேரம் 8:03 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி தொடங்கியாச்சு. இதோ உங்க கூட பேசுறதுக்காக உங்க அஜித் திவ்யாவும் வந்தாச்சு. பல விஷயங்கள் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எஸ் உங்களுக்காக பல தகவல்களையுமே கொண்டு வந்திருக்கேன். அதெல்லாம் பொறுமையா நிதானமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி பாட்டு கேட்கணும்ல. எஸ் நிகழ்ச்சிக்கு ஏத்த மாதிரியான முதல் பாடல் அழகிய தமிழ் மகன் திரைப்படத்துல இருந்து ஏஹரமானுடைய இசைக்கல வாலியுடைய வரிகள்ல ஏஹரமான் பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டேன்னு சொல்லுங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுல்லு.

0: शिक्षा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: நேரம் 8:10 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ் அடுத்து உங்களுக்காக நிகழ்ச்சியில் ரெமோ திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்க போகிறோம். அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையில் விக்னேஷ்வனுடைய வரிகள், அழகான பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணலாம் வாங்க.

0: that it will provide a free annual health checkup to workers aged 40 years or more. Commendable though the initiative is, its success is not guaranteed. At present, only 31 crore of 94 crore workers are on the eShram portal, whose integration with ESIC is still in its early stages in many states. The program does not address the opportunity costs of accessing healthcare, forcing workers to continue contending with lost wages. And finally, Indian women's recurve team stuns China at the Archery World Cup to win gold in Shanghai, writes the Statesman. A proud moment indeed for Indian sports. And with that, it's back to you, Saira.
1: Thank you, Shagun. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi urges citizens not to buy gold for a year, reduce fuel consumption and conserve foreign exchange amid the West Asia crisis. Prime Minister Modi to participate in Somnath Amrit Parv in Gujarat today to also inaugurate Sardar Dham Hostel in Vadodara. Assam Governor invites Hemant Biswa Sarma to form new government in the state. Uttarakhand administration urges Chardham Yatra pilgrims and tourists to remain alert and travel safely amid adverse weather conditions. US President Donald Trump rejects Iranian response to US peace proposal as totally unacceptable. And in football, India to take on host China in crucial quarterfinal match in AFC Under-17 Women's Asian Cup in Suzhou today. And with that, we end the morning news. Have a great day.
2: நேரம் 8:30 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ்யா ரெயின்போ தான் கேட்டுட்ருக்கீங்க. எஸ் உங்களுக்காக அழகான பாடல்கள் ஏதோ இதுவே எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சியில் தொடரை திரைப்படத்தில் தான் பாடல் கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரெட்டை கதிரை அப்படின்னு இவங்க ரெண்டு பேரை சொல்லலாம். யாருமா சொல்கிற அப்படின்னா, பூமி மற்றும் செவ்வாய்க்கோள்கள் ஒரே மாதிரியான விண்வெளி பொருட்களால் உருவானது அப்படின்னு சொல்லி ஒரு புதிய ஆய்வில் தெரிஞ்சிருக்காங்கம்மா. எஸ் சூரிய குடும்பத்துடைய வெளிப்புற பொருட்களால் தான் பூமி உருவாச்சு அப்படின்னு நம்மளுடைய பழைய கருத்தை இந்த ஆய்வு மாற்றிருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க. ஒருவேளை பூமியை மாதிரியே செவ்வாய் கிரகத்திலையும் ஆரம்பத்தில் தண்ணீர்லாம் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. இன்னும் மேலும் மேலும் பல ஆராய்ச்சிகளை செய்ய போறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. செய்யட்டும் செய்யட்டும். ஓகே, நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்காக தொடரை திரைப்படத்திலிருந்து டிமானுடைய இசையில யுகபாரதியுடைய வரிகள் கானபால பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க.
3: மனுஷனும் மனுஷனும் பேசுன காலம் போய போச்சு. அவன் முழிச்சது முழிக்கிற முகமோ

0: போச்சிட எல்லா ஊழலாச்சு மரியாதை காண போச்சு மான ரோசம் சூடு சொரண மக்கி போச்சு
1: கொணக்கெட்டு போச்சு கொட்டி சவராச்சு கொணக்கெட்டு போச்சு கொட்டி சவராச்சு
0: மனுஷன் மனுஷன் பேசின காலம் போயே போ

0: ஏறி போச்சு,
1: ருசி விட்டு போச்சு, தப்ப பெருசாச்சு, ருசி விட்டு போச்சு.

0: ஜாலியா வண்டி ஓட்டுறதுக்கு தான் பாரு, எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு.
1: அப்பவே துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
2: she is a fantasy, shanana, oh oh.
0: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
4: ரவி பஸ்ரூருடைய இசைகள, மதுர கவியுடைய இசைகள வரிகள்ல கேஜிஎஃப் படத்துல இருந்தான் பாடல் கேட்டு முடிச்சோம். நேரம் இப்போ 8:39 ஆயிட்டு இருக்கு. அடுத்து உங்களுக்காகவே கனா திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. அடுத்தடுத்து பல பாடல்கள் நம்மளுடைய ரஷ் ஆர் ரெயின்போல கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, எஸ் நமக்காகவே ஒரு சிறிய இடைவேளை உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. அதை தொடர்ந்து நம்ம பாட்டு கேட்கலாம்.
5: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
4: கனா திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்றேன் சொல்லியிருந்தல, அப்ப சொல்லிதானே ஆகணும். எஸ், தோனி வந்து எல்லாத்துலயும் முதலிடமா இருப்பார்ல, அதே மாதிரி இதுலயும் முதலிடமா இருக்காருங்க. பீகார் ஜார்க்கண்ட் மாநிலங்கள்ல 2025-26 நிதியாண்டுல அதிக வருமான வரி செலுத்திய தனி நபர்கள் கிரிக்கெட் வீரர் தோனியும் முதலிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவர் எவ்வளவு வரி செலுத்தியிருக்கார் அப்படின்னு வருமான வரித்துறை அதை வெளியிடல, இருந்தாலும் அதுலயும் முதலிடம் பிடிச்சிருக்காருங்க. ஓகே, அடுத்தவங்களுக்காகவே கனா திரைப்படத்துல இருந்து திபு நினானுடைய இசைகள, மோகன் ராஜனுடைய வரிகள்ல திபு நினான் தாமஸ் பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க. இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதூலு.

ஒரு பவர் பேக்கான பாட்டு தான் கேட்டு முடிச்சோம்ல. நேரம் 8:45 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ் ஆர் ரெயின்போ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ் அடுத்து உங்களுக்காக நிகழ்ச்சியில மனிதன் திரைப்படத்துல இருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம், அந்த சந்தேகம் உங்களுக்கும் இருக்கும் நினைக்கிறேன். அக்னி நட்சத்திரம் நாங்க வெயில கொளுத்தோ கொளுத்துன்னு கொளுத்த போது நாங்க, ஆனா என்ன மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, இந்த சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஆனா சூட்டோடைய தாக்கம் மாறி மாறி இருந்துகிட்டே இருக்கு, கிளைமேட் சேஞ்ச் பயங்கரமா இருக்கு. அதனால நம்ம உடல்ல நல்லபடியா பாத்துக்கிறது நம்மளுடைய கடமை. வெளியில போகும்போது நல்லா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைச்சதுன்னா வாங்கி சாப்பிடுங்க. இப்போ இந்த காலநிலை மாற்றத்துக்கு ஏத்த மாதிரியான பல வகையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படியே அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு. நம்மளும் இந்த சீசன் ஃபுட் எல்லாம் சாப்பிடும் போது ஒரு சந்தோஷம் நமக்குள்ள இருக்குங்க. விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணும். அதனால அதெல்லாம் யோசிச்சு அப்படியே கடைக்கு போங்க, ஃப்ரூட்ஸை வாங்கி வச்சுக்கோங்க, குழந்தைங்களுக்கு அதை சாப்பிட கொடுத்து பழகுங்க. இதை சாப்பிடவே மாட்டாங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக வேற ஏதாவது கொடுத்து பழகுங்க. ஏதோ ஒரு வகையான பழங்கள் நிச்சயமா குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அது நிறைய சாப்பிட்டுருவாங்களோ அப்படின்ற பயம்லாம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியா டாக்டர்ஸ் கிட்ட ஒரு கன்சல்ட் வச்சுக்கிட்டு அதை சாப்பிடலாமா நிறைய சாப்பிடலாமா அதெல்லாம் கேட்டுக்கோங்க. ஆனா கல்லை சாப்பிட்டாலும் கரையிற வயசுன்னு சொல்லுவாங்கல்ல, அதனால குழந்தைங்களுக்கு அதை ஒத்துக்குச்சு அப்படின்னா தாராளமா கொடுக்கலாம். ஓகே, இப்போ நிகழ்ச்சியில உங்களுக்காகவே மனிதன் திரைப்படத்துல இருந்து சந்தோஷ் நாராயணனோட இசையில மதன் கார்கியோடைய வரிகள், அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் ADK பாடிய பாடல் வந்துட்டு இருக்கோம். கேட்டு நெஞ்சிருங்க.

0: மழை தொழில் உயிர் தொழில்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட உயிருக்கு இணையான மழை நீரை வீணாக்காமல் நாம சேமிக்க வேண்டும். எப்படி சேமிக்கலாம்? தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துதல், மழை நீர் சேகரிப்பு தொட்டி மூலமாக மழை நீரை சேமித்தல், உபரி நீரை வீணாக்காமல் தோட்டத்திற்கு பயன்படுத்துதல் போன்ற சேமிப்பு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம். வாங்க, வளமான எதிர்காலத்தை ஒன்றாக உருவாக்கலாம்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: அண்ணா வண்டியில பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுண்ணே.
1: ஏண்டா இத்தனை நாளா வண்டி ஓட்டுற, இன்னுமா உனக்கு பிரேக்குக்கும் ஆக்சிலேட்டருக்கும் வித்தியாசம் தெரியல?
0: ஐயோயோ அண்ணே, நான் நிஜமா தான் சொல்றேன், பிரேக் உண்மையாவே பிடிக்க மாட்டேங்குது.
1: சரி வழக்கம் போல, ஏதாவது மரத்துல போய் மோது.
0: எது மரமா? அது எங்க இங்க இருக்கு, கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் மரத்தையே காணுமே. ஐயா மறக்காம எல்லாரும் மரத்தை வளர்த்துருங்க, அப்படி இல்லனா எங்களை மாதிரி கஷ்டப்பட வேண்டியதுதான்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: நேரம் 8:51 ஆயிட்ருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரஷ்யா ரெயின்போ தான் கேட்டுட்ருக்கீங்க. எஸ், உண்மையாகவே இந்த மரம் வளர்க்குறது அப்படின்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். கால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய பெரிய பெரிய பில்டிங்ஸை பார்க்குறோம், அப்படியே உயரத்துக்கு போயிட்டே இருக்கோம் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம சந்தோஷமாக பேசினாலும், இன்னொரு பக்கம் வாழ்க்கைக்கு நம்மளுடைய ஆக்சிஜனுக்கு ரொம்ப தேவை இந்த மரங்கள். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மரங்களை வளர்ப்போம். அதை தொடர்ந்து நிறைய விலங்குகளுக்கு, சின்ன சின்ன ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணி தேவைப்படுது. அதனால் நீங்கள் எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு உதவுங்க, முடிஞ்ச அளவுக்கு தண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி இந்த பூனைங்கள்லாம் ரோட்ல இருக்கும் பொழுது, நாய்க்குட்டிகள்லாம் ரோட்ல இருக்கும் பொழுது

அவங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு உணவு கொடுக்கலாம். நான் ஒரு வீடியோ பார்க்கும்போது எனக்கு அது அவ்வளோ நெருக்கமாக இருந்தது. ஒரு தாய் நாய் வந்து தன்னுடைய குழந்தைங்களுக்காக பசிக்குதுன்னு சொல்லி சாலையில் போகிற அத்தனை பேர்கிட்டையும் வால் ஆட்டி ஆட்டி கெஞ்சி கேட்குது. பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்களையுமே வந்து அவ்வளோ அழகாக பசிக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வாயில்லா ஜீவன்கள்னு இதனால தான் சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அங்கே இருக்க ஒருத்தவங்க வந்து அந்த நாய்களை பார்த்து அவங்களால முடிஞ்ச உதவியை செய்கிறாங்க. அது பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சாப்பிட்ட கையோடு அந்த நாய்கள் நன்றி உணவோடு அவங்களுக்கு நன்றி சொல்கிற விதமாக வாலாட்டுது. அவங்கக்கிட்ட அவ்வளோ அழகாக பழகுது. பார்க்கும்போது நமக்கு தெரியும்ல. ஸோ நிச்சயமாக இந்த மாதிரியான ஐந்தறிவு ஜீவன்களுக்கு உதவி செய்யும் பொழுது அவங்க அந்த நிமிஷமே நமக்கு நன்றி கடனை செலுத்துவாங்க. உதவி செய்யறது மறக்கக்கூடாது. ஓகே, நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக உங்களுக்காகவே நெற்றக்கண் திரைப்படத்திலிருந்து கிரீஷ் கோபாலகிருஷ்ணனுடைய இசையில் சிஸ்ரீராம் மற்றும் கிரீஷ் இணைந்து பாடிய பாடல் வந்துட்டுருக்கு. கேட்டு நினச்சிருங்க, இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுலு.

0: ஸ்டூடெண்ட்ஸ், என் கையில இருக்கிறது என்ன தெரியுமா? இதுதான் H2O capsules. இந்த H2O capsulesோட வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்பொரு காலத்துல நீர், தண்ணீர் அப்படின்னு அழகான தமிழ் பெயர்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஊர்ல இருந்த ஆத்துலயும் குளத்துலயும் கிணத்துலயும் இருந்துச்சாம்.
1: நீராதாரங்களை பெருக்குவோம், தண்ணீரை சேமிப்போம்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: நேரம் காலை 9 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இந்தியா அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும் நடைமுறையே இனி கடைபிடிக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர். சட்டப்பேரவையில் திமுக கட்சி குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சென்னை திருவனந்தபுரம் விரைவில் இம்மாதம் 15 மற்றும் 22ஆம் தேதிகளில் கோட்டயம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவி மற்றும் களக்காடு தலையணையில் நீர்வரத்து சீரானதை ஒட்டி இன்று முதல் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் 3 நாட்களாக நடைபெற்ற தெப்பத்திருவிழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தலை ஒட்டி கடந்த 1 மாத காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மக்கள் குறை தீர்ப்புக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று முதல் துவங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பெங்களூரு அணி மும்பை அணியையும் சென்னை அணி லக்னோ அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி தில்லியை எதிர்கொள்கிறது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி குஜராத் மாநிலம் காந்திநகரில் இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

எது நடந்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா சரி, அதுல இருக்கக்கூடிய சந்தோஷம் அப்படிங்கறதே வேற மாதிரியா இருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி நடக்கிறதுக்கான அந்த முயற்சிகளை எடுக்கும் பொழுது வரக்கூடிய வழியும் வேதனையும் தாங்கிட்டோம்னா எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா அமையுங்கிற விஷயத்தோட இன்னைக்கு நம்ம ரெயின்போ ராப் நிகழ்ச்சியை துவங்கலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியா இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நிவி. என்னமா இவ்வளவு நாள் நிவியா தானே சொன்னேன்னு யோசிக்கிறீங்களா? எஸ் நிவியா தான், ஆனா இப்ப உங்களுக்கு எல்லாம் ஈஸியா இருக்கட்டும்ங்கறதுக்காக நிவின்னு ஷார்ட் ஆகிட்டேன். எல்லாத்துலயும் ஒரு மாற்றம் தான் நல்லா இருக்கும் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம் இல்லையா? அதை மாதிரி தான் இருக்கும். 9:30 ஆயிட்டு இருக்கக்கூடிய வேலையில பாடல் வந்துட்டே இருக்கு. கேளுங்க ரசிங்க, இது FM 101.4 இங்க எல்லாமே எப்பவுமே சமதூலு.

ஒன்னிமேனன் சித்ரா மற்றும் ஸ்ரீனிவாசன் அவங்களுடைய வாய்ஸ்ல ஏஆர் ரஹ்மானுடைய கம்போசிங்ல பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். மின்சார கனவு படத்திற்காக நேரம் 9:14 ஆயிட்டு இருக்க வெளியில நாம கேட்டுட்டு இருக்கோம் ரெயின்போ ராப். ஸோ இன்னைக்கு மண்டே ரொம்ப சூப்பரா எல்லாத்துக்கும் ஸ்டார்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிய போது. என்ன அடுத்தத பாட்டும் உங்களுக்காக வெயிட்டிஸ்ல இருக்கு, கேட்டுட்டு வாங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4 இங்க எல்லாமே எப்பவுமே சமதூலு.

0: 91.4 இங்க எல்லாமே தூளு.
1: சுடிதார் அணிந்து வந்த ஸ்வர்க்கமே.
2: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
3: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம்.
2: அப்பவே துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
4: she is a fantasy, shanana, oh, oh.
2: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: போடே.
1: பரத்வாஜுடைய கம்போசிங்ல அனுராதா ஸ்ரீராமுடைய வாய்ஸ்ல ஜெமினி படத்திற்காக பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். நேரம் 9:25 ஆயிட்டு இருக்க வேலையில கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ரெயின்போ ராப் வித் யார்ஜெயின் நிதி கூட.

0: டேய், அதான் சொல்லிட்டேன்ல.
1: மா தள்ளுமா, ஃபோன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
2: நான்டா உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ, நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
1: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
2: ஆமா, காலையில எழுந்தோன போன், பல்லு விளக்கும் போது போன், ஏன் பாத்ரூம் போகும்போது போன், சாப்பிடும் போது போன, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சோ சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
1: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
2: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதுரா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
3: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வெச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

இளையராஜா அவருடைய கம்போசிங்ல எஸ் பி பாலசுப்ரமணியம், இளையராஜா அண்ட் எஸ் பி சைலஜா அவங்களுடைய வாய்ஸ்ல அபூர்வ சகோதரர்கள் படத்திற்காக பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். நேரம் 9:36 ஆயிட்டு இருக்கு. வெளியில கிளைமேட் பா செம்மையா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா அப்புறம் அப்படியே பயங்கரமா வெயிலும் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் கிளைமேட் மாறி மாறி இருக்கிறதுனால எது எப்படியா இருந்தாலும் சரி நம்மளுடைய ஹெல்த் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. அதனால நம்ம வெளியில போகும்போதெல்லாம் குடை எடுத்துக்கலாம். அது மழை வந்தாலும் பயன்படும், வெயில் அடிச்சாலும் பயன்படும். பாட்டில் வாட்டர் எடுத்துக்கலாம். எப்பவுமே வந்து ஹைட்ரேஷனா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கும் நல்லதுங்கிற விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இப்போ அடுத்ததான் நமக்காக பாடல் வந்துகிட்டே இருக்கு. பிலா படத்துக்காக

0: இது கதை இல்ல, நிஜம்.
1: ஏங்கா இந்த நாய் காலையில இருந்து பாக்குற அழுதுட்டே இருக்கு?
2: தெரியலப்பா, நானும் கடை போட்டதுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், இங்கேதான் சுத்திக்கிட்டு இருக்கு.
3: நல்ல வேளை காப்பாத்திட்டாங்க.

இந்த உலகம் நம்முடையது மட்டுமல்ல, விலங்குகளை பாதுகாப்போம், விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். அக்கறையோடு சொல்றது நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: கண்ணம்மா.
1: என்னங்க
0: குழந்தை என்ன பண்றான்?
1: இங்கதான் தூங்கிட்டு இருக்கான்.
0: ஹோய் பாப்பா, தங்கப்பிள்ளை இங்க பாரு, இங்க பாரு, அப்பா பாரு.
1: என்ன புதுசா குழந்தைகிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க?
0: கண்ணம்மா, நான் சொல்லியிருக்கேன்ல என்னுடைய டாக்டர் ஃப்ரெண்டு, அவனை பார்த்தேன். அவன் சொன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் காது டெஸ்ட்லாம் பண்ணணுமா, ஏன்னா காது கேட்கறது மூலியமா தான் இந்த பேச்சு வளர்ச்சி அப்படின்றது சரியான முறையில அமையுமா.
1: எங்க ஏற்கனவே இந்த செலவே அதிகமா இருக்கு, இதுல இன்னொரு டெஸ்டா?
0: அதுதான் இல்ல கண்ணம்மா, நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பச்சிளம் குழந்தைகளுக்கான உடல் நலத்துல நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நலத்திட்டங்கள் மூலமா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இந்த காது கேட்கிற பரிசோதனை இலவசம் தான். குழந்தை பிறந்த முதல் ஒரு நாள்ல இருந்தே இந்த காது கேள் பரிசோதனையை செய்ய முடியும். நீங்களும் உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள்ல இந்த பரிசோதனையை செஞ்சுக்கோங்க.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

ஊருல போல கட்டல எங்க கதை போலது நடக்கலையா. வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடல.

வாழ்க்கைய ரசிக்கணும்னா வஜ்ஜிக்கொடி வாசனப்பட வேணும், வாலிபம் இனிக்கணும்னா பொண்ண கொஞ்சம் ஆசையில்

மலேசியாவுடைய கம்போசிங்ல மலேசியா வாசுதேவன் குழுவினர் குரல்ல பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். கரகாட்டக்காரன் படத்திற்காக நேரம் 9:51 ஆயிட்டு இருக்க வெளியில கேட்டுட்டே இருக்கோம் ரெயின்போ ராப் வித் மீ ஆர்ஜே நிவி கூட.

ஹாரிஸ் ஜெயராஜுடைய கம்போசிங்ல ஹரிஹரன் மற்றும் மதுமதா அவங்களுடைய வாய்ஸ்ல அருள் படத்துக்காக பாடல் கேட்டாச்சு. நேரம் 9:56 நிமிடம் ஆயாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்துட்டோம். ரெயின்போ ராப் நிகழ்ச்சி மறுபடியும் நாளைக்கு காலையில 9 மணிக்கு கேட்கலாம். மகிழ்விப்போம், மகிழ்ச்சியாயிருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நிவி.

0: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுதப் பெருவிழாவில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்படுவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்று வருகின்றனர். சட்டப்பேரவையின் திமுக கட்சி குழு தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சென்னை திருவனந்தபுரம் விரைவிரையில் இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் கோட்டையம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவி மற்றும் களக்காடு தலையணையில் நீர்வரத்து சீரானதையொட்டி இன்று முதல் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் 3 நாட்கள் நடைபெற்று வந்த தெப்பத்திருவிழா நிறைவேற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தலை ஒட்டி கடந்த 1 மாத காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று முதல் துவங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பெங்களூரு அணி மும்பை அணியையும் சென்னை அணி லக்னோ அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி தில்லியை எதிர்கொள்கிறது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: Get set go.

0: நேரம் 10:03 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சி ஆரம்பிச்சாச்சு. இதோ உங்க கூட பேசுறதுக்காக திவ்யா வந்துட்டேன், அந்த பக்கம்
1: நிவ்யாவும் வந்துட்டேன். எஸ் இன்னைக்கு வந்துட்டு திவ்யா நிவ்யா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் ஒரே பேர் வச்சு கூப்பிட போறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு வந்து நான் நிவி அப்படின்னு வந்துட்டு டிக்ளேர் எல்லாம் பண்ணிருக்கேன்.
0: ஓகே அப்ப நானும் திவ்யா மாறிட்டேன். எப்படி பார்த்தாலும் கன்ஃபியூஷன் தான்.
1: என்ன விளையாட்டு தாங்க என்னன்னு சொல்லுங்க.
0: நம்பர்ஸ் வச்சு விளையாட போறோம்.
1: நம்பர்ஸ் வச்சு ஓகே.
0: இவங்க கிட்ட கொஞ்சம் தெளிவா இருக்கணும் போலயே. ஓகே, நான் வந்து ஒரு நம்பர் சொல்றேன். இப்போ 1 அப்படி நான் சொல்றேன்னா
1: ஓகே,
0: ஃபர்ஸ்ட் நம்பர் நீங்க இங்கிலீஷ்ல சொல்லணும், செகண்ட் தமிழ்ல சொல்லணும்.
1: ஓகே,
0: 1, 2
1: ஓகே,
0: 3, 4 5, 6 ஆனா நான் எங்க இருந்து வேணா கேட்பேன், எப்படி வேணா கேட்பேன்.
1: ஓகே,
0: பட் 100 குள்ள இருக்கும்
1: அந்த நம்பர்ஸ் வந்துட்டு நேயர்கள் வந்து இந்த மாதிரி சொல்லணும். ஒரு இங்கிலீஷு ஒரு தமிழ், ஒரு இங்கிலீஷு ஒரு தமிழ் அப்படின்னு
0: கேப் விடாம சொல்லணும். அதுதான் கேமோட ரூலே. இந்த அப்படிலாம் பிரேக் எடுக்க கூடாது.
1: ஓகே சரி, யாரெல்லாம் வந்துட்டு அப்படி சூப்பரா எப்படி விளையாடுறாங்கன்னு மட்டும் பாருங்க.
0: ஆமா, நம்மளுடைய நம்பர் சொல்லிடலாமா?
1: ஆமா,
0: 2986-0038 அல்லது 2952-0554 இந்த நம்பர் கால் பண்ணுங்க. மறக்காம முன்னாடி 044 சேர்த்துக்கோங்க.
1: எஸ் 044 அப்படிங்கிற இணைப்பினோட சேர்த்து கால் பண்ணுங்க. யாரெல்லாம் நம்பர்ஸ் தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் மாத்தி மாத்தி சொல்ல போறீங்க, சூப்பரா சொல்ல போறீங்கிறது நாங்களும் கேக்குறோம்.
0: எஸ் முதல் காலர் வணக்கம், யார் இங்க இருந்து? நல்லா இருக்கேன் கலா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: எதுக்கு
0: 1
1: வணக்கம்,
0: யார் இங்க இருந்து?
2: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி.
1: தமிழேந்தி தமிழேந்தி உங்களுக்கான நம்பர் சொல்லிடுவோமா?
2: சொல்லுங்க.
1: ஓகே, 5
2: 5 இருந்து ஆரம்பிக்கலாம்.
1: ஆமா ஆமா,
2: 5, 6, 7, 8
1: வணக்கம்,
0: யார் இங்க இருந்து?
3: வணக்கம், குயில் கோபி.
0: கோபி ரெடியா?
3: ரெடி.
0: ஓகே, உங்களுக்கான எண்
3: 2, 3, 4, 5, 6, 7, 8
0: முயற்சி பண்ணீங்க, நன்றி. வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
4: வணக்கம் மேம், இருவருக்கும் நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ரொம்ப நாள் ஆச்சு உங்க கூட பேசி. எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்ல?
0: சூப்பரா போய்கிட்டு இருக்கு. உங்க எல்லாரையும் தான் ரொம்ப மிஸ் பண்ணோம்.
4: அதுதான், ரொம்ப ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சு சூப்பரா கேம் கொண்டு வந்திருக்கீங்க. முதல் தடவையே வாழ்த்துக்கள்.
1: ஓகே தேங்க்யூ. சரி ஓகே, கேம் குள்ள போயிடலாமா?
4: கண்டிப்பா போலாம்.
0: உங்களுக்கான நம்பர் 8.
4: ஓகே, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24.

0: அப்படியே போய்கிட்டே இருக்கே. பரவாயில்ல, சூப்பருங்க. ஏற்கனவே ட்ரெயின் ஆயிருப்பீங்க போல இருக்கு. ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? கலா அக்கா, நீங்க அவுட் ஆயிட்டீங்கல்ல. சொல்லவே இல்லையா நீங்க? சரி சொல்லிடுங்க, சொல்லிடுங்க. உங்களுக்கார நம்பர் சொல்லிடுறோம்.
1: 8 8 8 8 7.
0: அப்புறம் இருங்க, அவங்க வந்து ரிவர்ஸ்ல வராங்க. வாங்க, அடுத்தது 8க்கு அப்புறம் 7 அப்புறம்
1: 6
0: வணக்கம். ரெயின்போ யார் எங்க இருந்து? வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
2: மேடம் இருவருக்கும் வணக்கம். சென்னை பூந்தமல்லி கலை கலைசாமி.
0: சரி கலைசாமி, உங்களுக்கான கேம் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா?
2: சரி மேடம்.
0: நம்பர் 10
2: 11 12 13 13 14 15 16 17 18 19 20 21
0: முடிச்சுக்கிட்டாரு. சிறப்புங்க, ரொம்ப அழகா விளையாண்டீங்க. நன்றி அழைத்ததற்கு.
2: நன்றி மேடம்.
0: ஓகே, நேயர்கள் அப்படியே அடுத்தடுத்து காத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்ல, பாட்டு கேட்டு வரலாம். சாமி திரைப்படத்துல இருந்து ஹாரிஸ் ஜெயராஜோடைய இசையில திப்பு பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க, இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல.

0: நேரம் 10:16 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் 101.4 கெட் செட் கோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், உங்களுக்காகவே ஒரு அட்டகாசமான கேமை கொண்டு வச்சாச்சு. அப்படியே வந்து அழகான பாடல்களையுமே நாங்க உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம்ல. எஸ். ஸோ இன்னைக்கு கேம் வந்து ரொம்ப சூப்பராக எல்லாரும் விளையாடிட்டே இருக்கீங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து நம்பர்ஸ் அப்படி மாற்றி மாற்றி ட்விஸ்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி நீ என்ன வேணாலும் கேளு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேளுங்க சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கீங்க. அடுத்த நீர் யாருங்கிறதுன்னு பார்த்துலாம்.
1: வணக்கம் ரெயின்போ, யாருங்கிறது?
2: ஹலோ, கிண்டிலேருந்து நான் விஜயா பேசுகிறேன் மேடம். ரெண்டு பேருக்கும் வணக்கம்.
0: வணக்கம் விஜயா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்,
0: நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். உங்களை எல்லாம் ரொம்ப மிஸ்
1: அவ்வளவுதான்,
0: ஓடிடுச்சு நாட்கள், ஓடி விட்டது. இதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே கனெக்டாவே இருப்போம்.
2: ஓகே மேம்.
0: ஓகே, விளையாடலாமா? உங்களுக்கான எண்
2: 11, 12, 13, 14, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28,
0: 29, 32, 33, 34, 35, 36, 38, 39, 40, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127, 128, 129, 130, 131, 132, 133, 134, 135, 136, 137, 138, 139, 140, 141, 142, 143, 144, 145, 146, 147, 148, 149, 150, 151, 152, 153, 154, 155, 156, 157, 158, 159
3: ஹேமா
0: எப்படி இருக்கீங்க ஹேமா?
3: நல்லா
0: இருக்கேன்.

0: ஓகே அப்படின்னு ஸ்டாப் பண்ணியாச்சு. அடுத்தது உங்களுக்கு லைன் கொடுத்தாச்சு, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கான நம்பர் சொல்றோம், நம்பர் 15.
1: 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28,
0: ஓகே
1: 29, 30, 31, 32,
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வணக்கம் ரெயின்போ, யாருங்க இருந்து? வணக்கம். ஓகே, நீங்களும் விளையாடணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண் 2980630038 அல்லது 2952055544. முன்னாடி மறக்காம 044 சேர்த்துக்கோங்க. வணக்கம் ரெயின்போ, யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், பெரும்பாக்கத்துலேருந்து வித்யா ரவி.
0: வித்யா ரவி, விளையாடலாமா?
2: ஆ, விளையாடலாம்.
0: உங்களுக்கான நம்பர் 13.
2: 13ஆ?
0: ஆ,
2: 13, 14, 15, 16, 17, 18,
0: 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 34, 35, 36, 37, 38, 39, 40, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127, 128, 129, 130, 131, 132, 133, 134, 135, 136, 137, 138, 139, 140, 141, 142, 143, 144, 145, 146 வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்து. எப்படி இருக்கீங்க? எங்க வீட்டு பிள்ளைங்களா?
0: சூப்பரா இருக்கும். இந்த மாதிரியே
2: இட்டது பட்டானால் வாட் என்ன மீனிங் அர்த்தம் அப்படின்னு நாங்க சின்ன வயசுல விளையாடுறது. இன்னைக்கு நீங்க கேமா கொண்டு வந்திருக்கீங்க.
0: அப்படியா? சரி, சூப்பருங்க. பாருங்க, நீங்க எப்பவுமே சின்ன வயசுலயே இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க இப்படி ஒரு கேம் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கான நம்பர் சொல்லிடலாமா? நம்பர்
2: 8 9 10 11 12 13 12 13
0: அப்படியே சொல்லிடுவோம்.
2: அது வர மாட்டேங்குது.
0: புடிச்சிட்டோம் புடிச்சிட்டோம் நாங்க.
2: தேங்க்யூ, சூப்பர் மேம்.
0: தேங்க்யூங்க, வாழ்த்துக்கள்.
2: நான் வாட்ட என்ன மீனிங் அர்த்தம்.
0: ஓகே,
2: தேங்க்யூ.
0: வணக்கம், ரெயின்போ யாருங்க இருந்து?
3: ஹலோ,
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
3: வணக்கம், பொன்னேரி ஜகண்டன் இருந்து கலீல் அம்மா பேசுறேன்.
0: கலீல் அம்மா, அது என்ன தொண்டை கட்டிக்கிச்சா உங்களுக்கு? தொடர்ந்து விளையாடலாம். அதுக்கு முன்னாடி கஜினி திரைப்படத்தில இருந்து ஹாரிஸ் ஜெயராஜுடைய மியூசிக்ல கபிலனுடைய வரிகள் சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதுல.

0: சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துக்களை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: நீங்க 60s கிட்டோ 90s கிட்டோ

0: எஃப்எம் ரெயின்போ 91.4 நாம கேட்டுட்டே இருக்கோம் கெட்ஸ் அட் கோ. நேரம் கரெக்டா 10:28 ஆயிட்டு இருக்கு.
1: எஸ் கெட்ஸ் அட் கோல் அடுத்த நேயர் யார் அப்படின்றத பார்த்து தொடலாமா? வணக்கம், யார் எங்க இருந்து?
2: வணக்கம் திவ்யா, நிவ்யா ரெண்டு பேரும்.
0: வாழ்த்துக்கள். ஒரே ஒரு வாட்டி தான் அந்த நம்பர் சொல்லணும். அதே மாதிரி நம்ம ஆரம்பிக்கும் போதும் தமிழ்லயோ இல்ல இங்கிலீஷ்லயோ ஏதோ ஒண்ணுதான் ஆரம்பிச்சிருக்கணும். நல்ல முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள்.
1: வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
3: வணக்கம் மேம், திருவானூர்ல இருந்து கலையரசி.
1: கலையரசி விளையாடலாமா?
3: விளையாடலாம் மேம்.
1: கேம் என்னன்னு தெரியுமா?
3: தெரியும்.
1: சரி ஓகே, உங்களுக்கான எண்
0: 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 16, 15, 18, 20, 21, 22, 23, 23. வாழ்த்துக்கள்.
4: உங்களுக்கான
1: அதுக்கு நடுவில் ஒரு அமைதி,
0: ஐந்துக்கு அப்புறம் 8. சரி ரைட்,
1: பட் நல்லா ட்ரை பண்ணுங்க.
4: 9, 10, 11, 12, 13, 14, 15, sorry, I'm out.
1: வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
5: கோபுரத்தினம்.
1: ஹலோ
5: கோபுரத்தினம்.
1: கோபுரத்தினம்
5: சொல்லுங்க,
1: விளையாடலாமா?
5: ஓ வாங்கப்பா.
1: ஆ, உங்களுக்கான நம்பர் 10.
5: 11, 12, 13, 15, 16, 15.
1: நடுல நல்ல முயற்சி பண்ணீங்க கோபுரத்தினம், நன்றி.
0: எஸ் நம்ம வந்து 1, 2, 3 தான் விளையாடிட்டு இருக்கோம். வந்து அடுத்த அடுத்த ஷோல வந்து அதுவும் சேர்த்து விளையாடுவோம்ல?
1: கண்டிப்பா.
0: ஓகே
1: ஓகே, நீங்களும் விளையாடணும் அப்படின்னா கால் பண்ண வேண்டிய எண் 2986-00-38 அல்லது 2952-0554. முன்னாடி மறக்காம 0444 சேர்த்துக்கோங்க. வணக்கம் ரெயின்போ, யார் எங்க இருந்து?
6: வணக்கம்,
1: சொல்லுங்க.
6: இருவருக்கும் காலை வணக்கம்.
1: வணக்கம், உங்க பேரு?
6: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்துல இருந்து பாபு.
1: ஓகே பாபு, உங்களுக்கான நம்பர் சொல்லிடுவோமா?
6: ஆ சொல்லுங்க மேடம்.
1: 8.
6: நீங்க பண்ண பண்ண இன்னொரு சொல்லுங்க. 8 லெவல் 10 லெவல் 12
1: 11 12 அவுட் ஆயிடுமே. 11 க்கு அப்புறம் 12 சொல்லட்டுமே?
6: 12 சொல்லி இருக்குதுல.
1: ஆமா, சரி, நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள்.
0: அடுத்த நேயர் யார் எங்க இருந்து பார்த்தறலாம். ஹலோ வணக்கம்.
7: ஹலோ வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
7: மாதவத்துல இருந்து.

0: ஓகே நித்யா பாருங்க இங்க வைக்கும் நித்யா திவ்யா நித்யான்னு ஒரே ரைமிங்கா இருக்கு. ஆனா அந்த ரேடியோ வால்யூமை கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்.
1: கம்மி பண்ணிட்டேன்.
0: சரி சூப்பர்மா, உங்களுக்கான நம்பர் சொல்றோம். நம்பர் 11.
1: எப்படி சொல்லணும்ன்றது சொல்லுங்க. மாத்திரை
0: ஒண்ணு தமிழ்ல ஒண்ணு இங்கிலீஷ்ல மாத்தி மாத்தி சொல்றோம்.
1: இப்ப 11, 12, 13, 17, 18, 18, 18.
2: நல்ல முயற்சி பண்ணீங்க, நல்ல முயற்சி பண்ணீங்க.
0: நன்றி, வாழ்த்துக்கள்.
2: வணக்கம், ரெயின்போ யாருங்க இருந்து?
3: ஹலோ, வணக்கம் மேம்.
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: மேம் திருபுர சுந்தரி, எங்க அம்மா விளையாடணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க.
2: தாராளமா விளையாடலாம். உங்க பேரு?
3: குடுக்குறம்மா கிட்ட. ஏதோ இப்ப நான் கால் பண்ணேன் மேம், கலையரசி.
0: ஓ, அவங்களோட அம்மா. சே, சூப்பருங்க.
3: இத குடுக்குறம்மா.
2: ஆர்வம் பாத்தீங்களா,
0: நல்லா இருக்குல்ல?
2: சந்தோஷமா இருக்கு. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
0: திருபுர சுந்தரியா?
2: திருபுர சுந்தரி, ரெடியா?
3: சொல்லுங்கம்மா.
2: உங்களுக்கான நம்பர் 2.
3: என்னம்மா?
0: ரெண்டு. நம்பர் ரெண்டு, நீங்க அதுக்கு அடுத்தது சொல்லணும். 3, 4, 5, 5, 5, 6 சொல்லணும்.
2: ஓகே,
0: திருபுர சுந்தரி சொல்லுங்க, உங்க பொண்ணு உங்களுக்கு என்ன gift கொடுத்தாங்க மதர்ஸ் டேக்கெல்லாம்?
3: மறந்துச்சுமா?
0: மறந்துருச்சா? அச்சச்ச, நம்பர் மறந்துருச்சா இல்ல பொண்ணு என்ன சொன்னாங்கன்னு மறந்துருச்சா?
2: நானே
0: சொல்லல விஷயம், என்ன பண்றது?
2: நேரம் 10:35 ஆயிட்டு இருக்கு. தொடர்ந்து நம்ம கெட் செட் கோல விளையாடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காகவே ஐயா திரைப்படத்துல இருந்து பரத்வாஜோடைய இசையில நா முத்துக்குமாரோடைய வரிகள், பரத்வாஜ் மற்றும் ஜனனி இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க.

0: வணக்கம். 12 வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன.
1: உனக்கு விஷயம் தெரியுமா? உன் ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டாலாம். எனக்கு அப்பவே தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு.
2: ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதானே, அடுத்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவா. இருங்க நான் அவள போய் பாத்துட்டு வரேன். நிவ்யா
3: என்ன வருத்தப்படுவான்னு நினைச்சா கையில ஜூஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கா.
2: சரி பேச்சு கொடுப்போம். நிவ்யா
1: ஃபெயில் ஆயிட்டேன், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க, அத நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல.
2: ஹே, எக்ஸாம்ன்றது நீ முன்னேறி போறதுக்கான ஒரு படி, அவ்வளவுதான். ஒரு படி சறுக்கிடுச்சுன்னா லைஃபே இல்லன்னு ஆயிருமா? எழுந்து மறுபடியும் ஏற ஆரம்பிக்கணும்.
1: ஆமா, இல்ல நான் அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதி கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு.
3: பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு, நம்ம அந்த ஜூஸ குடிப்போம்.
2: மறுபடியும் எது கழுவுற?
1: இல்ல எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு ஜூஸ்ல விஷம் கலந்து வச்சிருந்தேன், அத நீ குடிச்சிட்ட.
4: தோல்வி என்பது வாழ்க்கைக்கான முடிவு அல்ல, வெற்றிக்கான ஒரு பகுதி.
5: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
6: நேரம் 10:41 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. எஸ், விளையாடிட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னா, நான் உங்ககிட்ட ஒரு எண் சொல்வேன், அதுக்கு அடுத்து வரக்கூடிய என்ன ஒன்று தமிழில், இன்னொன்று இங்கிலீஷ், தமிழ் இங்கிலீஷ், தமிழ் இங்கிலீஷ் இப்படி மாற்றி மாற்றி சொல்லணும். ஓகே, இவ்வளோ நேரம் நேர்கள் ஜாலியாக விளையாண்டாங்க, அடுத்து யார் விளையாட போறான்னு தெரிஞ்சுக்கலாம்.
7: வணக்கம்.
8: ஹலோ,
7: யார் எங்கேருந்து பேசுறீங்க?
8: ஜெய்ஸ்ரீ
7: ரமேஷ். சூப்பருங்க, உங்களுக்கான நம்பர் சொல்லிடலாமா?
8: சொல்லுங்க.
7: எண் 2.
8: 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12.
7: சரி.
8: 13, 14.
7: ஓகே.
8: 15, 16.
7: 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127, 128, 129, 130, 131, 132, 133, 134, 135, 136, 137, 138, 139, 140, 141, 142, 143 அடி முடிச்சா அப்படின்னு. ரெயின்போ யார் இங்க இருந்து? பாஸ்கரன் ரெடியா?
9: சொல்லுங்க மேடம்.
7: உங்களுக்கான எண் 14
9: 15 16 17 18 19
7: சரி
9: 20
7: சூப்பர்
9: 21 22

0: மாட்டிக்கிட்டீங்க. சூப்பருங்க, நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். வணக்கம், எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து? சொல்லுங்க ஜெயசீலன், எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கும். உங்களுக்கான எண் சொல்லிடலாமா? ஓகே, உங்களுக்கான எண் வந்து 57. 57 சரி, சொல்லுங்க சொல்லுங்க.
1: 58
0: வாழ்த்துக்கள், நன்றி அளித்ததற்கு. போச்சே போச்சே கேம் போச்சே, இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் முயற்சி பண்ணலாம். நன்றி. வணக்கம், எஃப்எம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: வணக்கம்
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. இல்லங்க, ஒரு எண் வந்துட்டு ஆங்கிலத்திலயும் இன்னொரு எண் வந்துட்டு தமிழ்லயும் சொல்லணும், மாத்தி மாத்தி சொல்லணும்.
2: சரி
0: சரி, நன்றி நன்றி.
2: 46
0: சரி,
3: 48 49 50.
0: அடுத்தடுத்த நேயர் வந்து என்னென்ன பண்ண போறாங்க இருந்து? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: ஹலோ மேம், ஹரிணிஸ்ரீ மேம், நான் பொஷாவக்கத்துல இருந்து கால் பண்றேன்.
0: ஹரிணிஸ்ரீ, விளையாடலாமா?
4: ஆ ஓகே மேம்.
0: உங்களுக்கான நம்பர் 10.
4: என்னது?
0: 10 10. ஹலோ ஹரிணிஸ்ரீ, கையில இருக்கீங்களா?
4: ஆ லைன்ல இருக்கேன்.
0: லைன்ல இருக்கீங்களா? ஸ்கூல்ல லீவ் விட்டுருக்காங்களே, எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, சூப்பருங்க. அடுத்த வாரம் ஸ்கூலா?
4: ஆமா மேம்.
0: அச்சோ, அதுக்குள்ள லீவ் முடிஞ்சிருச்சா? சரி, உங்களுக்கான நம்பர் சொல்லிடலாமா?
4: ஆ ஓகே மேம்.
0: ஓகே, கேக்குதுல இப்ப தெளிவா? போயிரலாமா?
4: ஆ ஓகே மேம்.
0: சரி, உங்களுக்கான நம்பர் வந்து 10.
4: 11 12 13 14
0: ஓகே
5: 16 17 18 20
0: திவ்யா மேடம் இருக்காங்க.
5: வாழ்த்துக்கள்.
0: பேர் சொல்லுங்க. வெங்கட். ஓகே வெங்கட், உங்களுக்கான எண் சொல்லிடலாமா?
5: என்ன சொல்லுங்க மேடம்.
0: 45
5: 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58.
0: வாழ்த்துக்கள், நல்ல முயற்சி, பட் சூப்பரா போனீங்க. டக்குன்னு வந்துட்டு ஃபுல்லாவே இங்கிலீஷ்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. அடுத்த நேயர் யார் எங்க இருந்து அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி, எல்லாருக்காகவும் வந்துட்டு இப்ப சூப்பரான பாடல் காத்துட்டு இருக்கு. எஸ், லேசா லேசா திரைப்படத்துல இருந்து ஹாரிஸ் ஜெயராஜோடைய கம்போசிங்ல வாலியோடைய வரிகள்ல கார்த்திக் பாடிய பாடல் காத்துட்டு இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க, இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல.

0: கிளம்புறேன், சந்தோஷமா இருங்க.
1: குட்டியா வந்து நானும் ஒரு பிரேக் எடுத்துட்டு வந்துடுறேன், அப்புறமா நம்ம கண்டினியூ பண்ணுவோம் நிகழ்ச்சி தொகுப்பில். உங்களோட நான் ஆர்ஜே நிவி.
0: இதே மாதிரி இன்னொரு அழகான ஷோல திவ்யா உங்களை வந்து சந்திக்கிறேன். எந்த எதுவா இருந்தாலும் மனசு விட்டு உங்க ஃப்ரெண்டு கிட்ட உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட பகிருங்க, மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அழாதீங்க. எதுவா இருந்தாலும் கடந்து போகும், பாத்துக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: இங்க எல்லாமே எப்பவுமே சமதூளு.
0: இப்போ நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடல உங்களுக்காக தீபாவளி திரைப்படத்துல இருந்து யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில நாம் முத்துக்குமாருடைய வரிகள்ல கே கே மற்றும் ஸ்வேதா இணைந்து பாடிய பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு நினைஞ்சிருங்க.

0: நேரம் 10:52 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கெட் செட் கோ நிகழ்ச்சி தான் இவ்வளோ நேரம் அட்டகாசமான கேம் விளையாடிட்டு இருந்தோம். எனக்கு ரொம்ப ஹாப்பிப்பா நேர்கள் கூட பேசினதுல. உங்களுக்கு எப்படி இருக்கு திவ்யா?
1: எங்க நம்ம நேயர் கூட நம்ம பேசுறதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்க முடியும்?
0: நிச்சயம் நிச்சயம், கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு அழகான ஷோல உங்களை வந்து சந்திக்கிறோம். எதுவா இருந்தாலும் கடந்து போகும், ஹாப்பியா இருப்போம்.
1: ரைட்ரா, ஓகே நீங்க வந்து கிளம்பி போங்க, அடுத்தது நான் கண்டினியூ பண்றேன்.
0: ஆமால, சரி ஓகே, உங்ககிட்ட இருந்து விடைபெறுகின்றது திவ்யா.

0: கண்ணம்மா கண்ணம்மா.
1: என்னங்க
0: குழந்தை என்ன பண்றான்?
1: இங்கதான் தூங்கிட்டு இருக்கான்.
0: ஹோய் பாப்பா, தங்கப்பிள்ளை இங்க பாரு, இங்க பாரு, அப்பா பாரு.
1: என்ன புதுசா குழந்தை கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க?
0: கண்ணம்மா, நான் சொல்லியிருக்கேன்ல என்னுடைய டாக்டர் ஃப்ரெண்டு, அவனை பார்த்தேன். அவன் சொன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் காது டெஸ்ட்லாம் பண்ணணுமா, ஏன்னா காது கேட்கறது மூலியமா தான் இந்த பேச்சு வளர்ச்சி அப்படின்றது சரியான முறையில அமையுமா.
1: எங்க ஏற்கனவே இந்த செலவே அதிகமா இருக்கு, இதுல இன்னொரு டெஸ்டா?
0: அதுதான் இல்ல கண்ணம்மா, நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பச்சிளம் குழந்தைகளுக்கான உடல் நலத்துல நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நலத்திட்டங்கள் மூலமா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இந்த காது கேட்கிற பரிசோதனை இலவசம்தான். குழந்தை பிறந்த முதல் ஒரு நாள்ல இருந்தே இந்த காது கேள் பரிசோதனையை செய்ய முடியும். நீங்களும் உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள்ல இந்த பரிசோதனையை செஞ்சுக்கோங்க.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கு எல்லாமே சமதூள்.
1: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட சுயசார்பு நிலையை அடைவது முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுப்பிக்கப்பட்ட சோம்நாத் ஆலயம் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைவதை குறிக்கும் சோம்நாத் அமுத பெருவிழாவில் பிரதமர் இன்று பங்கேற்கிறார். ஜனநாயகத்தின் அடித்தளங்களை வலுப்படுத்துவதில் அரசியல் சாசனமும் நீதித்துறையும் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் சாலை கட்டமைப்புகளை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இந்தியா அனைத்து துறைகளிலும் தற்போது பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வருகிறது என்று மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுமை கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சிக்கான கட்டமைப்புகளை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்று வருகின்றனர். சட்டப்பேரவையில் திமுக கட்சித் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சென்னை திருவனந்தபுரம் விரைவில் இம்மாதம் 15 மற்றும் 22 தேதிகளில் கோட்டையம் வழியாக இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவி மற்றும் களக்காடு தலையணையில் நீர்வரத்து சீரானதை ஒட்டி இன்று முதல் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் 3 நாட்களாக நடைபெற்று வந்த தெப்பத் திருவிழா நிறைவு பெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தலை ஒட்டி கடந்த 1 மாத காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று முதல் துவங்குகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பெங்களூரு மும்பை அணியையும் சென்னை லக்னோ அணியையும் வென்றன. இன்று நடைபெறும் போட்டியில் பஞ்சாப் அணி தில்லியை எதிர்கொள்கிறது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி சென்னை அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காதலுடன் ரெயின்போ. நேரம் 11:03, மகிழ்வப்போம் மகிழ்ச்சியா இருப்போம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோட நான் அஜய் நிவி. ஸோ இன்னைக்கு வந்து என்ன விஷயம் பேச போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, எங்க அக்காவுக்கு வந்து கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாணத்துல பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட எக்ஸைட்மெண்ட்டோட எல்லா விஷயங்களுமே வந்து நாங்க பண்ணியிருந்தோம். அதுல வந்து இன்னும் குறிப்பா நம்ம பயங்கர எக்ஸைட் ஆகுறதுங்கிறது கிஃப்ட் வந்து வந்திருக்கோம் இல்லையா, அதை ஓபன் பண்றது. அவங்க பிரிக்கிறாங்களா இல்லையோ, நாங்க பிரிக்கிறோம் பிரிச்சுக்கிட்டே இருக்கோங்க. ஆனா வந்தது ஃபுல்லாவே வாட்ச். அட பாவீங்களே, இப்படி பண்ணிட்டீங்களே, நாங்க என்ன கடையா வைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலுமே கூட நமக்காக மெனு கேட்டு இந்த விஷயங்கள் பண்ணிருக்காங்கல்லன்னு உள்ள ஒரு சந்தோஷம் இருந்தாலும், வேற ஏதாவது கிஃப்ட் வந்திருக்கலாம், இத்தனை வாட்சை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்போம்ல, நமக்கும் அதே மாதிரி கிஃப்ட் எல்லாம் வந்திருக்கும். அப்படி நம்ம நிறைய கிஃப்ட் எல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்திருப்போம். நீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இது இருக்கும்னு நினைச்சு மித்தவங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் எது அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம். சோ உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில நீங்க யாருக்காவது கிஃப்ட் வாங்கி கொடுத்துருப்பீங்கல்ல, எனக்கு தான் இப்படி வந்துச்சு, அடுத்தவங்களுக்காவது நான் நல்ல விதமா வாங்கி கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு நான் பார்த்து பார்த்து வாங்கி கொடுத்தேங்க இந்த கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கிஃப்ட் இருக்குன்னா, என்ன கிஃப்டை ரொம்ப யூஸ்ஃபுல்லா நீங்க ரொம்ப தேடி தேடி பார்த்து வாங்கி கொடுத்தது அப்படிங்கறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் என்னென்ன கிஃப்ட்லாம் வித்தியாச வித்தியாசமா சொல்ல போறாங்க, இதை கூட நம்ம அடுத்தது வாங்கி கொடுக்கலாம் போலயே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்குங்கிறதெல்லாம் நேயர்கள்கிட்ட கேட்டு பேசி நம்ம தெரிஞ்சுப்போம். கால் பண்ணுங்க 2986003 அல்லது 2952054 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு. வெளியூர் மற்றும் உங்களுடைய மொபைல் இருந்து கால் பண்றீங்க முயற்சி பண்ணிடுறீங்க. என்ன வாங்கி கொடுத்தீங்க? வாழ்த்துக்கள், நன்றி அளித்ததற்கு. நம்ம வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த கிஃப்ட் அப்படிங்கறது அவங்கள சந்தோஷப்படுத்தும், தாண்டி அவங்களுக்கான ஒரு மெனக்கெடல் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிற போது அது வேற மாதிரியான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் இல்ல. அப்படி நீங்க யாருக்கு என்ன பரிசு பொருள் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கறதான் கேக்குறோம். இன்னும் சிலர் எல்லாம் வந்து சொல்லுவாங்க, எங்களுக்கு பரிசு வாங்கி கொடுக்கறதும் பிடிக்காது, பரிசு வாங்கிக்கிறதும் பிடிக்காது அப்படின்னு. அந்த கேட்டகரி எல்லாம் நாங்க கேட்கவே இல்லை. நீங்க பரிசு வாங்கி கொடுத்து அதுல அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா அப்படின்னு நீங்க ரொம்ப நம்பி வாங்கி கொடுத்த அந்த கிஃப்ட் என்ன அப்படிங்கறத ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில வந்திருக்க அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம், கோயில் கோபி.
0: கோபி, சொல்லுங்க, நீங்க யாருக்கு என்ன பரிசு பொருள் வாங்கி கொடுத்துருக்கீங்க கோபி?
1: அதாவது சொந்தக்காரங்களா இருந்தாக்கா மூசிபிள்.
0: சொந்தக்காரங்களா இருந்தா யோசிப்பீங்களா? ஓ, குங்கும சிமிழ். ஓகே,
1: என்ன காரணம்?
0: சரி, ரைட், ஓகேங்க. வாழ்த்துக்கள். சொந்தக்காரங்கன்னா ஒரு வெள்ளியிலயோ தங்கத்திலயோ வாங்கி கொடுத்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா என்ன கேட்க போறாங்க, நம்ம பையன் தானே, நமக்கு என்ன முடியுதோ அதை வாங்கி கொடுத்துடலாம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு போல. அடுத்த நேயர் யார் எங்க இருந்துன்னு பாக்குறதுக்கு முன்னாடி, உங்க எல்லாருக்கும் பாடல் வைட்டீஸ்ல இருக்கு கேட்டுடுவாங்க. இது FM Rainbow 101.4, இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல.

0: சரண் மற்றும் ஸ்வேதா மோகனோட வாய்ஸ்ல பவர் பாண்டி படத்துக்காக பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். நேரம் 11:10 ஆயிட்டு இருக்கு. நம்ம கேட்டுட்டே இருக்கோம் இன்னைக்கு உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில நீங்க வாங்கி கொடுத்த கிஃப்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தவங்களுக்காக வந்து நம்ம மெனுக்கெட்டு வாங்கக்கூடிய அந்த கிஃப்ட் அப்படிங்கறத நிறைய நிறைய மெமரிஸ் கொடுக்கற மாதிரி இருக்கும் இல்லையா. அவங்களுக்காக வந்து நம்ம இவ்வளவு மெனுக்கெட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை அவங்களுக்கு எப்பவுமே கொடுக்கற மாதிரி இருக்கும். அப்படி நீங்க வாங்கி கொடுத்த பரிசு பொருள் என்ன அப்படிங்கறதான் கேட்டுட்டே இருக்கோம். உங்களோட நிகழ்ச்சியில் நீங்களுமே வந்து கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா கால் பண்ணுங்கள் 2986-0038 அல்லது 2952-0554 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு. வெளியூர் மற்றும் உங்களுடைய மொபைல்லேருந்து கால் பண்ணக்கூடியவங்க 0444 இணைப்பெண்ணை நீங்கள் சேர்த்து கால் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஷேர் பேசிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் வந்துட்டு மித்தவங்களுக்காக வாங்கி கொடுத்த கிஃப்ட் என்ன அப்படின்னு சொல்லி அதில் நிறைய பேர் வந்து யூஸ்ஃபுல்லாக வாங்கி தரணும்னு சொல்லி ரொம்ப யோசிப்பாங்க இல்லையா. அப்படி ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம சந்தியா இருக்காங்க இல்லையா, ஆர்ஜே சந்தியா, அவங்க வந்துட்டு ஒரு குட்டீஸ்க்காக வந்துட்டு ஒரு அந்த நடவண்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நடவண்டி வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. நம்ம வீட்டில் வாங்கி கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த நடவண்டி வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் வந்து அடுத்தடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஃபேஸே வந்து பார்க்கல அப்படின்னாலுமே கூட இது வந்து அந்த அத்தை வாங்கி கொடுத்தது அந்த அத்தை வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லிட்டு அக்கா பசங்கள்லாம் லைனாக வந்துட்டு ஒரு 5 பேரும் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அது அவங்கக்கிட்ட சொல்லும்போது பயங்கர ஹாப்பியாக இருந்தது. அதை தாண்டி அவங்க எவ்வளோ ஹாப்பியானங்களோ தெரியல, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சே, நம்ம டோலி வாங்கி கொடுத்த இந்த கிஃப்ட் வந்து எல்லாரும் இவ்வளோ அழகாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நீங்கள் வந்து வாங்கி கொடுத்த கிஃப்ட் வந்து எது ரொம்ப வேல்யூவாக இருந்தது, எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது, நம்ம எவ்வளோக்கு வாங்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே விஷயமே இல்லைங்க. நம்ம வாங்கி கொடுக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா, அது வேறு மாதிரி. அப்படி நீங்கள் வாங்கி கொடுத்து நீங்களே சந்தோஷப்பட்டுக்கிட்ட தருணத்தை தான் இன்றைக்கி நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் வந்திருக்க நேயர் யார் எங்கேருந்து பார்ப்போமா. வணக்கம்.
1: வணக்கம் மேடம், கேக்கு தாமரத்தில் ராஜசேகர் பேசுகிறேன் மேடம்.
0: ஓகே, சொல்லுங்கள் ராஜசேகர்.
1: என்னுடைய ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வால் கிளாக் வாங்கி கொடுத்தேன் மேடம்.
0: சரி,
1: அதுல வந்து என்னன்னா அந்த 1-2 வருது இல்லையா, அந்த அலாரம் மாதிரி வரும் இல்லையா, அந்த டைம்ல வந்து அதுல ஒரு குருவி இருக்கும், அது வந்து சவுண்ட் கொடுக்கும்.
0: சரி, அந்த குருவி கத்தும் போதெல்லாம் நீங்க பேசுறதா உங்களுடைய ஞாபகம் வரும் நினைச்சு வாங்கி கொடுத்தீங்களா?
1: ஆமா மேடம், கரெக்ட் மேடம்.
0: சூப்பருங்க, சூப்பருங்க, வாழ்த்துக்கள். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஹலோ,
0: சொல்லுங்க உங்க பேரு.
2: என் பேர் கிஷன்.
0: கிஷன், என்ன படிக்கிறீங்க?
2: நான் வந்து 10th படிக்கிறேன்.
0: 10th படிக்கிறீங்களா? இப்ப 9th to 10th போறீங்களா?
2: ஆமா.
0: சூப்பர். கிளாஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா?
2: இல்ல இல்ல.

0: இல்ல, அதான் ஜாலியா இருக்கீங்களா?
1: ஆமா ஜாலியா இருக்கேன்.
0: ஜாலியா இருக்கீங்க. லீவுக்கு எங்கெல்லாம் போனீங்க கிஷன்?
1: நாங்க ஒரு வண்டர்லா போயிட்டு வந்தோம், அப்புறம் வந்து பெருங்குடிலாம் போயிட்டு வந்தோம்.
0: எல்லா பக்கம் போயிட்டு வந்தீங்க. ஜாலியா இருந்துச்சா?
1: ஜாலியா இருந்துச்சு.
0: ஜாலியா இருந்துச்சு. சரி, ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுப்பீங்களா கிஷன்? என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்க?
1: நான் வந்து பேட், செட்டில் பேட் வந்து, அப்புறம் வந்து அந்த வாட்ச் இருக்குல்ல, அந்த வாட்ச் எல்லாம் வாங்கி தருவேன்.
0: எந்த வாட்ச்?
1: நிறைய
0: வந்திருக்கா? என்ன கிஃப்ட் அப்படிங்கறத தெரிஞ்சுப்போமா? வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, உங்க பேரு?
2: காஞ்சிபுரத்துல இருந்து மாட்டான் பேர்ல பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: சிறப்பா இருக்கும்.
2: காலையில வணக்கம்.
0: ஓகே, நீங்க
2: வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து பென் வாங்கி கொடுத்துருவோம் மேடம்.
0: பென் வாங்கி கொடுத்துருக்கீங்க, சூப்பருங்க.
2: நான் அவர் எழுதும் போதெல்லாம் நினைச்சு பாக்கணும்
0: அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்களா என்ன சொல்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடல் வைத்தியஸ்ல இருக்க கேட்டுட்டு வந்துடலாம். இதே FM 101.4 இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: FM يطلعني بوين إني ألا مدونة
1: பதினோரு மணி 22 நிமிஷம் ஆயிட்டு இருக்க வேலையில உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில இணைந்திருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கோம், நீங்க வந்துட்டு வாங்கி கொடுத்த கிஃப்ட் எது, மத்தவங்களுக்காக நீங்க வாங்கி கொடுத்த பரிசு எது அப்படின்னு சொல்லிட்டு. நிகழ்ச்சியில வந்திருக்க நீங்க என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க, யார் எங்கிருந்து? ஆமா, எப்படி இருக்கீங்க? வாழ்த்துக்கு. தேங்க்யூ. சொல்லுங்க, நீங்க மித்தவங்களுக்கு வாங்க.
2: நான் வந்து பெரும்பாலும் இந்த கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்களா இருந்தா கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த வீட்டுக்கு தேவையான பொருள். ஏன்னா ஒரு நேரம் அப்புறம் எங்க சொந்தக்காரங்களுக்கு தான், அவங்க நாலு பொண்ணுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்ப அந்த பொண்ணுங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு திருமணம் ஆகும்போது இந்த வீட்டு சமையல் பாத்திரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த அதுதான் வாங்கி கொடுத்துருக்கேன். இன்ன வரைக்கும் பாத்திரம் சொல்லுவாங்க, நீ கொடுத்த பாத்திரம்

0: என்ன தேவைப்படுதோ அதை வாங்கி கொடுக்கணும். சரி, வாங்கி கொடுக்கறது ஓகே. அதுல இன்னொரு விஷயம் பண்ணுவீங்களே, அதுல இந்த பேரெல்லாம் எழுதுவீங்களே, அதெல்லாம் எழுதி கொடுத்துருக்கீங்களா?
1: இல்ல இல்ல, நான்
0: பேர் எழுதி தரல. ஓகே ஓகே, சூப்பர்.
2: நீங்களுமே 2986-002-8 or 2952-0054.
3: காமாட்சி அம்மன் விளக்குவாங்க, சாமி குடும்பம் வந்து அவங்க நினைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யாரா இருந்தாலும் காமாட்சி விளக்குதான்.
2: ஓகே, சாமி கூடுவது உங்களுக்கும் சேர்த்து ப்ரே பண்ணிப்பாங்கண்ணா. வாழ்த்துக்கள், நன்றி அழைத்ததற்கு. ஒருத்தரும் வித்தியாசமா நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நம்மளுக்கும் கொஞ்சம் ஐடியா வருது, நாமளும் இதை கொஞ்சம் வாங்கிதான் கொடுத்து பாப்போமே அப்படிங்கிற மாதிரி. இல்ல, அடுத்து என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடல் வைட்டீஸ்ல இருக்கு, கேட்டுட்டு வாங்க. இது FM Rainbow 101.4. இங்க எல்லாமே போமே சமதுல.

0: கரண்ட் போயிடுச்சே. ஏய் வந்துட்டியா நீ? கேண்டல் எங்கன்னு தேடிட்டு இருக்கேன், கொஞ்சம் தேடி தாயே.
1: ஏய் டார்ச் மூஞ்சில அடிக்காதவா, கண்ணு கோசுதுல.
0: கொஞ்ச நேரம்

0: டார்ச் அடிச்சாலும் இவ்ளோ கண்ணு கூசுதுன்னு சொல்ற? அப்போ நீ இப்ப கார்ல ஹை பீம் போட்டுட்டு தானே வந்த? அப்ப எவ்ளோ பேருக்கு கண்ணு கூசி இருக்கும்?
1: பின்ன ரோட்ட பார்த்து வண்டி ஓட்ட வேணாமா?
0: உனக்கு ரோடு தெரிஞ்சா போதும்னு நினைச்ச? எதிரில வர யாராவது பாதிக்கப்படுவாங்களா நீ யோசிக்கலையப்பா?
2: நாலு வால்ஸுக்குள்ள மட்டும் ரூல்ஸ் பேசி நடிறேனா, அதே ரூல்ஸ் ரோட்ல பேசினா ஏண்டா வந்து கொலைகிற?
0: ஹை பீம் உனக்கு வேணா வெளிச்சமா இருக்கலாம், ஆனா அவன் எதிரில வரவங்களுக்கு ஆபத்தா முடியும்ல?
1: இவ்வளவு தூரம் சொல்லிட்டேன், அப்படியே அந்த டாக்லைன்
0: அக்கறையுடன் சொல்வது உங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: யாரெல்லாம் வந்து சொல்ல போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா,
0: சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: சொல்லுங்க ராஜேஸ்வரி, யாருக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்க?
1: நலமா இருக்கீங்களா? முதல்ல
0: எல்லாரும் சூப்பரா இருக்கும்.
1: சரிங்கம்மா, சரிங்கம்மா, எல்லாரும் நலமோட இருக்க வேற வேலை பிரார்த்திக்கிறோம். நான் வாங்கி கொடுக்கறது தேவையை அறிஞ்சுதான் வாங்கி கொடுப்பேன்மா எல்லாத்துக்குமே.
0: சரி, கேப்பீங்களா? கிஃப்ட்னா சர்ப்ரைஸா வாங்கி குடுக்கறதுன்னு சொல்லுவோம்ல, தெரியாம அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி
1: தருதுன்னு.
0: தெரியாம வாங்கி தருவீங்க?
1: அதாவது ஒரு 7-8 வயசு பொண்ணு, 10 வயசு பிள்ளைங்க இவ்வளவு பிறந்தாள்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு புத்தகங்களை வாங்கி கொடுப்பேன். ஏன்னா அந்த புத்தகங்களை என்னைக்காவது அவங்க படிப்பாங்க, படிக்க உடனே படிக்கலைன்னாலும் அவங்க வீட்டுல வச்சிருந்து எப்பவாவது பெற்றோர்களே சொல்லி கொடுத்தா அவங்க கொடுப்பேன்.
0: சரி,
1: படிக்க வேணும், நீங்க படிங்க போத, அந்த பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தைகளை சொல்லிக் கொடுங்க, அந்த கதைகளை சொல்லிக் கொடுங்கன்னு. இந்த கட்டின கதைகள், தென்னாலிராம கதை, பீர்பால் கதை, இந்த புத்தகங்களா பார்த்து பிறக்கணும். அது வந்து இந்த புத்தக கண்காட்சிக்கு எல்லாம் பிறப்போம், அந்த மாதிரி ஒரு புத்தகங்களை
0: போயிட்டு இருக்கேன். அடுத்ததுக்கு வாங்க, நெக்ஸ்ட்
1: நான் புத்தகம் கொடுப்பேன். அப்புறம் எங்க சம்பந்தியனுக்கு, நாங்க சம்பந்தியில பாக்க போனா அவங்க இங்க எங்க ஊரு மஞ்சளை விரும்புவாங்க. ஏன்னா எங்க மஞ்சள், எங்க ஊர் மஞ்சள் வந்து உரசின உடனே அப்படி மூசில பூசணும்னு அப்படி மஞ்சள் மஞ்சள் நல்லா இருக்கும். எங்க ஊர் மஞ்சள், மஞ்சள் நீ வந்தா
0: மஞ்சள் வீட்டுக்கு வாங்கி கொடுக்கற காசரிஸ் எல்லாம் கிஃப்ட்ல சேர்த்துட்டீங்களா இப்ப?
1: ஆமாமா, ஆமாமா. ஏன்னா அவங்களுக்கு என்ன தேவை, என்ன உபயோகமா இருக்கு, விளையாட்டு பொருள், இந்த மரப்பொருள், எங்க பக்கம் மர ஜாமான்கள்லயே விளையாட்டு ஜாமான்கள்
0: நம்ம பக்கம் என்ன பக்கம்
1: ராமநாதபுரம் பனை அதிகமா இருக்கிற ஊருமா ராமநாதபுரம் பரமக்குடி.
0: அதனால
1: பனை மரத்திலேயே விசிறிய செய்வாங்க, கூடை, குட்டி குட்டி கூடை, அழகான கூடை செய்வாங்க. இதெல்லாம் நாம பத்திரமா வாங்கி வச்சிருந்து யாராவது ஏதாவது குழந்தைகளுக்கு ஏதாவதுன்னா அதை கையில கொடுக்கும் போது இயற்கைக்கும் ஊறுபாடு இல்லாம இருக்கும், பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசமா விளையாடவும் செய்வாங்க இல்லையா?
0: சூப்பர், சூப்பர், வாழ்த்துக்கள்.
1: அவங்களுக்கு தேவை இருந்து வாங்கி கொடுக்குறேன். அதனால நான்
0: கைவினை பொருட்கள் எல்லாமே நான் வாங்கி தருவேன். அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். குட்டி குட்டியா இருந்தாலுமே கூட அது பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும். அவங்களும் வந்து அது ஹாப்பி ஆவாங்க, எக்ஸைட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அடுத்த நேர் யார் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். சரி, நீங்களும் வந்து கால் பண்ணி நான் இந்த கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன், இதை வாங்கிட்டு அவங்க எவ்வளோ எப்படி ரியாக்ட் பண்ணாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணுன்னா கால் பண்ணுங்க 2986-00038 அல்லது 2952-0554 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு. வெளியூர் மற்றும் உங்களுடைய மொபைல் இருந்து கால் பண்ணக்கூடியவங்க 044 இணைப்பெண்ண சேர்த்துக்கோங்க. வணக்கம்.
2: ஹலோ,
0: சொல்லுங்க உங்க பேரு.
2: வணக்கம், பொடியேரி ஜங்கடையில இருந்து கலியில போய் பேசுறீங்க. வணக்கம், வணக்கம், வணக்கம்.
0: ஓகே, சொல்லுங்க, நீங்க யாருக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்தீங்க அகமத்?
2: நான் பாரு, என் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா சமீபத்துல ஃப்ரெண்ட் தம்பிக்கு மேரேஜ் ஆச்சு ஆக்சுவலி.
0: சரி,
2: அது மறக்க முடியாத கிஃப்ட் மாதிரி நான் பண்ணேன். என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளையோட போட்டோ வச்சு அதுக்கப்புறம் பொண்ணோட போட்டோ வச்சு கப்பல் சாஸ்டர் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தேன். அது பார்த்துட்டு ஒரு எப்போ ஒரு 2-2 என்ன சொல்றதுன்னா 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்ப கூட அவன் ஃப்ரெண்டோட தம்பி பாத்தீங்கன்னா, நீ பண்ண கிஃப்ட் வேற லெவல்ல இருந்ததுண்ணா, எப்பப்போ அதுல காஃபி இல்ல டீ சாப்பிடும் போது உன் ஞாபகம் தானே வருது அப்படின்னா போல.
0: சரி,
2: அது அப்படின்னு சொன்னா போல ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க.
0: சூப்பருங்க, சூப்பருங்க, வாழ்த்துக்கள், நன்றி அழைத்ததற்கு. நாங்க வந்து இனோவேட்டிவா கொடுப்போம், கிரியேட்டிவா வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுப்போம். அந்த மாதிரி கொடுத்தவங்களை வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னு சொல்லி நிறைய சொல்லிட்டு

0: தாங்க அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: எங்கிருந்து பேசுறீங்க? கண்ணன்.
0: சொல்லுங்க கண்ணன்.
1: நாங்க கூட்டுக்கிட்டு வந்து பாக்கு பாக்கு பெருசா இருக்கேன். உள்ள போய் பார்த்தா கடைசியில் ஒரு சின்ன குண்டுமணி மாதிரி தான் இருக்கான்.
0: இல்ல, சின்னதோ பெருசோ நீங்க குடுக்கறீங்களா? உங்களுக்கான அந்த மெனக்கடல் இருக்கு இல்லையா, அதுதான் இங்க பெருசு. என்ன கிஃப்ட் அப்படி கொடுப்பீங்க?
1: ஒரு ஒரு ஒரு தொட்டில் மாதிரி. இப்ப கல்யாண ஜோடிக்கு என்ன சிவா ஒரு தொட்டில் மாதிரி வாங்கி, இந்த சின்ன ஒரு தொட்டில் மாதிரி போட்டு உள்ளது வந்து ஒரு பிளாஸ்டிக்ல,
0: சரி,
1: அதை போட்டு அதுல பார்த்தா உள்ள போய் 10 பாத்தல உள்ள பிரிச்சு பிரிச்சு எடுப்பாங்க கடைசி நேரத்துல. கடைசியில ஒரு சின்ன பாத்தல போய் பார்த்தா ஒரு சின்ன தொட்டில் மாதிரி இருக்கும்.
0: சரி,
1: என்னதான்
0: இருக்கு, பிரிக்க பிரிக்க போய்கிட்டே இருக்கேப்பா. அப்படி என்ன வச்சிருக்கீங்கன்னு பார்த்தா உள்ளுக்குள்ள கடைசியில ஒரு கிளுகிளுப்ப, ஒரு பல்பு, அதுக்கப்புறமா ஒரு சோப்பு டப்பா, இந்த மாதிரியான கிஃப்ட் எல்லாம். அதெல்லாம் வந்து விளையாட்டா வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுப்போம் இல்லையா, இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருந்து அந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் வரும். அப்படி எல்லாமே கூட நாங்க கிஃப்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அடுத்து நேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்களுமே நிறைய கிஃப்ட் எல்லாம் நம்ம வாங்கியிருப்போம், நம்மளுக்கும் வந்திருக்கும், நம்ம நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருப்போம். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் ஓகே, இந்த கிஃப்ட் நல்லா இருக்கு, வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்கோம். ஆனா ஏதோ ஒரு தருணத்துலதான் நம்மளுக்கே வந்து டப்புன்னு அடிச்சிருக்கும், சே அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் இல்ல, அவங்க இன்னும் ஹாப்பியா வாங்கல அப்படின்னு சொல்லி. அப்படி நீங்க நினைச்சு வாங்கி கொடுத்த கிஃப்ட் என்னன்னு தான் கேட்டுட்டு இருக்கோம். நமக்காக வந்துட்டு நிறைய நேயர்கள் கால் பண்ணி என்னென்ன கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து யாரெல்லாம் என்னென்ன சொல்ல போறாங்க தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதூலு.
2: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

11:46 ஆயிற்றுக்கு வெளியில உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்து கிஃப்ட் பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம். நீங்க வாங்கி கொடுத்து சந்தோஷப்பட்ட கிஃப்ட் எது அப்படின்னு சொல்லி, அடுத்தவங்களுக்காக நமக்கு தெரிஞ்ச பர்சன், நமக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் அப்படின்னு இருக்கிறப்ப அவங்களுக்காக நம்ம வாங்கக்கூடிய கிஃப்ட் அப்படிங்கிறது ரொம்பவே வேல்யூபிள் தான். நம்ம எவ்வளவுக்கு வாங்குறோம் அப்படிங்கறதுலாம் அங்க விஷயமே கிடையாதுங்க. அவங்களுக்காக வாங்குறோம்ல, ஒரு மெனக்கடல் வைக்கிறோம்ல, ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றோம்ல, அங்கதான் இங்க விஷயமே இருக்கு. ஸோ அப்படி நீங்க வாங்கி கொடுத்த கிஃப்ட் எது அப்படிங்கறத வந்து நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஈவன் யாராவது வந்துட்டு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற டைம்ல மட்டும்தான் இந்த கிஃப்ட் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நம்ம பாக்குறோம், ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன், என்னன்னே தெரியல, ரொம்ப மூட் அவுட்டா இருக்கு, யார்கிட்டயும் பேசவே பிடிக்கல, ஏன் நீ எனக்கு போனே பண்ணல அப்படின்லாம் ஏதாவது ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டோம் அப்படின்னா எனக்கு தெரியல, எனக்கு பிடிக்கல, அந்த மாதிரி எல்லாம் சில ரிப்ளைஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்றோம் இல்லையா. இன்னைக்கு அப்படி இருக்கிற சமயத்துல அந்த மாதிரியான நமக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் அவங்களுக்கு பிடிச்சது வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அந்த செகண்ட்லயே வந்து அவங்களுடைய மைண்ட் பயங்கர ரெஃப்ரெஷ் ஆகுது. அவங்க வந்து ஏதாவது ஒரு மூட் அவுட்ல இருந்தாங்கன்னா அதுல இருந்து கூட வெளியில எல்லாம் வரக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. இது என்ன சாதாரண ஒரு கிஃப்ட் தானே அப்படின்னு நினைக்காம அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நம்ம ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு தருவங்கும் போது அவங்களுக்கு வேற மாதிரியான ஒரு சந்தோஷ மனநிலை கொடுக்குது அப்படிங்கிறப்ப நிச்சயமா நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கறதுல தப்பு இல்லை. ஸோ நீங்களும் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் நான் கொடுத்ததே இல்லப்பா, ஏதாவது ஃபங்க்ஷன்னா கொடுப்பேன், சும்மா அடிக்கடி எல்லாம் எதுவும் கொடுத்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது கூட நீங்க தரலாம். இந்த மாதிரி கூட மூட் அவுட்டா இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட நம்ம ஏதாவது வாங்கி தரலாம். ரிலேட்டிவ்ஸ்லயுமே நிறைய பேர் இருப்பாங்க, நமக்கு தெரிஞ்ச நபர்கள், நமக்கு ரொம்ப பிடித்த நபர்கள் அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்குமே பிடிச்சது ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். அவங்களுடைய மனசு வந்து டக்குன்னு வந்து மாறிடும், ரொம்ப சந்தோஷமான ஒரு மூட்க்கு போயிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்த ரீசெண்டாக வந்து ஒரு புக்கில் கூட நான் படித்தேன். அதே மாதிரி ஒரு டாக்டருமே கூட சொல்லியிருந்தாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சது நடக்கும்போது அது நம்மள அறியாமல் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது இல்லை அப்படின்னு. எல்லாம் ஓகே தான், இதெல்லாம் வாங்குறதுக்கு காசு யாருமா தர்றது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் ரொம்ப பெருசாக வாங்கி தரணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. ஆனால் நீ சொல்கிறமா, எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்லாம் பார்த்த அப்படின்னா கேட்டாலே வந்துட்டு அப்படி பட்ஜெட் பெரிய லிஸ்ட்டாக தான் வச்சுருக்காங்க, அவங்க பக்கெட் லிஸ்ட்டே பெருசாக இருக்குது, எங்கே போகிறது அப்படின்னு யோசிச்சா அதிலிருந்து குட்டி ப்ரைஸில் எது இருக்கோ அதை நீங்கள் வாங்கி கொடுங்க, இல்லை நீங்களே மேக் பண்ணி கொடுக்கணுங்க. சில நேரங்களில் வந்து நம்ம சமைச்சு கொடுக்கக்கூடிய சாப்பாடு

அவங்களுக்கு பெரிய கிஃப்டாக இருக்கும். அப்படி நீங்கள் சர்ப்ரைஸாக அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட் ஏதாவது சமைச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வரீங்கன்னா அப்போ கூட அவங்களுடைய மைண்ட்லாம் சேஞ்ச் ஆகுமா? ஸோ நிறைய விஷயங்கள் இந்த கிஃப்ட் மாற்றுது மனநிலையே அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்படுறோம். அடுத்த நேயர் என்ன சொல்கிறாங்கங்கிறது கேட்கலாமா? வணக்கம். சிறப்பான சம்பவங்கள். ஓகே, கால் பண்ணுங்க 2986003 8 அல்லது 2952 0554 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு. வெளியூர் மற்றும் உங்களுடைய மொபைல் இருந்து கால் பண்ண

0: உங்க நாள்
1: என்
0: ஃபுல்லா திட்டிக்கிட்டோம்.
1: பேத்திக்கு இன்னைக்கு பிறந்த நாளு,
0: சரி,
1: அவளுக்கு தேவையான பொருள் பொம்மை சின்ன சின்ன பொம்மையா வாங்கி கொடுத்துருக்கிறேன். ரொம்ப சந்தோஷப்பட்டா, ரொம்ப சந்தோஷப்பட்டான். பொம்மை, குரங்கு பொம்மை, இந்த சின்ன சின்ன பொம்மைங்க, ஐஸ்கிரீம், அவங்க தேவையான பொருள் வாங்கி கொடுத்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டா. தாத்தா பரவாயில்ல, தாத்தா சூப்பரா வாங்கி கொடுத்துருக்கேன். எனக்கு
0: வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். நீங்க வாங்கி கொடுத்த கிஃப்ட் வந்து அவங்களை அவ்வளவு ஹாப்பியாக்கி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அவங்கள தாண்டிலும் நீங்க தான் பயங்கர சந்தோஷமா இருக்கீங்க. அது வந்து நிஜமாலுமே வந்து இந்த தாத்தா பாட்டி பேரன் பேத்திகள் இவங்களுக்கு இருக்கக்கூடிய பாண்ட் அப்படின்னு சொல்லலாம். அவங்க என்ன வாங்கி கொடுத்தாலுமே, பாட்டியும் தாத்தாவும் எது வாங்கி கொடுத்தாலும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்குங்க. பேரன் பேத்திகளுக்கு வந்து நிச்சயமா பிடிக்கும். இதுதான் அதுதான் அப்படின்லாம் கிடையாது. இது அவங்க வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொன்னாலே போதும், அதுவே பெரிய சந்தோஷமா இருக்கும். அப்ப என்னால வாங்கி தரவே முடியலையே அப்படின்லாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. அப்பெல்லாம் இல்லை, உனக்காக நான் இது வாங்கலாம்னு நினைச்சேன்னு சொல்லி பாருங்களேன், அதுவே பயங்கர ஹாப்பியா இருக்கும். நீங்க வாங்கி தரல அப்படின்னாலும் அந்த வார்த்தைகள் கூட பல இடங்கள்ல சந்தோஷப்படுத்துது. அடுத்த நேயர் யார், எங்கிருந்து, என்ன சொல்ல போறாங்க, என்ன கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு கேப்போமா. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க உங்க பேரு.
2: திருப்பத்தூர் மாவட்டம் பீமக்கலம் சிவகுமார் மேடம்.
0: சொல்லுங்க சிவகுமார்.
2: மேடம், நானே ஸ்கூல் படிக்கும் போது எங்க ஃப்ரெண்டுகளை கூட காஸ்ட்லியான பென்னெல்லாம் வாங்கி கொடுப்பேன். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மேடம்.
0: ஸ்கூல் படிக்கும் போது அப்ப எவ்வளவு காஸ்ட்லியா இருக்கும் அது?
2: ஆமா ஆமா, 10 ரூபாயாவே அது பெரிய அமௌண்ட் மேடம். அப்போ
0: சூப்பர் சூப்பர், ஓகே.
2: ஆமா ஆமா. அதுக்கப்புறம் இப்போ நான் வேலை செய்யற இடத்துல தங்கச்சிக்கு கிஃப்ட் ஒன்னு, வாட்ச் ஒன்னு வாங்கி கொடுத்தேன்
0: மேடம்.
2: தமிழ் செல்வியான பேரு, அவங்களுக்கு வாட்ச் ஒன்னு வாங்கி கொடுத்தேன் பிறந்த நாளுக்கு.
0: சரி,
2: அது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க வாங்கி கொடுத்தமே.
0: சரி,
2: வாங்கி கொடுத்ததுனால.
0: சரி, சூப்பருங்க, சூப்பர், வாழ்த்துக்கள், நன்றி அழைத்ததற்கு. ஸோ ஒரு ஒருத்தருக்குமே வந்துட்டு அவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது அப்படிங்கிறது, மற்றவங்களை நமக்கு பிடிச்சவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுங்கிறது பிடிக்குது இல்லை. இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கிறதையும் கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம். நுங்கம்பாக்கம் டேங்க்மெண்ட் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறம்மா. வணக்கம்மா. வணக்கம்.
0: சொல்லுங்க ராஜன், நீங்க யாருக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்க?
3: எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் யாருக்கும் வாங்கி கொடுத்தது இல்லை. எனக்கும் யாரும் வாங்கி கொடுத்தது இல்லை. ஏன்னா அடிப்படையில நாங்கள் ரொம்ப படிப்பறிவு இல்லாம ஏழ்மையா இருந்ததுனால அந்த மாதிரி கிஃப்ட் கிஃப்ட் எல்லாம் அந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்பே இல்லாம
0: போயிடுச்சு.
3: சொல்றதுல கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு, கேக்குது,
0: கேட்க சந்தோஷமா இருக்குல்ல நம்மளும் யாருக்கு. சரி, இப்ப நீங்க யோசிச்சீங்களா நமக்கு பிடிச்ச யாராவது ஒருத்தங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம்னு? இப்ப யோசிச்சீங்களா?
3: இப்ப நான் யோசனை பண்றேன்.
0: யாருக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க?
3: ரொம்ப ரொம்ப யோசனை பண்றது வந்து என் தம்பிக்கு தான் வாங்கி கொடுக்கணும்
0: ஆசைப்பட்டேன்.
3: மேல ரொம்ப பாசமா இருப்பான் அவன்.
0: சரி சரி,
3: இறந்துட்டான் அவன்.
0: ஓகே,
3: அவன் தான் நினைச்சு வேதனை படுறான்.
0: சரி, ஓகேங்க, ஓகே, நன்றி. இப்போ வந்துட்டு நான் கேட்டுட்டு, இது வரைக்கும் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, நம்ம வந்துட்டு இவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி தரணும் அப்படின்னு நினைக்க வச்சிருக்கு அப்படின்னா நம்ம ஷோவோட சக்ஸஸ் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ஜாலியா இருக்குல்ல. நிஜமாவே யாரோ ஒருத்தர் வந்துட்டு எங்கேயோ நினைச்சிருக்காங்க, சே நம்ம இது வரைக்கும் வாங்கி கொடுக்கவே இல்லையே, வாங்கி கொடுத்துதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்கங்கும் போது ஹாப்பியா இருக்கு. நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க, இந்தந்த கிஃப்ட்லாம் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. அது இன்னுமே என்ன வாங்கி தரதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸாகவுமே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து யார் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி பாட்டு வெயிட்டிஸ்ல இருக்க கேட்டுட்டு வந்துருவோமா.

0: மற்றும் மிஸ் ஜானகியோட வாய்ஸ்ல ஜோடிப்படுறதுக்காக பாடல் கேட்டு முடிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம உங்களோட நிகழ்ச்சியில வந்து நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் வந்து கிஃப்ட்லாம் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தீங்க. கிஃப்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கக்கூடிய பொருட்களாக மட்டும்தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால், அதை தாண்டி நம்ம பேசக்கூடிய அன்பான வார்த்தைகளாக கூட இருக்கலாம். அதுவும் பல நேரங்களில் பலருக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்கும், சந்தோஷத்தையும் கொடுக்கும். இந்த விஷயத்தை நினைவில் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். கால் பண்ணி ஆன்சர் பண்ண எல்லாருக்குமே பெரிய பெரிய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிட்டு மீண்டும் நாளைக்கு காலையில் 11 மணிக்கு உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி கேட்கலாம். மகள் வெப்போம் மகிழ்ச்சியா இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் நிவ்யா.
1: எனக்கு நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களே, உங்க சொம்ப காணுமா?
2: சொம்பு இல்லாமணி, என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவெல்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்ன மணி, நான் சொல்றது சரிதானே?
1: நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். நாட்டாம
3: நாட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூளு.
1: நேரம் நண்பகல் 12 மணி. இனி தொடர்வது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் பற்றிய சிறுகுறிப்பு.
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். ஆச்சரியங்களையும் அதிர்ச்சிகளையும் உள்ளடக்கியதே வாழ்க்கை. எதிர்பாராத நிகழ்வுகளின் பாதிப்புகளிலிருந்து நம்மை காக்கும் கவசமாய் ஆயுள் காப்பீட்டுத் திட்டங்கள் இருந்தாலும் அதிக பிரீமியம் தொகை காரணமாக பலரும் காப்பீட்டுத் திட்டங்களை எடுப்பதில்லை. குடும்பத்தின் பொருளாதார ஆதாரமாக இருக்கும் நபர் உயிரிழக்கும் போது அந்த குடும்பத்தின் பொருளாதார நிலை கேள்விக்குறியாகிவிடுகின்றது. பொருளாதார சிக்கல்கள் காரணமாக இந்தியாவில் எந்த ஒரு குடும்பமும் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக நமது இந்திய அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட்ட ஒரு காப்பீட்டுத் திட்டம்தான் பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா திட்டம். இந்த திட்டம் ஓராண்டு கால ஆயுள் காப்பீட்டுத் திட்டமாகும். இது ஆண்டுதோறும் புதுப்பிக்கத்தக்கது. ஏதேனும் காரணத்தினால் ஏற்படும் மரணத்திற்கு ஆயுள் காப்பீட்டுத் தொகையாக 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. சந்தாதாரர் ஏதேனும் காரணத்தால் இருந்தால் அவருடைய நாமினிக்கு இந்த தொகை அளிக்கப்படும். இத்திட்டத்தில் சேர வயது வரம்பு 18 முதல் 50 வயதுக்குட்பட்டவராக இருக்க வேண்டும். வங்கியிலோ அல்லது அஞ்சலகத்திலோ சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவராக இருத்தல் அவசியம். ஒரு நபர் ஒன்று அல்லது வெவ்வேறு வங்கிகள் அல்லது தபால் நிலையங்களில் பல கணக்குகளை வைத்திருந்தால் அந்த நபர் ஒரே ஒரு வங்கி அல்லது தபால் அலுவலக கணக்கு மூலம் மட்டுமே திட்டத்தில் சேர தகுதியுடையவர் ஆவார். இந்தியாவில் அமைந்துள்ள வங்கி கிளையில் தகுதியான வங்கிக் கணக்கை வைத்திருக்கும் எந்த ஒரு வெளிநாடு வாழ் இந்தியரும் கூட திட்டம் தொடர்பான விதிமுறைகளுக்கு உட்பட்டு இதில் சேரலாம். இருப்பினும் ஒரு கிளைம் எழும் பட்சத்தில் கிளைமின் பலன் இந்திய நாணயத்தின் மதிப்பில் மட்டுமே பயனாளிக்கு வழங்கப்படும். பதிவு செய்யும் போது சந்தாதாரர் அளித்த ஒப்புதலின்படி பிரீமியமானது கணக்குதாரரின் வங்கி அல்லது அஞ்சல் அலுவலக கணக்கிலிருந்து ஆட்டோ டெபிட் வசதி மூலம் ஒரே தவணையில் கழிக்கப்படும். June 1 முதல் May 31 வரையிலான ஒரு வருட காலத்திற்கு காப்பீடு இருக்கும். பிறகு ஒவ்வொரு ஆண்டும் இதனை புதுப்பித்தல் அவசியம். திட்டத்தில் பதிவு செய்த நாளிலிருந்து முதல் 30 நாட்களில் விபத்து தவிர வேறு காரணங்களால் ஏற்படும் மரணத்திற்கு காப்பீட்டு பலன் கிடைக்காது. இந்த திட்டம் LIC அல்லது பிற ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தால் நிர்வகிக்கப்படும். ஆட்டோ டெபிட் செயல்முறை மூலம் கணக்கு வைத்திருப்பவர்களிடமிருந்து உரிய பிரீமியத்தை ஒரு தவணையில் திரும்ப பெறுவதும் அதற்கான தொகையை மாற்றுவதும் பங்கு பெறும் வங்கி அல்லது அஞ்சல் அலுவலகத்தின் பொறுப்பாகும். இது முதலீட்டு கூறுகள் இல்லாத இருப்புகளை மட்டுமே உள்ளடக்கும் திட்டமாகும். சமூகத்தின் நலிந்த பிரிவினருக்கு ஆயுள் காப்பீடு வழங்கும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. எதிர்பாராத நிகழ்வு ஏதேனும் நிகழ்ந்துவிடும் பட்சத்தில் உங்களுடைய பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்தல், சேர்க்கைக்கான எளிமையாக்கப்பட்ட முன்மொழிவு படிவம், குறைவான பிரீமியத்தொகை, ஒரு நியாயமான கட்டணத்தில் 2 லட்சம் ரூபாய்க்கான காப்புறுதி போன்றவை இந்த திட்டத்தின் சிறப்பம்சங்களாகும். பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா திட்டத்தின் மூலம் இன்றே உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தை காப்புறுதி செய்திடுங்கள். பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: அனைவருக்கும் வணக்கம். நேரம் 12:05 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதியே, வித் மீ ஷாலினி. ஓகே, ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி பேர்ல இருக்குங்க, பெண்களுக்கான நிகழ்ச்சி. இன்னைக்கு பெண்களுக்கான நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயங்க. பயங்கரமா யோசிச்சு அப்படியே உங்களுக்கு என்ன பேசலாம் அப்படின்னு பயங்கரமா யோசிச்சு உங்களுக்கு ஒரு டாபிக் கொண்டு வந்திருக்கேன். நான் அப்படிதான் பில்டப் கொடுப்பேன், அது டாபிக் நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும். என்னன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில படம் நிறைய பார்த்துருப்போம், ஆனால் தியேட்டருக்கு போய் படம் பார்த்துருப்போமா? அதாவது சின்ன பசங்களாக இருக்கும் போது அப்பா அம்மா கூட்டிகிட்டு போனது அதுவாக இருந்தாலும் ஓகே, நான் ஃபஸ்ட்டு தியேட்டருக்கு போய் இந்த படம் பார்த்தேன், தியேட்டரோட அந்த அட்மாஸ்ஃபியர் இப்படி இருந்துச்சு, சவுண்ட் இப்படி இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப பிரமிச்சு போய் நம்ம வந்து தியேட்டரை வந்து ரசிச்சிருப்போம்ல, அந்த தியேட்டரில் போய் உட்காந்து படம் பார்த்துருப்போம்ல, அந்த அனுபவத்தை தான் நீங்கள் எங்கூட ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. உங்களுடைய முதல் தியேட்டர் அனுபவம், எப்படி போய் படம் பார்த்தீங்க, என்னெல்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் இன்றைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்றத பற்றி அந்த நினைவழிகளோடு நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். என் கூட பேசணும்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்கள், 298-6-00-38 இல்லை 295-205-54 இந்த எண்களுக்கு என் கூட நீங்கள் பேசலாம். நிகழ்ச்சியில் நம்ம கூட இணையறதுக்காக முதல் தோழி பேசிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட பேசலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் கலா, நல்லா இருக்கீங்களா? குட் ஆஃப்டர்நூன். ஏதோ ஸ்கூல் பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, சரி சொல்லுங்க. கண்டிப்பா விஷ் பண்ணும், கண்டிப்பா கண்டிப்பா. சரி சொல்லுங்க, உங்களுடைய முதல் தியேட்டர் அனுபவம் சொல்லுங்க
1: மேடம். முதல்ல ஃபர்ஸ்ட் அக்கா கூட்டு போன படம் வந்து அபய் சண்முகி.
0: ஓகே, சரி. முத நீங்க தியேட்டருக்கு அபய் சண்முகி படத்துக்கு தான் போனீங்களா? சூப்பருங்க, செம்ம. அப்ப அவ்வை சண்முகி படம் இன்னைக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு?
1: ஆமா, நல்லா இருக்கு. காமெடியா இருக்கு, கமலா சூப்பரா பண்ணுவாங்க.
0: சூப்பர் சூப்பர், நன்றி நன்றி கலா, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். ஓகே கலா, மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படிலாம் அன்னைக்கு நான் வந்து தூங்கவே இல்லைங்க, படத்துக்கு போகிறோம்னு சொன்னதும் எனக்கு வந்து ஒரே சந்தோஷம் அப்படி இப்படி. நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, இந்த மாதிரி நிறைய கனவுகள் ஆசைகள்லாம் இருந்திருக்கும், அதெல்லாம் என் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 298-6-00-38 295-205-54 இந்த எண்களுக்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: வணக்கம், ஆவடியிலிருந்து ராணி பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க ராணிமா?
2: ரொம்ப நல்லா இருக்கேன்.
0: ஓகே சொல்லுங்க, உங்களுடைய முதல் தியேட்டர் அனுபவத்தை சொல்லுங்க.
2: முதல் தியேட்டர் அனுபவம் வந்து, அப்பா வந்து தியேட்டர்ல போய் பார்க்க போனாங்க. அப்பா வந்து சிவாஜி கிரியேஷன் ஃபேன்.
0: சரி,
2: ஒண்ணு எனக்கு வந்து அந்த படம் பத்திலாம் அப்படி எல்லாம் இல்லைனாலும் அப்பா கூட போய் படம் பார்க்கணும், ஏன்னா இடைவேளையில ஏதாவது வாங்கி தருவாங்கல்ல
0: அப்படின்னு
2: சொல்லிட்டு. அது அந்த சின்ன பிள்ளைல அந்த இன்டென்ஷன் தானே நமக்கு இருக்கும், ரொம்ப குட்டி இல்ல. அப்பா வந்து ஃப்ரீயா போனோம் ஈவினிங் ஷோ அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு போயிட்டு பின்னாடி கவனிச்சுக்கிட்டே இருந்து வீட்டுல இருந்து கவனிச்சுனா இடையில, அதனால எல்லாம் கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, அதனால வேகமா போயிட்டு அப்பா கைய

0: சொல்லிட்டு சொல்லிட்டு தியேட்டருக்கு போயாச்சு. போய் அப்பா வந்து கேட்டாங்க, எதுக்கு நீ தான் தூங்கிருந்தியே அப்படின்னாங்க. இல்லப்பா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட உட்காந்து, ஆனா அந்த படத்தை நான் முடிச்சிருந்து பார்த்தேன், பயந்த இதுவும் இருக்குது. அப்பா கைய பிடிச்சிட்டேன்.
1: என்ன படம்?
0: நான் உன்னே வர வேண்டாம். அது இந்த சிவாஜி கணேசன் நடிச்ச படம். ஆனா அது என்னது அப்படிங்கறது கிளியரா படம் பேர் எல்லாம் தெரியல.
1: ஆனா அந்த காட்சி எல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கு?
0: ஆமா. அப்போ அவங்ககிட்ட வந்து இடைவேளை வந்த உடனே இந்த முறுக்கு வாங்கி தருவாங்க. முறுக்கு வாங்கி தந்து சாப்பிட்டுட்டு முடிச்ச உடனே வந்த உடனே அக்கட்ட எல்லாம் சொல்லுது, பாத்தியா நான் அப்பா கூட போய் படம் பார்த்தியும் தெரியுமா, சினிமா பார்த்தியும் தெரியுமா அப்படின்ட்டு ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி ரொம்ப சந்தோஷம் தந்தது. அது
1: எல்லாத்தையும் சொல்லி சூப்பர். எனக்கும் கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா உங்களோட மெமரிஸ்ல நீங்க டிராவல் ஆயிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். கண்டிப்பா எல்லாரோட வாழ்க்கையிலயும் ஒரு முறையாவது நம்ம தியேட்டர் போயிருப்போம். அந்த தியேட்டர் அனுபவம் எப்படி இருந்தது, முதல் உங்களுடைய தியேட்டர் அனுபவம் எப்படி இருந்தது, என் கூட நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 2986000038 2950055544 இந்த எண்களுக்கு நீங்க கால் பண்ணி பேசலாம் என் கூட. இப்போ நிகழ்ச்சியில முதல் பாடலாம் உங்களுக்காக மின்னலை திரைப்படத்திலிருந்து பாம்பே ஜெயஸ்ரீயின் குரலில் வந்துட்டே இருக்கு. தாமரை அவர்களின் பாடல் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜன் இசையில் வசீகரா என் நெஞ்சு நிற்க பாடல் இணைந்திருக்கலாம். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே சமதூலம்.

எல்லோருக்கும் வணக்கம். நான் இசையமைப்பாளர் தேவா பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமத்துவம்.

0: சின்ன புள்ளினால இனி எல்லாமே தூளு.
1: நேரம் 12:16 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. ஹாய் ஸ்நேகிதியலட, உங்களுடைய முதல் தியேட்டர் அனுபவம் பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது போயிருக்கலாம், இல்ல ஸ்கூல் படிக்கும் போது போயிருக்கலாம், காலேஜ் படிக்கும் போது போயிருக்கலாம். ஆனா முத முத நீங்க தியேட்டர் போயிருப்பீங்கல்ல, அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது, அதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். பெண்கள் கால் பண்ண வேண்டிய நிகழ்ச்சி இது. 2986-0038-295-2054 இந்த எண்களுக்கு நீங்க கால் பண்ணி என்னோட பேசலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம் மேம். யார் எங்க இருந்து கூப்பிடுறீங்க?
2: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்து.
1: எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் ஹேமலதா மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கங்க மேம். நேத்து வரைக்கும் மழையோட, இன்னைக்கு வெயிலோட.
1: வெயிலோட சூப்பர்.
2: சொல்லுங்க டாபிக் மேம். சூப்பர் டாபிக். எங்களை பழைய ஞாபகத்துக்கெல்லாம் கொண்டு போயிட்டீங்க.
1: ஓகே, சொல்லுங்க உங்க அனுபவத்தை.
2: சித்தப்பா இருந்தாங்க, அவ்வளவு சைக்கிள் தான் வச்சிருப்பாங்க. பைக் T650 வாங்கின உடனே என்னையும் என் சித்தப்பா பொண்ணையும் கள்ளக்குறிச்சிக்கு சினிமாவுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. என் தங்கை கல்யாணி அந்த படத்துக்கு கூட்டிட்டு வந்து அந்த பைக் புது பைக் வாங்கியிருந்தாங்க இல்லைங்களா, அதனால எங்களை கூட்டிட்டு வந்து சினிமா காமிச்சிட்டு போனாங்க. அப்ப அந்த பைக்ல புது பைக் போனது அந்த சினிமா, அப்பெல்லாம் விவரம் தெரியாத வயசு, அதான் சினிமாங்கிறதே தெரிய வருது. டி ராஜேந்திரோட படம் அது, தங்கையோட பாசம், அதெல்லாம் அவ்வளவு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்ததுங்க மேம். சின்ன வயசுல இருந்த டூரிங் டாக்கீஸ் மாதிரி இந்த கீட்டு கொட்டாய் எங்கெல்லாம் போய் பாத்துருக்கோம். பழைய ஹரிச்சந்திரா, கண்ணகி இந்த மாதிரி படங்கள்லாம் தாத்தா பாட்டி கூட்டிட்டு போவாங்க. அப்பெல்லாம் அதெல்லாம் விவரம் தெரியல.
1: சரி,
2: விவரம் தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் படம் இந்த அனுபவம் தாங்க மேம்.
1: என்ன சாப்பிட்டீங்க, ஞாபகம் இருக்கா?
2: கள்ளக்குறிச்சியில
1: என்ன என்ன சாப்பிட்டீங்க படத்தப்போ?
2: அப்போ சாப்பிட்டது இலந்த பழம், கடலை மிட்டாய், இதெல்லாம் வாங்கி தருவாங்க. கடலை மிட்டாய் வாங்கி
1: தருவாங்க. ஓகே, இப்ப ஞாபகம் வருது அதெல்லாம்.
2: அதெல்லாம் ஞாபகம் இருக்குங்க மேம். கடலை மிட்டாய் சாப்பிட்டது ஞாபகம் இருக்கு. அப்பெல்லாம் பாப்கார்ன் எல்லாம் அப்பெல்லாம் கிடைக்காது. வேர்க்கடலை, கடலை மிட்டாய், இந்த கோலி சோடா, அந்த பாட்டில் அந்த கோலி சோடான்னு இருக்கும், அதெல்லாம் தான். ஆனா வாங்கி கொடுக்கல, கடலை மிட்டாயே வாங்கி கொடுத்தாங்க. அது மட்டும் தான் ஞாபகம் இருக்குங்க மேம்.
1: இப்போ இந்த நினைவுகளோட சூப்பரா இந்த நிகழ்ச்சியும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: அந்த பைக்கு, அந்த சித்தப்பா, அவங்க சித்தப்பா இல்ல, சித்தப்பா பொண்ணுங்க நாங்கெல்லாம் இருக்கோம், அந்த இதெல்லாம் ஞாபகம் வருதுங்க மேம். இப்போ
1: சூப்பர், எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு உங்களுடைய இந்த பழைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேக்குறதுக்கு. கால் பண்ணதுக்கு நன்றி மேம்.
2: என் தங்கை கல்யாணி. ஓகே, சூப்பர் மேம்,
1: நன்றி, தேங்க் யூ, நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் எங்க இருந்து?
3: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: எப்படி இருக்கீங்க ராஜேஸ்வரிமா?

0: ரொம்ப சூப்பரா இருக்கோங்க அம்மா.
1: சொல்லுங்க.
0: எங்களை நாங்களே மறுபடியும் திரும்ப திரும்ப சுவி அதாவது குடுப்பிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
1: இதானே வாழ்க்கை. சொல்லுங்க.
0: ஆமா ஆமா. அதாவது ரொம்ப பாடம் காணிக்க படம், எங்க அம்மா அப்பாவோட பார்த்த படம்.
1: சரி.
0: அப்ப ஒரு 6-7 வயசு இருக்குது இங்கனே, அந்த நினைவு நல்லா எனக்கு யாவும் இருக்கு. என்ன சுடுகாட்டுக்கு பக்கத்துலதான் ராக்ஸி தியேட்டர், அந்த தியேட்டர் பேரு ராக்ஸி தியேட்டர் பேரு. அந்த தியேட்டருக்குள்ள தெருவோட போவோம், தெருவோட அம்மா அப்பா பிள்ளைங்களை கூட்டிட்டு போவாங்க. என் தம்பி நான் எங்க அம்மா அப்பா தெருவோட எல்லாருமே நடந்துதான் போவோம். தூரம் தொலைவு தான் இருந்தாலும் எதை வாகனங்கள்லாம் பயன்படுத்த மாட்டேன், நடந்தே போய் அங்க கூரை கொட்டகை கீத்து கொட்டகை மேல கூடார மாதிரி இருக்கும், கீழே மண்ணுதான் வெறும் மண்ணு. இந்த பக்கம் ஓலையிலதான் பண ஓலையில நடுவுல ஒரு இது தடுக்கு போட்டிருப்பாங்க, இங்கிட்டு பொம்பளை வச்சு அங்கிட்டு ஆம்பளைன்னு சொல்லிட்டு அது கீழதான் மண்ணுலதான் உட்காருதான். ஏன்னா எங்க பையன் எங்க அம்மா அப்பா பக்கத்துல உட்கார வச்சாங்க, எனக்கு 8th சொல்லிட்டு மண்ணை கூச்சி வச்சு அது மேல உட்கார வச்சுருவாங்க பக்கத்துல. ஆமா, அது இந்த முத வந்து சுதந்திர தினத்துக்குள்ளதுன்னா முத போட்டு விட்டுட்டு தான் படம் போடுவாங்க ஆரம்பத்துல. அத டிக்கெட் வந்து 15 பைசா, அப்போ 15 பைசா அந்த டிக்கெட். அப்ப அத பூராமே காந்தியடிகள், காமராஜர், நானே எல்லாருமே வருவாங்க வரிசையா வந்து அந்த காட்சிகளை எல்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டுதான் அதுக்கப்புறம் படம் போட ஆரம்பிச்சாங்க. அந்த படத்துல காட்சிகள் பூராமா கண்ணீர் வடிக்க கூடிய காட்சிகள், அது எல்லாருக்கும் தேண்டி தேண்டி அழுவாங்க உட்காந்துருக்கிறவங்க பூரா. ஏதாவது உணர்ச்சி பூர்வமா இருக்கும் அது பூராமே. நடிக்கவா தெரியாது, எல்லாமே அந்த வீட்டுல குடும்பத்துல நடக்கிற அந்த நடைமுறை வாழ்க்கையா சித்தரிச்சிருப்பாங்க அப்ப உள்ள காலகட்டத்துல. அதை பாத்துட்டு தேம்பி தேம்பி ஆடுவாங்க. அப்புறம் ரீதீஸ் பண்ணி இடவேளை விட்ட உடனே என்ன செய்வாங்க, கல்கோணா நல்லா கண்டிச்சா இருக்கும், அதை வாங்கி தருவாங்க அப்பா கல்கோணா. அந்த அப்பா எல்லாம் என்ன பலகாரங்கள்லாம் இல்ல, கல்கோணா கமர் கட்டு முறுக்கு என்ன மாதிரி பண்றாங்க வாங்கி கொடுப்பாங்க. அதை கடிச்சுக்கிட்டு இந்த படத்தை பாத்துக்கிட்டு எல்லாரும் அழுகிறதையெல்லாம் வேடிக்கை பாத்துக்கிட்டு ஒரு சிறு சிறு முழிச்ச அனுபவம். ராத்திரி இரவு நேரத்துல இந்த சுடுகாட்டு பக்கம் வந்ததுனால வரும்போது அம்மா சேலையை புடிச்சுக்கிட்டு அப்படியே பயந்துகிட்டே வந்தேன் இருட்டுக்குள்ள.
1: அந்த இது பார்த்து எத்தனை வருஷம் இருக்கும்மா?
0: இது நடந்து வந்து இப்ப எனக்கு 84 வயசு ஆகுது, 48 வருஷம் ஆகுது.
1: இன்னும் அப்படியே மலரும் நினைவுகளா இருக்குல்ல மனசுல.
0: ஆமா ஆமா, அது அந்த படம் மட்டும் இல்ல, வரிசையா வந்த படங்கள் பூராமே தண்டாரா போட்டு வரும் தெருவில நோட்டீஸ் விடுவாங்க, நோட்டீஸ் கொடுப்பாங்க. எங்க அம்மா அப்பா தான் அழைச்சிட்டு போவாங்க, எங்க அம்மா அப்பா கூட தான் போவோம். ஏகப்பட்ட படங்கள் அப்ப பார்த்த இந்த படங்கள் பூராமே தர்மத்தை விளைவிச்சு, ஒற்றுமையை விளைவிச்சு, குடும்ப சண்டை சச்சரவு இல்லாம வாழக்கூடிய தருணத்தை விளைவிச்சு. இதெல்லாம் பார்த்து பார்த்து நாங்க எங்களை நாங்களே செதுக்கிட்ட தருணங்கள் அதுங்கெல்லாம். அத இந்த நேரத்துல உங்ககிட்ட நீங்க அதை நினைவுபடுத்தினதுக்கு உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றிகள்.
1: அப்பா எல்லாரும் வந்து எவ்வளோ சூப்பராக அவங்களுடைய அனுபவத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் என்கிட்ட அதை ஷேர் பண்ணோம் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா 2906-0038-295-2554 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணி என் கூட நீங்கள் பேசலாம். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக கிரீடம் திரைப்படத்திலிருந்து சாதனா சர்க்கம் அவங்களோட குரலில் நான் முத்துக்குமாரின் பாடல் வரிகளில் ஜிவி பிரகாஷ் இசையில் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. அக்கம் பக்கம் யாரும் இல்லாம் கேட்டு இணைந்திருக்கலாம். இது ரெயின்போ FM 101.4. எல்லாமே எப்பவுமே சமதோல.

ஜிவோ எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூளு. ஹாய் ஸ்நேகிதியே,

நேரம் 12:28 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதியை கிட்டு இருக்கீங்க ஷாலினி கூட. ஓகே, இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதியில நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, உங்களுடைய முதல் தியேட்டர் அனுபவம் இதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல போய் நீங்க பார்த்த படம் என்ன, அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு, இதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். பெண்களுக்கான நிகழ்ச்சி இது. பெண்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2986-0038-295-2554 இந்த எண்களுக்கு நீங்க கால் பண்ணி என்னோட பேசலாம். இல்ல ஃபேஸ்புக்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபேஸ்புக் பக்கத்துல என்னோட போஸ்ட் கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்க ஷேர் பண்ணலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து காலர்ஸ் கூட பேச போறோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு பாடல்

கேட்டு வந்துடலாமே நினைக்கிறேன். காக்க காக்க திரைப்படத்தில் இருந்து ஒன்றா ரெண்டா ஆசைகள் பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. பாம்பே ஜெயஸ்ரீயின் குரலில், தாமரையின் பாடல் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜன் இசையில் இந்த பாடலை கேட்டு இணைந்திருக்கலாம். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே சமதோல ஒன்றா.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கு எல்லாமே சமதூளு.
1: நேரம் 12:35 ஆயிட்டிருக்கு. ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதியில் உங்களுடைய முதல் தியேட்டர் அனுபவம் பத்தி கேட்டிருந்தேன். நிறைய காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட பேச போறோம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஹலோ, வணக்கம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ஓகே, நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2986-00-38 இல்லை 2955-00-5544 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இல்லை ஃபேஸ்புக்கில் சொல்லணும்னு நினைக்கிறவங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபேஸ்புக் பக்கத்தில் என்னோடய போஸ்ட்டு கீழே உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம், ராஜலட்சுமி
1: பேசுகிறேன். எப்படி இருக்கீங்கம்மா?
2: நாங்க நல்லா இருக்கிறோம். ரொம்ப போர் அடிச்சு போச்சு, இந்த ப்ரோக்ராம் எனக்கு கிடைக்கவே இல்லாத.
1: அச்சோ, இப்ப கிடைச்சிருச்சு பாருங்க. சந்தோஷமா சொல்லுங்க உங்களுடைய அனுபவத்தை.
2: ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னமே சின்ன பிள்ளை இருக்கும்போது தியேட்டருக்கு போன முதல் அனுபவம் தான் கேட்டிருக்கு.
1: ஆமா ஆமா ஆமா,
2: அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா. இந்த மண்ண மோடு மோடு கட்டிக்கிட்ட எல்லாம் உட்காந்து பார்த்தது. கிராமப்புறத்துல டென்ட் கொட்டாவைன்னு சொல்லுவாங்க, வெறும் ஆத்து மண்ணு கொட்டி இருக்கும். அப்புறம் பெஞ்சு பெஞ்சு இருக்காது, அது என்னமோ மரத்தை வச்சு அது மேல ஒரு பழகை மாதிரி போட்டு அடிச்சு வச்சிருப்பாங்க, அதுதான் பெஞ்சு டிக்கெட்டு.
1: சரி,
2: அது நடுப்புற நடுப்புற மூஞ்சி தச்சு வச்சிருப்பாங்க. அந்த மூஞ்சி தச்சு கடை டிக்கெட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த மூஞ்சி கேட்டை தாண்டி அந்த பெஞ்சில போய் உக்காந்துக்கிட்டு பாக்குறதுல அதுல ஒரு தனி சந்தோஷம். அங்க டிக்கெட் குடுக்கறவங்க உள்ளார வரவங்க எல்லாம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க.
1: நீங்க பார்த்த முதல் படம் என்ன ஞாபகம் இருக்கா?
2: அதெல்லாம் ஏன்னா ரொம்ப வருஷம் ஆகிறதால எனக்கு
1: ஞாபகம் இல்ல. பட் ஆனா படம் பார்த்தது, மண்மேட்ல ஏறி உட்காந்து பார்த்ததெல்லாம் ஞாபகம் இருக்கு. எண்களுக்கு நிகழ்ச்சியில் அடுத்துதான் உங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. பச்சை கிளி முத்துச்சரம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: സ്നേഹിതിയെ,
1: നേരം 12:41 ആയിട്ടിരിക്ക. ഹായ് സ്നേഹിതയെ നിഗഴ്ച്ചി കേട്ടിട്ടിരിക്കീങ്ക ശാലിനി കൂട. இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதியெல்லாம் உங்களுடைய முதல் தியேட்டர் அனுபவம். நீங்கள் ஃபர்ஸ்ட் தியேட்டருக்கு போகும்போது பார்த்த படம் உங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் தியேட்டரில் போய் ஒரு படமாவது நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அந்த படம் எப்படி இருந்தது, அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு, அந்த இன்டர்வெலில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்க, அதெல்லாம் பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த அனுபவத்தை என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 2986-0038-2952-5554 இந்த எண்களுக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் கண்டிப்பாக என்னோட அனுபவத்தையும் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் ஷேர் பண்ணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள், இல்லை ஃபேஸ்புக்கில் சொல்லணும்னு நினைக்கிறவங்க சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபேஸ்புக் பக்கத்தில் என்னோட போஸ்ட் கீழே உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம். இப்போ நிகழ்ச்சியில் நம்ம கூட பேச போகிற அடுத்த தோழி யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம்
1: வணக்கம். ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசுங்க. யார் எங்கேருந்து சொல்லுங்க, யார் எங்கேருந்து?
2: சாப்பாடு கட்டின்னு சாப்பிடறது தெரியுது, மணல்ல உட்காந்து தெரியுது, ஆனா என்ன படம் ஞாபகம் இல்ல மேம்.
1: ஓகே, ஆனா சாப்பாடு கட்டிட்டு போய் சாப்பிட்ட படம் ஞாபகம் இருக்கு?
2: அது ஞாபகம் இருக்கு. எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுருக்கோம்.
1: ஓ சூப்பர்,
2: ஞாபகம் இருக்கு. எங்க சொந்தக்கார பையன் கூட உட்காந்து சாப்பிட்டாங்க, எங்க அத்தை பையனே வச்சுக்கேன். அதெல்லாம் கூட ஞாபகம் இருக்கு, அதெல்லாம் கூட ஞாபகம் இருக்கு, ஆனா படம் ஞாபகம் இல்ல.
1: சரி, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி?
2: ஒரு 9 இருக்கும் மேம். இப்ப எனக்கு 61 மேம். மே மாசம் தான் நான் பிறந்தேன், 1 மே மாசம் 1 பிறந்தோம் மேம் நாங்க.
1: ஓ சூப்பர்மா சூப்பர். உங்களுடைய இந்த இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும்ல யோசிச்சு பார்க்கும் போது. நன்றி நன்றிமா கால் பண்ணதுக்கு.
2: நன்றி மேம்.
1: தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பரா உங்களுடைய அனுபவங்கள் எல்லாமே எங்க கூட பகிர்ந்துக்கிறாங்க. நீங்களும் பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. 2986-0038-2952-5554

0: நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க ஷாலினி கூட. ஓகே, இன்னைக்கு உங்களுடைய முதல் தியேட்டர் அனுபவம் என்ன அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட பேசுறதுக்காக காலர் வெயிட் பண்றாங்க. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: மதிய வணக்கம். வித்யா ரவி,
0: நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு உங்களோட பேசி.
1: சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நலமா இருக்கேன். சொல்லுங்க மேம்.
1: ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணுமா?
0: உங்களுக்கு அது ஞாபகம் இல்லையா?
1: இல்ல, எனக்கு ஞாபகம் இல்ல.
0: சரி, உங்களுக்கு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க.
1: மறக்க முடியாதுன்னா, நான் அப்போ 8th படிச்சிட்டு இருக்கப்போதான் ஜுராசிக் பார்க் வந்தது.
0: சரி,
1: நான் சென்னையில எங்க மாமா வீட்டுக்கு வந்திருந்தேன். வந்து ஈகா தியேட்டர்ல அந்த படம் பார்த்தேன். எனக்கு வந்து புதுசா அந்த இங்கிலீஷ் படம் பார்த்ததே இல்ல அது வரைக்கும். அப்ப ஃபேமிலியா போய் அது பார்த்தோம். எனக்கு அது மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ்.
0: ஓகே, சோ இன்டர்வெல்ல என்ன பண்ணோம், இது மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கா?
1: இல்ல, அன்னைக்கு ஃபுல்லா நாங்க படம் மட்டும் பாக்கல. நாங்க எல்லா இடத்துக்கும் போனோம். பீச் அந்த மாதிரி நாங்க மார்னிங் ஆரம்பிச்சு ஈவினிங் வரைக்கும் ஒரு செட்டர் என் கசின்ஸ் எல்லாருமே இருந்தாங்க.
0: சோ அப்படியே ஃபுல் ஃபன் டே அது.
1: ஆமா, ஃபுல்லா, ஏன்னா அப்போ உங்களுக்கு நல்ல எனர்ஜி இருக்கும்ல.
0: கண்டிப்பா,
1: அதனால நாங்க ஈவினிங் தான் வீட்டுக்கே போனோம்.
0: சூப்பர். சோ இங்கிலீஷ் படம் பார்த்த அனுபவம் மறக்க முடியாத அனுபவம்.
1: ஆமா, கண்டிப்பா.
0: ஓகே ஓகே, தேங்க்யூ வித்யா ரவி அவர்களே, நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம்.
2: தேவிகா பல்லாவரத்துல இருந்து பேசுறோம்.
0: எப்படி இருக்கீங்க தேவிகாமா?
2: நல்லா இருக்கும்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லமா இருக்கேன், சொல்லுங்க.
2: எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து தியேட்டர்ல கொட்டாலதான் போய் பார்த்தோம். நாலாம் 30 காசு டிக்கெட்டு.
0: சரி,
2: ஆனா அதெல்லாம் எனக்கு சரியா கவனம் இல்ல தெளிவா. புன்னகை மன்னன் படம் வந்தது பாத்தீங்களா? அதுதான் தியேட்டர்ல போய் பார்த்தோம். அது நல்லா ஞாபகம் இருக்கு. நானும் எங்க ஃப்ரெண்டு ரெண்டே பேர் தான் போனோம். அதுக்கப்புறம் அத வாங்கி உள்ள போனி பார்த்தா ஃபுல்லா முன் வரிசையில ரெண்டே ரெண்டு சீட்டு உட்காந்து ஒரே சத்தம், மறக்கவே முடியாது என்னால அத மட்டும்.
0: எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும்.
3: எஸ்எல்சி படிக்கும் போது அவ்வளவு ஒரு தொடர் கதையும் கலியுக கண்ணன சேர்த்து பார்த்தோமா.
0: சரி,
3: அப்ப ஃப்ரெண்டுங்க வந்திருந்தாங்க. அந்த படம் பார்த்தது ஞாபகம், மறக்க முடியாதது.
0: மறக்க முடியாத ஒண்ணு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறது சூரிய வம்சம் திரைப்படம் நினைக்கிறேன். அந்த படத்தை பார்க்கறதுக்கு எங்க அப்பா கூட்டிட்டு போனது. சோ அது எப்படின்னா, எங்க அப்பா அவங்களுக்கு எல்லாம் எப்படின்னா, அந்த லாஸ்டா பேர் போடுற வரைக்கும் உட்காந்து பார்த்துட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அந்த தியேட்டர்ல நீங்க கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்லும் போதுதான் எங்க அப்பா கிளம்புவார். அந்த மாதிரி இருக்கும். சோ அந்த படம் எனக்கு இன்னைக்கும் எப்ப பார்த்தாலும் ஞாபகம் வரும். சோ இந்த படம் வந்து நம்ம அப்பாவோட சேர்ந்து பார்த்தது இல்லை, அப்பா அம்மா எங்க ஃபேமிலியோட சேர்ந்து போய் பார்த்த இந்த அனுபவம் எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது. இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன அனுபவம் ஞாபகத்துக்கு வரும். இந்த மெமரிஸ் எல்லாமே நம்மளை வேற இடத்துக்கு அப்படியே கொண்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ இந்த சந்தோஷமான மெமரிஸோட இந்த எஃப்எம்மோட நீங்க இணைஞ்சிட்டு இருங்க.

ஸோ அடுத்துதான் இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாம் உங்களுக்காக மறுமலர்ச்சி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மற்றும் அம்ருதா அவங்களோட குரல்ல பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடலை கேட்டு நம்ம இணைந்திருக்கலாம். மீண்டும் 2 மணிக்கு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டா இருங்க. இது ரெயின்போ FM 101.4. எல்லாமே சமதோலு. நான் RJ ஷால்லி.

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது.
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்ப வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க. அப்பதான் உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

கமகமக்கும் சாப்பாடோட மனசு நிறைய வயிறு எப்படி நிறைஞ்சது, அதே மாதிரி மனசு நிறைய திரைக்காலம் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. நேரம் 1 மணி 1 நிமிடம் ஆயிட்டு இருக்க வேலையில மகிழ்விப்போம் மகிழ்ச்சியா இருப்போம் நிகழ்ச்சி தொகுப்பில் உங்களோடு நான் அஜய் நிவி.

0: கங்கை அமரன் வரிகள்ல கே ஜே யேசுதாஸ் மற்றும் சித்ராவின் குரலில் அம்மன் கோவில் கிழக்காலை படத்திற்காக பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். நேரம் 1:05.
1: இஞ்சி ஏடு பழகா

0: வணக்கம். 12 வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன.
1: உனக்கு விஷயம் தெரியுமா? உன் ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டாலாம். எனக்கு அப்பவே தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு.
2: ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதானே, அடுத்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவா. இருங்க நான் அவளை போய் பாத்துட்டு வரேன். நிவ்யா
3: என்ன வருத்தப்படுவான்னு நினைச்சா கையில ஜூஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கா.
2: சரி பேச்சு குடுப்போம். நிவ்யா
4: ஃபெயில் ஆயிட்டேன், மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க, அதை நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல.
2: ஹே, எக்ஸாம்ன்றது நீ முன்னேறி போறதுக்கான ஒரு படி, அவ்வளவுதான். ஒரு படி சரிக்கிடுச்சுன்னா லைஃபே இல்லைன்னாயிருமா? எழுந்து மறுபடியும் ஏற ஆரம்பிக்கணும்.
4: ஆமா இல்ல, நான் அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதி கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு.
2: பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு, நம்ம இந்த ஜூஸ குடிப்போம்.
5: தோல்வி
6: என்பது வாழ்க்கைக்கான முடிவு அல்ல, வெற்றிக்கான ஒரு பகுதி.
7: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகியோட வாய்ஸ்ல இளையராஜா அவருடைய கம்போசிங்ல பாடல் கேட்டோம். புது கவிதை படத்திற்காக நேரம் 1:14 ஆயிட்டு இருக்க வேளையில திரைகானம் கேட்டுக்கிட்டு இருக்கோம்.

இளையராஜாவுடைய கம்போசிங்ல வைரமுத்து வரிகளில் நீங்கள் கேட்டவை படத்திற்காக எஸ் ஜானகியோட வாய்ஸ்ல பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். நேரம் 1:18. நாம கேட்டுட்டே இருக்கோம் திரைக்கானம் FM Rainbow 101.4.

கண்ணதாசன் வரிகள்ல இளையராஜா வந்து சில ஜானிக்கிட வாய்ஸ்ல ஜானி படத்திற்காக பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். நேரம் 1:23 ஆயாச்சு. நம்மளுடைய மனசு நிறையத்துக்கு ஏற்ற மாதிரியான பாடல்களை நம்ம கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் அடுத்த பாடல் எந்த படத்துல இருந்து வரப்போகுது கேட்டு ரசிக்கலாமா?

வாலியின் வரிகள்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியோட வாய்ஸ்ல பாடல் கேட்டோம். மெல்ல திறந்தது கதவு படத்திற்காக நிறமொரு மணி 34 நிமிடம் ஆயிட்டு இருக்க வேலையில திரைகானம் கேட்டுட்டு இருக்கோம் எஃப்எம் ரெயின்போ 101.4ல.

0: Mario. Tananana, tananana, tananana. ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவி.

எம்எஸ்பி கம்போஸ் பண்ண, கண்ணதாசன் வரிகள் எழுத, எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அவங்க பாட நாம கேட்டு முடிச்சிருக்கோம். வறுமையின் நிறம் சிவப்புங்கிற படத்துக்காக பாடல். நேரம் 1:39 ஆயிட்டு இருக்கு. திரைகானம் கேட்டுட்டு இருக்கோம்.

0: என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போன், பல்லு விளக்கும் போது போன், என் பாத்ரூம் போகும்போது போன், சாப்பிடும் போது போன, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம், லஞ்ச் டைம்ல எப்படியும் போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
0: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்கிற நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5 ல இருந்து 10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு.

0: ஸ்கிரீனை ரீட் மோட்ல வச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
1: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

கனதாசன் வரிகளை எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியோட வாய்ஸ்ல குரு படத்திற்காக பாடல் கேட்டு முடிச்சிருக்கோம். இப்ப திரைகானம் நிகழ்ச்சியோட நிறைவு பாடலும் புது புது அர்த்தங்கள் படத்துக்காக காத்துக்கிட்டே இருக்க. என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நடக்கிறது நடந்துகிட்டே இருக்கட்டும், நம்மளுடைய செயல்களை நிச்சயமா வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கையோடு இருந்தா சரி, கண்டிப்பா அது ஒரு நாள் நடக்குங்கிற விஷயத்த இன்னைக்கும் மனசுல வச்சுக்கலாம், ஹாப்பியா இருக்கலாம், மகிழ்விப்போம், மகிழ்ச்சியா இருப்போம். நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரை உங்களோடு நான் நிவ்யா.

இந்தியா பல நூற்றுக்கணக்கான மொழிகளை கொண்ட தேசம். காஷ்மீரின் சந்தூர் இசை முதல் குமரியின் தாலாட்டு வரை, இமயமலையின் பனிக்காற்று முதல் குமரிக்கடல் அலைகளின் ஓசை வரை, தேசம் முழுக்க எதிரொலிக்கும் ஒரே ஒலி ஆகாஷ்வாணி.

0: ஒலியின் 9 தசாப்தங்கள், 90 ஆண்டுகளாக மக்கள் மனதில் ஒலித்து வரும் குரல் ஆகாஷவாணி.
1: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த நினைவலைகளை பதிவு செய்தோம்.
2: வணக்கம், பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: என் பேர்ல தான், நாங்க தாம்பரத்துல இருந்து வரோம்.
2: நீங்க ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா? சின்ன வயசுல கேட்ட அந்த அனுபவத்தை எங்க கூட சொல்ல முடியுமா?
3: நாங்க சின்ன வயசுல வந்து ஆல் இண்டியா ரேடியோவை நாங்க ரொம்ப விரும்பி கேட்டிருக்கோம். ஏன்னா அந்த நாட்கள்ல வந்து எங்களுக்கு எந்த பொழுதுபோக்கும் கிடையாது. சினிமா பாடல், பாட்டுக்கு பாட்டு போட்டி, அதெல்லாம் நாங்கள் விரும்பி கேட்போம். ஊர் தலைவர் வீட்டில் எல்லாரும் ரேடியோ வச்சுட்டு ஊர்காரங்கள்லாம் போய் உட்காந்துருப்போம். பழைய நாட்களை நான் நினச்சி பார்த்தேன். சில நாடகங்கள் வரும், சில படத்தோட கொஞ்சம் கொஞ்சம் சீன் வரும், இதற்கெல்லாம் நாங்கள் வெயிட் பண்ணி கேட்டுட்ருப்போம். ஏன்னா வேறு பொழுதுபோக்கு எதுவுமே கிடையாது, வெறும் ஆடியோ மட்டும்தான். அதனால் நாங்கள் இதையே விரும்பி கேட்டோம்.
2: உங்கள் வீட்டில் யார் ரொம்ப ரேடியோ விரும்பி கேட்பாங்க?
3: நான் தான் எங்கள் அப்பா ரேடியோ வாங்கி வச்சு வந்திருந்தாங்க. எங்கே எந்த பக்கம்லாம் இருக்கணும் அந்த பக்கமே தூக்கிட்டு போயிடுவேன் அந்த ரேடியோவை. அந்த குரல், நீங்கள் கேட்க போவது, அது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது, அந்த குரல், அந்த லேடிஸ் குரல் ரொம்ப நல்லா ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொல்லி அந்த குரல் ரொம்ப அழகாக இருக்கும். நான் விரும்பி கேட்டது அதில் பழைய சினிமா பாடல் நான் ரசித்து கேட்டிருக்கேன்.
2: அதில் என்னைக்காவது நீங்களும் வந்து ஃபோன் பண்ணியோ இல்லை லெட்டர் எழுதியோ இல்லை பாட்டு கேட்கணும்னு நினச்சிருக்கீங்களா?
3: அந்த அளவுக்கு நாங்கள் கிராமங்களில் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்கம்மா. ஆசை உண்டு, உலக செய்தி அதில் தான் தெரிஞ்சுக்கணும், பேப்பர் பார்ப்போம். நெக்ஸ்ட்,
2: அந்த காலத்தில் இருந்த அந்த பழைய ரேடியோவுக்கும் இப்போ நமக்கு எஃப்எம் ரேடியோலாம் வந்துருச்சு, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க?
3: எஃப்எம்ல நம்ம காரில் போகிறோம், இப்போ கேட்டுகிட்டே போகிறோம், அடுத்தது என்ன அப்படின்ற மாதிரி நான் கேட்டுக்கிட்டே வந்த ஒரு நாள். அதனால
2: ஏதாவது குறிப்பிட்ட நேரத்தில் தான் நாங்கள் ரேடியோ கேட்போம். இந்த நிகழ்ச்சிக்காக நான் கரெக்டாக காலையில் நான் வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சின்னு இருக்கு?
3: இல்லை, அது ஒன்று தான்ப்பா வழியே, எப்போனாலும் கேட்போம், அந்த ஒன்று தான், வேறு வழியே கிடையாது. சமைக்க முடித்த பிறகு அந்த ஒன்று தான், கேட்டுக்கிட்டே தூங்குறது உட்காந்து அந்த ஒன்று தான், எங்களுக்கு வேறு இதுவே கிடையாது. வேலையை முடிப்பாங்க, கேட்பாங்க, நான் கேட்பேன், நீ கேட்பேன்னு போட்டி வரும். அதான், நான் ரெண்டு பேர் திருப்பி பெரியவங்களாம் இருக்காங்களே, அது மாதிரி எனக்கு இதை வையே இல்லை, நான் அதை வைப்பேன், அந்த சேனல் மாற்று அப்படிங்கும் போது இது வரும்.
2: ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது என்ன?
3: செய்தி தான், ரேடியோ மார்க்கபோனி கண்டுபிடிச்சாரு, ரொம்ப சந்தோஷம். அந்த நாட்களில் அது ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருந்தது. இந்த ஒரு வளர்ச்சி இல்லாத காலங்களில் நம்ம கிராமம் பட்டி தொட்டிங்களுக்கெல்லாம் பிரயோஜனமாக இருந்தது ரேடியோ தான். சாதா ஏழை ஜனங்கள் இதை தான் கேட்டு பயனடைஞ்சேன்.

0: ஊர்லேருந்து வரீங்க?
1: என் பேர் ராஜேந்திரன். இன்னைக்கு வந்து மீடியாக்கள் வந்து நிறைய வந்துட்டு, முன்னாடி வந்து ஆல் இண்டியா ரேடியோ மட்டும்தான் இருக்கும், முன்னாடி வந்து மாநில செய்தி வந்து வரும். அப்போ எங்கன்னா அந்த தெற்கு பஜாரில் வந்து பக்கத்தில் ஒரு லைப்ரரி உண்டு, அந்த லைப்ரரியில் தான் அந்த ஸ்பீக்கர் ஒன்று இருக்கும், அது வந்து மாநகராட்சி அதாவது முனிசிபல் கண்ட்ரோலில் இருக்கும் அந்த இது, அவங்க ரேடியோவை ஒளிபரப்பணும். அப்போ மாநில செய்தி கேட்கறதுக்கு எல்லாருமே அங்கே தான் நாங்கள் கூடுவோம். அப்போ வந்து அந்த மாநில செய்தி கேட்க வேண்டிய அந்த கூட்டம் கூடும். அதே மாதிரி மற்றபடி யாராவது ஒரு ஆள் இறந்து போனாலும் அதை வந்து மக்கள் மத்தியில் கிராமப்புறங்களில் வந்து ஒளிபரப்புறது ஆல் இண்டியா ரேடியோ தான். இன்றைக்கு வந்து எத்தனையோ சேனல்கள் மீடியாக்கள் வந்துட்டு, ஆனால் அந்த காலத்தில் வந்து ஆல் இண்டியா ரேடியோ மட்டும்தான் இருந்தது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ரேடியோ உண்டு இந்த மைதானத்தில், அதில் வந்து எப்படின்னா அந்த விவசாயிகள்லாம் அங்கே வந்து கூடுவாங்க, விவசாய செய்திகளுக்குனே அதில் ஒளிபரப்பு பண்ணுவாங்க. மக்கள் வந்து எந்தெந்த உரம் போடணும், எப்படி பயிர் வைக்கணும் அப்படிங்கிறத வந்து அதை கேட்க மக்களுக்கும். ஆனால் திரை இசைக்கு வந்து கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் தான் அதுக்கு ஒதுக்குவாங்க. திரை இசை பாடல்கள் போடுவாங்க, அதை கேட்க நாங்கள் ஸ்கூல்லேருந்து வரும், நாங்கள் உட்காந்துருப்போம். அப்போ எந்த பழைய காலத்து பாட்டுனாலும் போடுவாங்க. இன்றைக்கி வந்து ஒரு பொதுமக்கள் மத்தியில் வந்து ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுறது அந்த காலத்தில் ஆல் இண்டியா ரேடியோ தான்.
0: நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து ரேடியோ கேட்டீங்கன்னு சொல்லலாம், எந்த வயசுலேருந்து ரேடியோ கேட்டிருக்கீங்க?
1: செல்லு போட்டு தான் அதை கேட்கணும், பேட்டரி செல்லு தான் போட்டு, கரண்ட் நிறைய வீடுகளில் கிடையாது. ரேடியோ தான் எங்கள் மாமா ஒரு ஆள் வச்சிருப்பார், அதில் நாலு கட்டாக போட்டு அதில் வந்து கேட்கணும். அந்த பாட்டுகள் வந்து அது வந்து எங்களுக்கு ரொம்ப விசேஷமாக தெரியும். வயக்காட்டுக்கு போனாலுமே அந்த ரேடியோவை எடுத்துகிட்டு போவோம், வயலில் வச்சு நாங்கள் பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த காலத்தில் வந்து அந்த ரேடியோங்கிறது ஒரு பெரிய இதாக இருந்தது, பெரிய மவுசாக இருந்தது. அந்த ரேடியோ கேட்க இவ்வளோ ஆர்வம், இந்த செய்தி கேட்குது, அதே மாதிரி உலக செய்தியில் வந்து அது வந்து வரும், அதான் எங்களுக்கு கேட்க ஒரு ஆர்வமாக இருக்கும் படிக்கிற போல.
0: நீங்க வந்து எதுக்காக ரேடியோ விரும்பி கேட்டீங்க? பாடல்களுக்காகவா இல்ல நிகழ்ச்சிகளுக்காகவா செய்திகளுக்காக?
1: எல்லா நிகழ்ச்சியுமே இல்ல வரும். சுருக்கமா சொன்னா கர்நாடக இசையை வந்து அதுல ரொம்ப ஒளிபரப்பு பண்ணுவாங்க. கர்நாடக இசைக்கு வந்து ஆல் இண்டியா ரேடியோ முக்கியத்துவம் கொடுக்கும், திரை இசை பாடல்களை விட கர்நாடக மியூசிக் வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறனால அந்த கர்நாடக மியூசிக் நாங்கள் பழைய காலத்து ஆட்களுக்கு அது அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்தனால நாங்கள் வானொலியை கேட்டிருக்கோம்.
0: உங்களுக்கு ஏதாவது பிடித்த அறிவிப்பாளர்கள் யாராவது இருக்காங்களா?
1: இங்கே வந்து பத்மநாபன் உண்டு, மெட்ராஸில் வாசிக்கிறது வந்து சரோஜி நாராயண சுவாமி, டெல்லியில் வாசிப்பாங்க தெரியுமா, அவங்களுடைய குரலை இன்னும் எனக்கு இருக்குது. செல்வராஜ், பத்மநாபன் அவங்களுடைய குரல்லாம் இப்போவும் கேட்கணும் போல் இருக்கும், அப்படி இருந்தது ஆல் இண்டியா ரேடியோவில். மாநில செய்தி வாசிக்கிறதுக்கு முன்னாடி நேரம் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, அப்போ இந்த மாதிரி செல்லு கிடையாது, நேரம் பார்க்க எல்லாருக்கையிலேயும் வாட்செல்லாம் கிடையாது. அப்போ அந்த ரேடியோ நியூஸை பார்த்து மணி இத்தனை மணி இத்தனை மணிங்கிற கால்குலேட் பண்ணக்கு அது ஒரு உறுதுணையாக இருந்தது. ஸ்கூலுக்கு போகிறதுக்கோ காலேஜுக்கு போகிறதுக்கோ எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது.
0: ரேடியோவில் கேட்டதுலேருந்து எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னா எந்த பாட்டை சொல்வீங்க?
1: பிடிச்சேன்னா எனக்கு வந்து மேக்ஸிமம் டிஎம் சௌந்தரராஜன் பாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டிஎம் சௌந்தரராஜன் சுசிலா பாடல்கள் வந்து எனக்கு விரும்பி நான் கேட்டிருக்கேன்.
0: எனக்காவது ரேடியோவில் நீங்களும் லெட்டர் எழுதி போட்டு எனக்கு இந்த பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்களா?
1: நான் கேட்டிருக்கேன், நான் கேட்டிருக்கேன்.
0: ரேடியோவில் உங்கள் பாட்டு சொல்லி உங்கள் பேர் சொல்லும்போது அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி?
1: ரொம்ப எளிமையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் கேட்பாங்கல்ல, என் கூட வேலை பார்த்தவங்களே நான் சொன்னதை வந்து அவங்க கேட்டு நான் மறுநாள் டியூட்டிக்கு போகும்போது என்கிட்ட கேட்டாங்க, என் கூட வேலை பார்க்கவங்களே கேட்டாங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. எங்களை மாதிரி பெரியவங்களுக்கு வந்து அந்த ஆல் இண்டியா ரேடியோ கேட்ட அனுபவம் எங்களுக்கு மன நிம்மதியும் திருப்தியும் கொடுத்தது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.
0: ரேடியோவை ஏன் எல்லாரும் மக்கள் விரும்பி கேட்குறாங்கன்னு நினைக்கிறீங்க?
1: அது வந்து மக்கள் மத்தியில் கிராமங்கள்லேருந்து டவுன் சைடு எல்லா மக்கள் கேட்க ஒரு ஈஸியான ஒரு இது இல்லை. எல்லார் வீட்லையும் டிவி இருக்காது அந்த காலத்தில், ரேடியோ வந்து ஏதாவது ஒரு வீட்டில் இருந்தாலும் அந்த ரேடியோ கேட்கணும்னு ஆட்கள் போவாங்கல்ல, செய்தி வந்து ஈஸியாக வந்து பரவும்ல, அது அதுக்காக வேண்டி அதை விரும்பி கேட்காங்க. ரேடியோவில் கேட்கல வந்து வேலைவாய்ப்பு செய்திகள் நான் கேட்டிருக்கேன், வேலைவாய்ப்பு செய்தி ஒன்று, ரெண்டாவது துக்க நிகழ்ச்சி, ரெண்டாவது விளையாட்டு செய்திகள். அந்த நேஷனல் கேம்னு ஆக்கி வந்து உலக கப்பை வாங்கும்போது அந்த இதெல்லாம் செய்தி மூலயமா தான் நம்மளுக்கு தெரியுது, ஏன்னா நம்ம பேப்பர் அந்தளவுக்கு படிக்க முடியாது, ரேடியோவில் கேட்டது நம்ம தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளோ.

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: சேகர், பாளையங்கோட்டை.
0: நீங்க ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா? சின்ன வயசுல கேட்ட அந்த அனுபவத்தை எங்க கூட சொல்ல முடியுமா?
1: அந்த காலத்துல வாரத்துக்கு ஒரு சினிமா போடுவாங்க, அதெல்லாம் பார்த்தா நாங்க வளர்ந்துருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு ஒரு நீங்கள் கேட்டவேன்னு ஒன்று போடுவாங்க, அதை கேட்டுதான் நாங்கள் வளர்ந்துருக்கோம்னு. அதுக்கப்புறம் நியூஸ் ரேடியோ தவிர எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு. அதுக்கப்புறம் தான் டேப் ரிகார்டு வந்துச்சு. ரேடியோவே கேட்டு பழகிருக்கோம்.
0: இல்லை, அந்த காலத்தில் வந்து பெரிய டிரான்சிஸ்டர் இருக்கும். இப்போல்லாம் வந்து பாக்கெட் ரேடியோ சைஸுக்கு வந்துருச்சு, மொபைல்லையும் கூட நம்மளால் பாட்டு கேட்க முடியுது. பழைய கால ரேடியோவில் பாட்டு கேட்ட அனுபவம் இருக்கா?
1: பழைய காலத்து ரேடியோ தான் பாட்டு கேட்கணும், வேறு எதுவும் கிடையாது.
0: ஏதாவது குறிப்பிட்ட நேரத்தில் தான் நாங்கள் ரேடியோ கேட்போம். இந்த நிகழ்ச்சிக்காக நான் கரெக்டாக காலையில் நான் வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சின்னு
1: இருக்கும். பாட்டு கேட்போம், நியூஸ் கேட்போம்.
0: எந்த மாதிரி பாடல்கள் விரும்பி கேட்பீங்க?
1: அந்த காலத்து டைமிங்கே உள்ள பாட்டு, புதுப்பாட்டும் பழைய பாட்டும் கேட்போம்.
0: அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுப்பாட்டு. எந்த வயசுலேருந்து ரேடியோ கேட்டிருக்கீங்க?
1: 10 வயசுலேருந்து ரேடியோ தான் கேட்டு பழகிருக்கோம். இன்னைக்கு 60 வயசு ஆகிட்டு எனக்கு.
0: உங்கள் வீட்டில் யார் ரொம்ப ரேடியோ விரும்பி கேட்பாங்க? இவங்க கேட்டிருக்காங்க, தாத்தாவோ அப்பாவோ கேட்டிருக்காங்க, அதுலேருந்து நானும் கேட்க ஆரம்பித்தேன் அப்படின்னா யாரும் சொல்லுவீங்க?
1: எங்கள் வீட்டில் ரேடியோ வந்து எல்லாருமே விரும்பி கேட்பாங்க.
0: உங்கள் வீட்டில் ரேடியோவை எங்கே வச்சு கேட்பீங்க?
1: மெயின் காலில் இருக்கும்ண்ண, சவுண்டாக வைப்போம்ண்ண. வால்வு ரேடியோ, இன்னும் வால்வு ரேடியோ இருக்குது எங்கிட்ட. ஆ, இன்னும் இருக்குங்க.
0: தினசரி ரேடியோ கேட்பீங்களா? இல்லை,
1: கேட்போம்ண்ண.
0: அந்த காலத்தில் இருந்த அந்த பழைய ரேடியோக்கும் இப்போ நமக்கு எஃப்எம் ரேடியோலாம் வந்துருச்சு, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க?
1: இப்போ அட்வான்ஸ் ஆகிட்டு, பழைய காலத்து ரேடியோவோட ஒப்பிடும்போது. ஆனால் பழைய காலத்து ரேடியோ ஒப்பிட முடியாது, அது ஒரு தனி மகத்துவம்.
0: உங்களுக்கு வந்து அந்த நேர் விருப்பம்லாம் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் கிட்டவையெல்லாம் கேட்பேன்னு சொல்லிட்டு. அதில் என்னைக்காவது நீங்களும் வந்து ஃபோன் பண்ணியோ இல்லை லெட்டர் எழுதியோ இல்லை பாட்டு கேட்கணும்னு நினச்சிருக்கீங்களா?
1: அது வரை கேட்டதில்லை, அப்படி கேட்டதில்லை. ஆசை இருந்திருக்கு, ஆனால் கேட்கல. அப்போ ஃபோன் வசதி கிடையாது, நம்ம வீட்டில் ஃபோன் கிடையாது, அப்படி கேட்க முடியாது, அதனால் கேட்கல. ஏம்மா, அப்போனா 12 மணிக்கு போய் உட்காருவோம் ஞாயிற்றுக்கிழமை, அந்த 12 to 12:40 வரைக்கும் அது ஒரு பாட்டு போடுவோம், அது யாருமே மிஸ் பண்ண மாட்டோம். அப்படி நாங்கள் கேட்டு உடஞ்சாலுக்கு அதுக்கப்புறம் நியூஸ் பார்ப்போம், அவ்வளோதான். அதுக்கு மேலே நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துருக்கோம்.
0: இந்த சினிமா ஒளிச்சித்திரம்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னீங்கல்ல, இப்போ நம்ம டிவியில் ஒரு படத்தை பார்க்குறதுக்கும் அதே இதை ரேடியோவில் கேட்குறதுக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும்?
1: ரேடியோவில் நாங்கள் கேட்போம்னு அந்த வசனம், சினிமா கதையை சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்போம். அப்போ அது மட்டும் தானே உண்டு, அப்படியும் கேட்டிருக்கோம். வானொலி கேட்குறாங்கன்னா சில முக்கியமான விஷயங்கள் வானொலி தான் போடுறாங்க, அதனால அது கேட்க தான் செய்யறாங்க. அதாவது சில விஷயங்களை உண்மையாக சொல்லுவாங்க.
0: ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது?
1: இங்கே சின்ன வயசு அனுபவங்கள் எல்லாமே ஞாபகம் வரும்டா. நாங்கள் அதில் தான் பிறந்து வளர்ந்துருக்கோம், வேறு ஒன்றுமே கிடையாது, ஆப்ஷன் கிடையாது எங்களுக்கு. ஒன்லி ரேடியோ மட்டும் தான் எங்களுக்கு பொழுதுபோக்கு, வேறு பொழுதுபோக்கு கிடையாது. அதனால் அதை ரொம்ப விரும்புகிறோம் நாங்கள்.
2: 90 ஆண்டுகளாக தேசத்தின் இதய ஒலியாக துடித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷவாணி நம் நாட்டை கட்டமைத்ததில் மிகப்பெரும் பங்கை வகிக்கின்றது. பாடல்கள், செய்திகள், விவசாய நிகழ்ச்சிகள், மகளிர் நிகழ்ச்சிகள் என பல்வேறு கிளைகளாக பிரிந்து வழிகாட்டியாக திகழ்ந்து வருகிறது. ஓசை மாறலாம், ஆனால் ஆகாஷவாணியின் ஆன்மா ஒலித்தது ஒலித்துக் கொண்டிருக்கிறது, ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
3: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த நினைவலைகளின் பதிவினை கேட்டீர்கள். அமைப்பில் உதவி திவ்யா, ரம்யா.
4: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். எழுத்து எண்ணம் தொகுப்பு விஷிவானந்த கிருஷ்ணன், குரல் வண்ணம் மணிமுத்தாறு கணேஷ், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் 17வது கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றனர். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நாளை மறுநாள் சீனா செல்வதாக அறிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ஆன்மீக நம்பிக்கையின் சின்னமாக சோம்நாத் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலத்தில் உள்ள சோம்நாத் கோவிலின் அமிர்த மகோத்சவத்தின் பெருவிழாவில் பங்கேற்று பேசிய அவர், இந்த கோவில் புனித தன்மையின் அடையாளமாக திகழ்கிறது என்று கூறினார். ஜோதிர்லிங்க சிறப்பு பூஜையிலும் அவர் பங்கேற்றார். நாட்டின் 11 புனித நீர்நிலைகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை கொண்டு கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவின் கொடியேற்றத்திலும் பிரதமர் கலந்து கொண்டார். சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஹமீர்ஜி கோஹில் வரை சாலை மார்க்கமாக மக்களை சந்தித்தபடி பிரதமர் பேரணி மேற்கொண்டார். அனைத்து மக்களுக்கும் வாழ்த்துக்களையும் பிரதமர் தெரிவித்தார். இந்த பேரணியில் குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல், துணை முதலமைச்சர் திரு ஹர்ஷ் சங்வி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சோம்நாத் கோவிலின் 75வது ஆண்டு புனரமைப்பு விழாவையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், சோம்நாத் ஆலயம் நாட்டின் ஆன்மீக நம்பிக்கையின் அடையாளமாக திகழ்கிறது என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் ஆன்மீக கலாச்சார நம்பிக்கைகளை வலுப்படுத்தும் நாளாக இந்த ஆலய திருவிழா நடைபெறுவதாகவும் அவர் கூறியுள்ளார். எதிர்கால சந்ததியினர் இக்கோவிலின் பாரம்பரியத்தையும் சிறப்பையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய உறுப்பினர்கள் இன்று பதவியேற்றனர். 17வது சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் உறுதிமொழி ஏற்று சட்டமன்ற உறுப்பினர்களாக முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டனர். காலை 9:30 மணிக்கு பேரவையின் தற்காலிக தலைவர் திரு கருப்பையா தலைமையில் இக்கூட்டம் தொடங்கியது. முதலமைச்சர், அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்று நன்றி தெரிவித்த திரு கருப்பையா, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை வாழ்த்தியும் பாராட்டியும் சில கருத்துக்களை தெரிவித்தார். அதன் பின்னர் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உறுதிமொழி கூறி பதவியேற்றார். தொடர்ந்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு அருண்ராஜ், திரு செங்கோட்டையன், திரு வெங்கட்ராமன், திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், திரு டி கே பிரபு, திரு போஜராஜன், திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்றனர். இதையடுத்து எதிர்க்கட்சித் தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டனர். இதையடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களும் அகர வரிசைப்படி உறுதிமொழி கூறி பொறுப்பேற்றுக் கொண்டனர். உலகளாவிய பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு மக்களும் தொழில் வர்த்தகத் துறையினரும் அந்நிய செலாவணிக்கு உட்படுத்தப்படும் பொருட்கள் மீதான செலவை கணிசமாக குறைக்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், பொருளாதார நெருக்கடியை ஈடு செய்ய நாம் ஒவ்வொருவரின் பங்களிப்பும் அவசியமானது என்று குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசிய தேவை தவிர வேறு எந்த பொருளையும் இறக்குமதி செய்து பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் நேற்று நாட்டு மக்களுக்கு விடுத்த கோரிக்கையை சுட்டிக்காட்டிய அவர், உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலும் இந்திய பொருளாதாரத்தை சீராக பராமரிக்க வேண்டிய பொறுப்பு நாம் ஒவ்வொருவருக்கும் இருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்தியில், விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் இந்நாளில் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். 1998 இதே நாளில் பொக்ரானில் இந்திய அணு ஆயுத சோதனை மேற்கொண்டதை குறிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தேசிய தொழில்நுட்ப தினம் கொண்டாடப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். நாடு சுயசார்பு நிலையை எட்டுவதன் தொடக்கமாக பொக்ரான் அணு ஆயுத சோதனை அமைந்திருந்ததாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், பொக்ரான் சோதனையை வெற்றிகரமாக முடித்த விஞ்ஞானிகளின் அர்ப்பணிப்பு உணர்வையும் கடுமையான உழைப்பையும் பாராட்டுவதாக கூறியுள்ளார். சுயசார்பு இந்தியாவை உருவாக்க இந்த முயற்சி பெரிதும் உதவியதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்துள்ள செய்தியில், 1998 அப்போதைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் தலைமையிலான அரசு அரசியல் ரீதியாக தைரியத்துடன் பொக்ரான் சோதனையை மேற்கொள்ள முடிவெடுத்ததாக கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறையின் வளர்ச்சிக்கும் விண்வெளி கண்டுபிடிப்புகளுக்கும் முன்னோடியாக இந்த சோதனை அமைந்தது என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். நாடு வளர்ச்சிப் பாதையில் விரைந்து செல்வதற்கு தூண்டுகோலாக தேசிய தொழில்நுட்ப தினம் கடைபிடிக்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள செய்தியில், இளம் தொழில்நுட்ப வல்லுநர்களும் இந்நாளில் தமது வாழ்த்துக்களை

0: இருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் ஆங்கில நாளேட்டில் இந்நாளையொட்டி தாம் எழுதிய கட்டுரையை பகிர்ந்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் நாடு வெற்றி நடை போடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2031-35 ஆண்டிற்கான பருவநிலை தொடர்பான இலக்குகளை எட்டும் முயற்சியில் இந்தியா முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்திர யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள ஆஸ்திரேலிய அமைச்சர் திரு கிறிஸ் போவனுடன் பருவநிலை சவால்களை எதிர்கொள்வதற்கான கூட்டு முயற்சிகள் குறித்தும் தாங்கள் விவாதித்ததாக கூறினார். தமிழகத்தின் நாகை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக உப்பு உற்பத்தி தொழில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் உப்பள தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சுமார் 9,000 ஏக்கர் நடைபெற்று வந்த உப்பு உற்பத்தி பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் 5,000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரமின்றி வேலையிழந்துள்ளனர். தமிழ்நாட்டில் தூத்துக்குடிக்கு அடுத்து உப்பு உற்பத்தி 2வது இடத்தில் உள்ள வேதாரண்யத்தில் அகசியன்பள்ளி, கோடியக்காடு, கடினவயல் உள்ளிட்ட பகுதிகளில் 9,000 ஏக்கர் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. கடந்த 5 மாதங்களாக வெயிலின் தாக்கம் இருந்ததால் உற்பத்தி முழுவீச்சில் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த கோடை மழையால் உப்பளங்களில் மழைநீர் தங்கி உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மழையில் நனைந்து சேதமடையாமல் இருக்க உற்பத்தி செய்யப்பட்ட உப்பு மூட்டைகளை தார்ப்பாய் கொண்டு மூடி வைக்கப்படும் பணிகள் நடைபெற்று வருகிறது. கடந்த 7 மாதங்களில் 5 லட்சம் டன் உற்பத்தி நடந்திருக்க வேண்டிய நிலையில் மழையால் உற்பத்தி பாதி அளவுக்கும் கீழ் சரிந்துள்ளது. மழை தொடர்வதால் மீண்டும் உற்பத்தி தொடங்க குறைந்தது 10 நாட்கள் முதல் 1 வாரம் வரை ஆகும் என்று கூறப்படுகிறது. போதிய இருப்பில்லாததால் மழைக்காலத்தில் உப்பு விலை உயர வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நாளை மறுநாள் சீனா செல்வதாக அறிவித்துள்ளார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்கின் அழைப்பை ஏற்று தமது 3 நாள் பயணத்தை மேற்கொள்ள இருப்பதாக அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையே நிலவி வரும் போர் சூழல் குறித்தும் ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் நிலவி வரும் தடைகள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய போர் சூழல் காரணமாக உலகளாவிய எரிபொருள் பற்றாக்குறையை தவிர்ப்பதற்கான வழிவகைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆராயப்பட உள்ளது. அமெரிக்க அதிபரின் சீன பயணம் குறித்து தெரிவித்த அமெரிக்க அதிபர் அலுவலகத்தின் முதன்மை செய்தி தொடர்பாளர் ஆனா கெல்லி, புதன்கிழமை மாலையில் அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பெய்ஜிங் செல்வார் என்றும் கூறினார். வியாழக்கிழமை அன்று இரு தலைவர்களும் விரிவான பேச்சுக்கள் நடத்துவார்கள் என்றும் அவர் கூறினார். கோஸ்டரிக்கா வெளியுறவு அமைச்சர் திரு மேன்வேல் டோவரிடம் தாம் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இந்த சந்திப்பு குறித்து தெரிவித்துள்ள அவர், இந்தியா கோஸ்டரிக்கா இருதரப்பு உறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து தாங்கள் ஆலோசித்ததாக கூறியுள்ளார். பன்முக கலாச்சாரம், ஜனநாயகம், சர்வதேச விதிமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அவரிடம் பேசியதாகவும் திரு பபித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.6% இருக்கும் என்று பாரத ஸ்டேட் வங்கி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த வங்கி இன்று வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையில், உலக அளவில் பொருளாதார நெருக்கடி அதிகரித்துள்ள போதிலும் இந்தியாவின் வளர்ச்சி சீராக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. வர்த்தக வங்கிகளின் வங்கிக் கடன் வளர்ச்சி 16.1% உயர்ந்துள்ளதாகவும், கடந்த ஆண்டு இது 11% இருந்தது என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிக் கடன் 29,50,000 கோடி ரூபாய் அளவிற்கு உயர்ந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் பாரத ஸ்டேட் வங்கி கூறியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தின் சம்பா மாவட்டத்தில் காக்கிரா லாக்ரு நெடுஞ்சாலையில் கார் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 6 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். மேலும் 4 பேர் பலத்த காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தரம்ஷாலாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆன்மீக நம்பிக்கையின் சின்னமாக சோம்நாத் கோவில் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் 17வது கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. புதிய உறுப்பினர்கள் பதவியேற்றனர். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் துணைத்தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் நாளை மறுநாள் சீனா செல்வதாக அறிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 2:40. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 பண்பலை.
3: ரெயின்போ மெலடிஸ் இதமாய் இசையாய்.

அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். நேரம் 2:40 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ மெலடிஸ் கேட்க போறீங்க இதமாய் இசையாய் ஷாலினி கூட. மனசுக்கு இதமான பாடலுக்களை தான் கேட்க போறோம். அந்த வரிசையில முதல் பாடலா மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியின் குரலில், வாலியின் பாடல் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் இளையராஜா அவர்களின் இசையில் இந்த பாடல் உங்களுக்காக, வா வெண்ணிலா உன்னைத்தானே. இணைந்திருக்கலாம் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதோல.

0: Parlami d'ul.
1: Rainbow Melodies. ഇതമായി ഇസയായി.
2: നേരം 2:46 ആയിട്ടിരിക്ക. റെയിൻബോ മെലഡീസ് കേട്ടിട്ടിരിക്കീങ്ക. ഇതമായി ഇസയായി ശാലിനി കൂടെ. மனதை வருடக்கூடிய சூப்பரான மெலடி சாங்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த வரிசையில் அடுத்த பாடலாம் கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் இளையராஜா மற்றும் எஸ் ஜானகி அவர்களின் குரலில் வைரமுத்துவின் பாடல் வரிகளில் அடி ஆத்தாடி பாடல் வந்துட்டே இருக்கு. ஒரு ஹாப்பி மூட்ல சூப்பரான சாங் இணைந்திருக்கலாம். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே சமதோல.

0: பொதுவாக வந்து ஏஜிங் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ டிசீஸ்.
1: ஓகே.
0: ஒரு மதர்ஸ் எஸ்பெஷலி இந்த 40s அந்த மாதிரி இருக்கவங்க, 35+ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த நிறை வர்றதோ சுருக்கங்கள் வர்றதோ நார்மல். அதுதான், அது வந்து நம்ம வயசானா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு மாற்றங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் இந்த ஜென்ரேஷனில் இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இந்த இதெல்லாம் நிறையா, அந்த ஃபில்டர்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால இதெல்லாம் நினச்சிக்கிறது வந்து சந்தூர் மாம் அந்த அந்த மாதிரி அந்த ஒரு இதை எதிர்பார்க்குறாங்க.
1: ஸோ
0: அது வந்து ஒரு பெரிய ப்ரெஷராக இருக்குது. அதனால ஐ வாண்ட் டு டாக் அபவுட், அதை நான் சொல்லணும்னு நினச்சேன்.
1: ஓகே.
0: ஸோ வந்து வயசாகிறது வந்து நார்மல், அதுதான் வந்து இயற்கை. நம்ம எங்காவே இருக்கணும்னா அது வந்து அது நம்மளோட ஜீனை பொறுத்து தான்.
1: ஓகே.
0: நம்ம அம்மா அப்பா ஒல்லியாக இருந்தாங்கன்னா நம்ம ஒல்லியாக இருப்போம், அவங்க ஸ்கின் இப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கின் இப்படி இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் அது வந்து அவங்கவுங்களோட மரபு வழியாக வர விஷயங்கள் தான். ஸோ அந்த இதை நான் ரொம்ப முக்கியமாக என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப நம்ம செல்ஃப் கேர், ரொம்ப லுக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் போது இந்த ரோல் மாடலிங் சொல்கிறோம் இல்லையா, குழந்தைங்களை நம்மளை பார்த்து தான் வளருது.
1: கண்டிப்பாக
0: ஒரு அக்கேஷனுக்கு பண்ணிக்கிறது அதெல்லாம் ஓகே, பட் அதுக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமான

0: இந்த சின்ன வயசுலேருந்து ஓகே, ஒரு வீட்டில் ஒரு குழந்தை வந்து புக்கே படிக்க மாட்டேங்குதுன்னா அம்மா அப்பாவும் புக்கு படிக்கணும், அப்போ தான்
1: படிக்கும். ஸோ ரோல்
0: மாடல் டிவி ரொம்ப பார்க்குது, ஃபோன் பார்க்குதுன்னா அம்மா அப்பா அதை குறைச்சிட்டு அவங்க புக் எடுத்து படிக்கணும். ஸோ ஒரு வீட்டில் குழந்தை சத்தமே, அப்பா அம்மா ரொம்ப சத்தம் போட்டு கத்த மாட்டாங்கன்னா அந்த வீட்டில் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த குழந்தையும் சாஃப்டாக தான் இருக்கும்.
1: ஓகே,
0: ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரோல் மாடலிங், பாசிட்டிவ் ரோல் மாடலிங். அதை பார்த்து சமுதாயத்துக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி குழந்தைங்க பார்க்குறது முதல்ல யார்? நம்மளை தான். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம கான்ஷியஸாக மாற்றிக்கும் போது குழந்தைங்களுக்கு இன்னும் வளர்ச்சி பெட்டராக இருக்கும்.
1: ஓகே, ஸோ இது வந்து ஒர்க்கிங் விமன் நம்ம பண்ண போகிறது. டாக்டர், இவ்வளோ நேரம் நம்ம வந்து பேசணும் மனநலம் பற்றி பேசணும். இப்போது புட்டின நட்சல், நீங்கள் வந்து தாய்மார்களோட மனநலன் அதோட முக்கியத்துவம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
0: ஸோ முக்கியத்துவம் நான் சொன்ன மாதிரி முக்காவாசி டைம் வந்து அந்த மனநல முக்கியங்கிற விஷயமே நிறைய பேருக்கு புரியல. அது ஒன்றும் இல்லை, அது சரியாக போயிடும், இது வெரி நார்மல் அப்படிங்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி 50% வந்து கண்டுபிடிக்கிறது இல்லை, நிறைய காமனாக அது இருந்தாலும் அது பிரச்சனை இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதே இல்லை. அது இருந்தால் தான் குழந்தையோட டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நாளைக்கு குழந்தை வளர்ச்சி மனசளவுலையும் உடல் அளவுலையும் குடும்பத்தோட சூழ்நிலை, அம்மா மனசு நல்லா இருந்தால் தானே ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கும்.
1: கண்டிப்பாக
0: அம்மா வந்து எப்பயுமே கோபமாகவே டென்ஷனாகவே இருக்காங்க இல்லை சோகமாகவே இருக்காங்கன்னா அந்த குடும்ப சூழ்நிலையும் வந்து நல்லா இருக்காது.
1: ஓகே,
0: ஸோ அதனால் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அம்மாவோட மனநலம் ரொம்ப
1: ரொம்ப முக்கியமாக, ஒரு குடும்பத்தோட ஆரோக்கியம்
0: ஆரோக்கியம் அம்மாவோட மனநலத்தில்.
1: ஓகே, சூப்பர், தேங்க்யூ டாக்டர். நீங்கள் இவ்வளோ நேரம் எங்கள் கூட வந்து உங்களுடைய சூப்பரான சிந்தனைகள், ரொம்ப முக்கியமான கருத்துக்களெல்லாம் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி டாக்டர்.
0: தேங்க்யூ.
1: தேங்க்யூ நேர்களே. இதுவரை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் அன்னையர் தினத்தையொட்டி தாய்மார்கள் தங்கள் மனநலத்தை பாதுகாப்பது குறித்து மனநல மருத்துவர் டாக்டர் மணிமாலா அவங்களோட நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் வேற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். 4 மணிக்கு ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன்டாக இருங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படத்திலேருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. இணைந்திருக்கலாம் இது ரெயின்போ FM 101.4. எல்லாமே எப்போவுமே சமதோல.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சமதூளு.
1: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாம்லா. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு இன்று வெளியிட்டுள்ளது. இந்த சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு 125 நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அமைச்சர்களை கொண்டு அமைக்கப்பட்ட உயர்நிலைக் குழுவின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பிரதமரின் 7 அறிவுறுத்தல்களை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். மருந்தியல் மற்றும் உயிரி தொழில்நுட்பத் துறைகளில் கூடுதலாக ஆராய்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் வலியுறுத்தியுள்ளார். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் தாவேகாவின் JCD பிரபாகரும், துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் திரு ரவிசங்கரும் இன்று மனு தாக்கல் செய்தனர். தமிழகத்தில் போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த போர்க்கால அடிப்படையில் தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்சி வாலி ஷெட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், கிருஷ்ணபிரசாத் கரகா பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் பட்டம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: தேடி தேடி கேக்குற ஒரே எஃப்எம் ரெயின்போ எஃப்எம். இது 101.4. இங்க எல்லாமே சம தூளு.
1: அனைவருக்கும் வணக்கம். நேரம் 4:03 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. ஷாலினி கூட ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி கேட்க போறீங்க. ஓகே, இன்னைக்கு ஃபன் பண்ணலாமால. நம்ம எப்போவுமே விளையாடுற 60-70 காலகட்டங்களில் வந்த பாடலை வச்சு தான் நம்ம விளையாட்டு விளையாட போகிறோம். ஸோ ரெடியாக இருக்கீங்க அப்படின்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அன்னி என்னம்மா 60-70 அப்படின்னு புதுசாக கேட்குறவங்க கேட்டுக்கோங்க. நான் ஒரு பாடல் வரி சொல்லுவேன், அது என்ன திரைப்படம் என்ன பாடல் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ரொம்ப ஈஸியாக தான் கேட்க போகிறேங்க இன்றைக்கும். அதாவது அப்படியே நான் வந்து வார்த்தையை படித்ததுமே டக்குன்னு சொல்லிடுவீங்க. அந்த மாதிரியான பாடல்களை தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 298-60-00-38 298-60-00-55 இந்த எண்களுக்கு. இப்போ நிகழ்ச்சியோட நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய முதல் பாடல் வரி என்னன்னு பாப்போமா? ஒரு பொழுதேனும் உன்னுடனே நான் உயிரால் இணைந்திருப்பேன், அதை இறப்பினிலும் மறுபிறப்பினிலும் நான் என்றும் நினைத்திருப்பேன். ஒரு பொழுதேனும் உன்னுடனே நான் உயிரால் இணைந்திருப்பேன், அதை இறப்பினிலும் மறுபிறப்பினிலும் நான் என்றும் நினைத்திருப்பேன். தெரிஞ்சவங்க கால் பண்றாங்க, நம்ம அவங்களோட பேசலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம்.
1: விவிஎஸ் கண்ணன், நலமா? நானும் நலமே. சொல்லுங்க,
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஒரு பொழுதேனும் உன்னுடனே நான் உயிரால் இணைந்திருப்பேன், அதை இறப்பினிலும் மறுபிறப்பினிலும் நான் என்றும் நினைத்திருப்பேன். இல்லை,
3: எனக்கு
1: தெரியும். நூம்பல்ல இருந்து ஹேமா அவர்கள், நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படத்தில் இருந்துதான் பாடல். பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷிலாவின் குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் 1963 வெளிவந்த இந்த திரைப்படத்தில் இருந்து சூப்பரான பாடல். இணைந்திருக்கலாம் இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே சமதுள்ள

0: நேரம் 4:10 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா கேட்டுட்டு இருக்கீங்க ஷாலினி கூட. இன்னைக்கு ஃபன் பண்ணலாமால 60-70 காலகட்டங்களில் வந்த பாடல் வரிகளை வச்சு விளையாண்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த பாடல் வரி, நல்ல நிலவு தூங்கும் நேரம் அவள் நினைவு தூங்கவில்லை. இதுதான் நல்ல நிலவு தூங்கும் நேரம் அவள் நினைவு தூங்கவில்லை. கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: ஐயா
0: வணக்கம். யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க? எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கேங்க. சொல்லுங்க ஐயா. நல்ல நிலவு தூங்கும் நேரம் அவள் நினைவு தூங்கவில்லை. சரி, நன்றி நன்றி ஐயா. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து?
2: என்னங்க
0: எல்லாரும் மனசுக்குள்ளே வச்சிருந்தீங்கன்னா எப்படி சொன்னாதானே நானும் பாட்டு போட முடியும்.
2: நல்ல பாட்டு வேணாது.
0: நிஜமா நல்ல பாட்டு தான். சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம் சார். நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். ரமா ரவி நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன். கலங்கரை விளக்கம் படம். காற்று வாங்க போனேன், கவிதை வாங்கி வந்தேன். அந்த பாட்டு எம்ஜிஆர்.
0: சூப்பர், அழகா சொல்லிட்டீங்கம்மா. நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: நன்றி
0: நன்றி. அழகா கண்டுபிடிச்சிட்டாங்க. பிச்சிறு அப்படியே பிசிறு தட்டாம கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி. கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து காற்று வாங்க போனேன் பாடல் TM சவுந்தரராஜனின் குரலில், வாலியின் பாடல் வரிகளில் MS விஸ்வநாதன் இசையில், 1965 ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: தேடி கேக்குற ஒரே எஃப்எம் ரெயின்போ எஃப்எம். இது 101.4. இங்க எல்லாமே சமதூடு.
1: நேரம் 4:16 ஆயிட்டுருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 60-70 காலகட்டங்களில் வந்து பாடல் வரிகளை வச்சு விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல், மனதுக்கு மட்டும் பயந்து விடு, மானத்தை உடலில் கலந்து விடு, இருக்கின்ற வரையில் வாழ்ந்து விடு, இரண்டினில் ஒன்று பார்த்து விடு. இதான் பாடல் வரி. மனதுக்கு மட்டும் பயந்து விடு, மானத்தை உடலில் கலந்து விடு, இருக்கின்ற வரையில் வாழ்ந்து விடு, இரண்டினில் ஒன்று பார்த்து விடு. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி.
1: தமிழேந்தி நலமா?
2: நலம், நீங்கள் நலமா?
1: நலமாக இருக்கிறேன். சொல்லுங்கள், கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: எனக்கு படம் பேர் தெரியல, பார்த்தமா சொல்றேன். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டு நீதி மறையட்டுமே, அந்த பாட்டு நினைக்கிறேன்.
1: சூப்பருங்க. என்ன அது, பாட்டு மட்டும் தெரியும்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே,
2: இது கொஞ்சம் எங்க அம்மாவுக்கு தெரியுமா கேக்குறேன். தெரியுமா உனக்கு?
1: தெரியல. சரி, ஆனா தமிழேந்திக்கு 50 மார்க். அடுத்து யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாக்கலாம். நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: ஹலோ,
1: வணக்கம். யார், எங்க இருந்து?
3: கும்பகோணம், பாபுராஜ் வந்து. முகமது இக்பால்.
1: முகமது இக்பால், நல்லா இருக்கீங்களா ஐயா?
3: நீ நல்லா இருக்கலாமா?
1: நல்லா இருக்கேன். சோ, இதுக்கு முன்னாடி தமிழேந்தி கண்டுபிடிச்சிட்டாங்க என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே பாடல்னு. என்ன திரைப்படம் அது?

0: எம்ஜிஆர் படம் அது.
1: என்ன படம்?
0: மனசுல இருக்கு பட்ட நேர்களை வாய்ப்பு கொடுக்கலாம்.
1: சரிங்க ஐயா, நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: நான் அந்தோனிராஜ், காட்டு பாக்கத்துல இருந்து பேசுறேன் மேடம். எப்படி இருக்கீங்க மேடம்?
1: ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு மேடம். பாட்டு சொல்லிட்டாரு, படம் பேர் மட்டும் சொன்னீங்களா?
1: ஆமா,
2: பணத்தோட்டம் மேடம்.
1: பணத்தோட்டம், சூப்பரா சொன்னீங்க அந்தோனி அவர்களே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: நன்றி மேடம், நன்றி மேடம்,
1: நன்றி நன்றி. அந்தோனிராஜ் அவங்களுக்கு 50. அவங்க சொன்ன மாதிரியே பணத்தோட்டம் திரைப்படத்திலிருந்து என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே பாடல், டி எம் சவுந்தரராஜனின் குரலில், கண்ணதாசனின் பாடல் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் இந்த பாடல்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூளு. நேரம் 4:22 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா கேட்டுட்டு இருக்கீங்க. 50, 60, 70 காலகட்டங்கள்ல வந்து பாடல் வரிகளை வச்சு விளையாடுறோம். அடுத்த பாடல் வரி, நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். கலா கண்டுபிடிச்சிட்டீங்களா? கலா
1: பாட்டு
0: நன்றி. ஆனா வணக்கம் ரெயின்போ

0: எஃப்எம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
1: அருணாச்சலம் கொருக்குப்பட்டி.
0: யாருங்க?
1: அருணாச்சலம் கொருக்குப்பட்டி.
0: அருணாச்சலம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே, நலமா இருக்கேன். கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிக்க முடியும் பழைய பாட்டுலாம் எனக்கு அத்துப்படி அப்படின்றவங்க 2985025254 இந்த எண்களுக்கு நீங்க கால் பண்ணலாம். இப்போ அருணாச்சலம் சொன்னது போல கண் போன போக்கிலே பாடல் வந்துட்டு இருக்கு பணம் படைத்தவன் திரைப்படத்திலிருந்து.

மனிதன் போகலாமா மனம் போ

0: ரெயின்போ எஃப் 101 குலினாலு இங்கே எல்லாமே சமதூல்.
1: நேரம் 4:30 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப் 101.4 கேட்டு இருக்கீங்க. 60-70 காலகட்டங்கள்ல வந்து பாடல் வரிகளை வச்சு விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடல், கண்ணில் தெரியும் வண்ண பறவை கையில் கிடைத்தால் வாழலாம். கண்ணில் தெரியும் வண்ண பறவை கையில் கிடைத்தால் வாழலாம். வணக்கம் ரெயின்போ எஃப் எம்.
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறீங்க மேம்.
1: ரொம்ப நல்லமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
1: ஓகே, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: ஆ மேம், எனக்கு இன்னும் வரிகளே ஆப்ல வரல, சொல்லுங்க மேம்.
1: கண்ணில் தெரியும் வண்ண பறவை கையில் கிடைத்தால் வாழலாம்.
2: வாழ நினைத்தால் வாழலாம்.
1: சூப்பர். என்ன திரைப்படம்?
2: ஏதாவது க்ளூ கொடுங்க.
1: சிவாஜி கணேசன் நடித்த திரைப்படம்.
2: ஆ, கேள்விப்பட்டிருக்கேன். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில்.
1: வாழ்த்துக்கள் சந்திரசேகர் அவர்களே, நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: சகோதரிக்கு மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம். யார் இங்கிருந்து?
3: ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
1: எப்படி இருக்கீங்க? ஆசீர்வாதம்
3: நினைத்தால் வாழலாம்.
1: ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஓகே, ரெண்டு பேர் இணைந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து சந்திரசேகரும் ஆசீர்வாதம் ராஜேஸ்வரியும் சேர்ந்து கண்டுபிடிச்ச மாதிரி பலே பாண்டியா திரைப்படத்தில் இருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலாவின் குரலில் இந்த பாடல் இணைந்திருக்கலாம். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதோலம்.

0: நேரம் 4:34 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ஃபன் பண்ணலாமா கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அடுத்த பாடல் வரி, கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யார் எங்க இருந்து? ரொம்ப நல்லா இருக்கேன் ரங்கராஜன், நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்ல மாட்டீங்க நினைச்சா இப்படி டக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அடி
1: போயிருக்கீங்க.
0: நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சூப்பரா கண்டுபிடிச்சாங்க பாருங்க, நான் ஃபாஸ்டா சொன்னேன் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு, அழகா கண்டுபிடிச்சிட்டாங்க. அன்னை திரைப்படத்திலிருந்து புத்தி உள்ள மனிதர் எல்லாம் JP சந்திரபாபு அவங்களோட குரல்ல, கண்ணதாசனின் பாடல் வரிகள், ஆர் சுதர்சனம் அவங்களோட இசையில வந்துட்டே இருக்கு. இணைந்திருக்கலாம் இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே போவே சமதோலு.

0: தேடி தேடி கேக்குற ஒரே எஃப்எம் ரெயின்போ எஃப்எம். இது 101.4. இங்க எல்லாமே சம தூளு.
1: நேரம் 4:39 ஆயிட்டு ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 60-70 காலகட்டங்களில் வந்த பாடல் வரி. எப்பவுமே ஃபன் பண்ணலாமானா நியூ பீட் நியூ சாங்ஸ் மட்டும்தான் பண்ண முடியுமா? பழைய பாட்டில் கூட பண்ணலாங்க. அதை தான் நம்ம இங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். காட்சி பொருளாய் நின்றவனே அன்று சாட்சியை சொல்ல வந்தவனே, இதுதான் பாடல் வரி. காட்சி பொருளாய் நின்றவனே அன்று சாட்சியை சொல்ல வந்தவனே. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம். ஓகே, வணக்கம் ரெயின்போ எஃப்எம். யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க?
2: மாலையினி வணக்கம்மா.
1: இனிய வணக்கம். யார் எங்க இருந்து?
2: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்மா.
1: கோபால், கொஞ்சம் வந்து ரேடியோ வாலியமா கம்மி பண்ணிட்டு பேசலாமே?
2: இல்லம்மா, எக்கோ வருமா.
1: ஓகே, சரி, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: என்ன பாட்டுமா?
1: காட்சி பொருளாய் நின்றவனே அன்று சாட்சியை சொல்ல வந்தவனே.
2: யார் நடிச்சது
1: இந்த படத்துல? வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொல்லிட்டேனா கண்டுபிடிச்சிருவீங்களே. அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. மனோரமா அவர்கள் நடிச்சிருப்பாங்க.
2: பழைய படம்
1: மனோரமா.
3: சொல்லுங்க.
1: சூப்பர், கரெக்டா கண்டுபிடிச்சீங்க, அதுதான். வாழ்த்துக்கள் உங்களுக்கு வனஜா அவர்களே, நன்றி. ஓகே, எனக்கும் இந்த மாதிரி 60s 70s பாட்டுலாம் ரொம்ப ஆர்வம் அதிகம். நான் ரொம்ப கேட்பேன். எனக்கு என்ன பாடல் வரி சொன்னாலும் கண்டுபிடிப்பேன் அப்படின்றவங்க 2986-00038, 2955-2055-54 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணலாம். இப்போ காசேதான் கடவுளடா திரைப்படத்தில் இருந்த MS விஸ்வநாதன் அவங்களோட இசையில் வாலியின் பாடல் வரிகளில் கே வீரமணி மற்றும் குழுவினர் பாடின பாடல் இணைந்திருக்கலாம். இதை கேட்டு

0: 91.4 இனி எல்லாமே தூளு.
1: நேரம் 4:45 ஆயிட்டு இருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல் வரி, நிலைமைக்கு மேலே நினைப்பு வந்தால் நிம்மதி இருக்காது, அளவுக்கு மேலே ஆசையும் வந்தால் உள்ளதும் நிலைக்காது. நிலைமைக்கு மேலே நினைப்பு வந்தால் நிம்மதி இருக்காது, அளவுக்கு மேலே ஆசையும் வந்தால் உள்ளதும் நிலைக்காது. பேசலாமா? வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: நிலைமைக்கு
1: மேலே நினைப்பு வந்தால் நிம்மதி இருக்காது, அளவுக்கு மேலே ஆசையும் வந்தால் உள்ளதும் நிலைக்காது. நிலைமைக்கு மேலே நினைப்பு வந்தால் நிம்மதி இருக்காது, அளவுக்கு மேலே ஆசையும் வந்தால் உள்ளதும் நிலைக்காது. ஆனா ரொம்ப நல்லா ட்ரை பண்ணீங்க. இல்ல, இது இல்ல. ஓகே, நன்றி நன்றி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம்.
3: வரவேற்றனா செலவு பத்தனா படம் பாமா விஜயம்.
1: சூப்பர். யாரு எங்கிருந்து? வெறும் பாடல் மட்டும் சொல்லிட்டு லைனை கட் பண்ணிட்டாரு. சரி, ஓகே. அவர் சொன்ன மாதிரியே பாமா விஜயம் திரைப்படத்திலிருந்து வரவு எட்டனா செலவு பட்டனா, டிஎம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி மற்றும் குழுவினர் அவங்களோட குரல்ல, கண்ணதாசனின் பாடல் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் அவங்களோட இசையில இந்த பாடலை கேட்டு
4: இணைந்திருக்காரு.
5: Five, six, seven, eight.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இனி எல்லாமே தூளு. நேரம் 4:52 ஆயிட்டிருக்கு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த பாடல், 5-6 ரூபாய்க்கு மணிமாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி, அம்மூறு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி. இதான் பாடல் வரி. வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம் ரெயின்போ எஃப்எம். வணக்கம், யார் எங்க இருந்து?
1: சுவாமிநாதன் பேசுறேன்.
0: சுவாமிநாதன் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: ஓகே,
1: நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லமா இருக்கேன். கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: என்னடி ரத்தம்மா பல்லாக்கு நெளிப்பு என்னெஞ்சி குலுங்குதடி, அந்த பாடல் தான்.
0: சூப்பர். என்ன திரைப்படம்? பட்டிக்காடா பட்டணமா தான். சூப்பர்.
1: அப்படிங்களா?
0: ஆமா. வாழ்த்துக்கள், சந்தோஷமா?
1: நன்றி.
0: ஓகே, பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்துல இருந்துதான் பாடல் வருது. சூப்பரான பாடல் கேட்டு இணைந்திருக்கலாம். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதோல்.
2: என் கண்ணு, என் பல்லு, என் ரத்தம்.

நேரம் 4:56 ஆயிட்டுருச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்தாச்சு. ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில் இடம்பெற்ற எல்லா பாடல்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நான் கிளம்புறேன். மீண்டும் வேற

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்திற்கான அறிவிக்கையை மத்திய அரசு இன்று வெளியிட்டுள்ளது. இந்த சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கு ஆண்டுக்கு 125 நாட்கள் வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அமைச்சர்களை கொண்டு அமைக்கப்பட்ட உயர்நிலை குழுவின் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலை கருத்தில் கொண்டு பிரதமரின் 7 அறிவுறுத்தல்களை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். மருந்தியல் மற்றும் உயிரி தொழில்நுட்ப துறைகளில் கூடுதலாக ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் வலியுறுத்தியுள்ளார். தேசிய தொழில்நுட்ப தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ, பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரை அவர்களது இல்லங்களில் சந்தித்து பேசினார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த போர்க்கால அடிப்படையில் தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா

7 வெண்கல பதக்கங்களை வென்றது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி மகளிர் ஒற்றையர் பிரிவிலும், கிருஷ்ண பிரசாத் கரகா பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணை ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் பட்டம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஐந்து மணி 3 நிமிடம் ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்கிறதுக்கு நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. இன்றைய ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் கொஞ்ச நாள் கழிச்சு பேசினாலும் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேமோட விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, உங்களுக்காக வந்து 5 செகண்ட் வந்து தருவேன். அந்த 5 செகண்டில் ஏதாவது கொடுக்கக்கூடிய ஒரு தலைப்பில் 3 பொருள் சொல்லணும். உதாரணத்துக்கு 5 செகண்டில் 3 பழங்களோட பெயர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கட கட கடகடன்னு ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு 3 பழங்கள் பெயரை வந்து நீங்கள் சொல்லணும். இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஒரு 10 to 15 எடுத்து வச்சிருக்கேன். ஸோ முதல் நேர் யார், எங்க இருந்துன்றத பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்்கம் வணக்கம் ஹலோ வணக்கம்
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்கில் இருந்து சா சிவகுமார். நல்லமா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கேன் சிவகுமார் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கு மேடம்.
1: ஓகே, உங்களுக்காக வந்து 5 நொடி தருவேன். அந்த 5 நொடியில நான் சொல்லக்கூடிய தலைப்புல 3 விஷயங்கள் நீங்க சொல்லணும், சரிங்களா?
2: சொல்லுங்க மேடம்.
1: ஓகே, உங்களுக்கான தலைப்பு காய்கறிகள்.
2: கத்திரிக்காய், முருங்கக்காய், பாவக்காய்.
1: சூப்பர் சார், தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க் யூ.
2: நன்றி மேடம்.
1: என்ன மேடம் இவ்வளவு தான, இவ்வளவு ஈஸியா கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். சோ இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம், சும்மா சின்ன சின்னதா ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா பெருசா வந்து நம்ம யோசிப்போம். அடுத்தபடியாக நிகழ்ச்சியின் முதல் பாடல், வீரசிவாஜி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டேனே தெரிஞ்சது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: ஒன்பது நிமிடம் ஆகிட்டே இருக்க ரெயின்போ மேடே நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும், விளையாடணும் சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணலாம். கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண்கள் 298-60-00-38 மற்றும் 295-20-55-54. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யாருங்கிறத பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், நான் விஜயா பேசுறேன், கிண்டில இருந்து. மேடம்
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சிறப்பா இருக்கு, சிறப்பா இருக்கு. சரி, உங்களுக்கான தலைப்பு சொல்லட்டுங்களா? வணக்கம். அடுத்தபடியாக பாடல் வந்துட்டே இருக்கு. நரேஷ் ஐயர் மற்றும் தீபா மேனன் அவர்கள் பாடிய பாடல் நான் அவன் இல்லை திரைப்படத்திலிருந்து.

0: Rainbow F Multio Napolinale in the La Mesa Madole.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: நிமிடம் ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. எல்லாத்துக்குமே வந்து ஒரு கால அவகாசம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கால அவகாசம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது நம்ம அந்த வெற்றியை நோக்கி நெருங்கும் பொழுது தெரியும் இல்லையா. அந்த வகையில 5 நொடிகள் உங்களுக்காக கொடுத்திருக்கேன். அந்த 5 நொடிகள்ல நான் கேட்கக்கூடிய தலைப்புக்கு 3 பதில்கள் சொல்லணும் அப்படின்றது தான் உங்களுக்கான வெற்றி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்த நேர் யார் எங்கன்றதை பார்க்கலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
3: கும்பகோணம் மனோகரன் பேசுறேன்.
2: நல்லா இருக்கீங்களா சார்?
3: நல்லா இருக்கேன்.
2: சிறப்பா இருக்க, சிறப்பா இருக்க. உங்களுக்கான தலைப்பு
3: சொல்லுங்க.
2: 3 விளையாட்டுகளின் பெயர்.
3: 3 விளையாட்டா சொல்லாமா?
2: உங்களுக்கான நேரமே முடிஞ்சிருச்சு, 5 செகண்ட் ஆயிடுச்சு. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். தேங்க்யூ.
4: பாபுராஜ் வர மொஹமத் இக்பால்.
2: எஸ், எப்படி இருக்கீங்க சார்?

0: நான்
1: நலமா இருக்கேன். உங்களுக்கான நேரம் ஆரம்பிக்குது. நீங்களும் மூணு விளையாட்டின் பெயர் சொன்னால் போதும், சரிங்களா?
0: தடுகுடு விளையாட்டு, பந்து விளையாட்டு, அப்புறம் டேபிள் டென்னிஸ்.
1: ஓகே சார், தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க் யூ. அடுத்த நேர்களை வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
2: மாதவத்துல இருந்து நித்யா பேசுறேன்.
1: ஓகே நித்யாம்மா, உங்களுக்கான தலைப்பு கேட்கலாமா?
2: சொல்லுங்க.
1: ஓகே, மூன்று காப்பியங்களின் பெயர்.
2: தொல்காப்பியம், மகாபாரதம், ராமாயணம்.
1: சூப்பர்மா, தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க் யூ. அழகான நேர்களோட அழகான பாடல்களோடு இந்த நிகழ்ச்சி போயிட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக சென்னை 28 திரைப்படத்திலிருந்து ஜல்சா பண்ணுங்கடா என்ற சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு நினைத்திருங்களே. எஃப்எம் ரெயின்போ 101.4. திஸ் இஸ் ஆர்ஜே மீனா.

0: கொடுமாலு இங்க எல்லாமே சமதோலு.
1: வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், நான் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தோப்புத்தது சுப்ரமணியன்.
1: ஓகே சார், உங்களுக்கான தலைப்பு சொல்லட்டுங்களா?
2: ஆ சொல்லுங்க மேடம்.
1: பள்ளிக்கூடத்துல நீங்க பார்க்கக்கூடிய மூன்று பொருட்கள்.
2: புத்தகம், பேனா, பென்சில்.
1: ஓகே சார், தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க் யூ,
2: நன்றி, வணக்கம்.
1: ஓகே, ஆனால் ஐந்து நொடிகள் வந்து கடகடன் போகுது, பட் யோசிக்காம சொல்லணும் அப்படின்றது தான். அடுத்த நேர் யாருங்கன்றதை பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க மேம்?
1: சூப்பரா இருக்க சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்க மீனா மேம், ரொம்ப நாள் ஆச்சு.
1: உங்களுடைய வாய்ஸையும் உங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு.
3: ஆனா உங்களுடைய கருத்துக்கள் நைட் போகக்கூடிய சமயம், மத்தியான சமயம்லாம் கேட்பேன், ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தீங்க.
1: சிறப்பு சிறப்பு, தேங்க்யூ. உங்களுக்கான தலைப்பு சொல்லட்டுங்களா?
3: சொல்லுங்க சொல்லுங்க.
1: ஓகே, மூன்று விலங்குகள்.
3: ஓகே, கரடி, சிங்கம், புலி.
1: சூப்பர் பா, தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ,
3: பை மேம், பை.
1: கரடி, சிங்கம், புலி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம், லவ்லி திரைப்படத்துல இருந்து. அதற்கு முன்னாடி ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக் உங்களுக்காக இருந்துகிட்டே இருக்குது. எஃப்எம் ரெயின்போ 101.4.
4: நான் சிரிச்சுட்டே தான் இருந்தேன், ஆனா உள்ளுக்குள்ள அழுதுட்டே இருப்பேன். நண்பர்கள் இருந்தாங்க, ஆனா பேசவே பயமா இருக்கும். என்ன பிரச்சனை உனக்கு? யாருமே கேட்கல. நான் சொன்னாலும் புரியுமான்றது சந்தேகம்தான். ஏன், என்ன, எதுக்கு, எப்படி, இப்படி எந்த கேள்வியுமே கேட்காம நீ பேசு, எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ஒருத்தவங்க இருந்தாங்க. எல்லாமே மாறிடுச்சு. அப்போ புரிஞ்சுது, பேசணும், நம்மோட மனசு பேசணும், மனசு விட்டு யார்கிட்டயாவது பேசணும். மன அழுத்தம், தனிமை, சோர்வு, இதெல்லாம் பேச வேண்டிய விஷயம். மறைக்கிறதுக்கு குற்றங்கள் அல்ல. ஒரு நம்பிக்கை போதும் ஒருவரை காப்பாற்ற. மனம் பேசட்டும், நாமும் கேட்க தொடங்குவோம். மென்டல் ஹெல்த் மேட்டர்ஸ். அக்கறையோட சொல்றது ரெயின்போ எஃப்எம் 101.4.
5: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: 5 நிமிடம் ஆயிட்டே இருக்கு. ரெயின்போ மேடை நிகழ்ச்சி கிட்டே இருக்கும். 5 நொடிகள் கொடுப்பேன். அந்த 5 நொடிகளுக்குள்ளார ஒரு 3 பெயர்கள் வந்து நீங்க சொல்லணும், கொடுக்கக்கூடிய தலைப்புகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் இல்லையா. நிறைய நேர்கள் கடகடகடன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் அடுத்தபடியாகவும் ஒரு 3 தலைப்புகள் எடுத்து வச்சிருக்கேன். யார் எங்கிருந்து பேசுறாங்க, எவ்வளவு வேகமா சொல்றாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் கலாமா, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கமா. உங்களுக்கான தலைப்பு சொல்லட்டுங்களா? ஓகே, தமிழகத்துல இருக்கக்கூடிய 3 இடங்களோட பெயர் சொல்லுங்க பாப்போம்.
1: தமிழ்நாடு
0: நொடிகள் ஆயிடுச்சு சரிங்களா, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். தேங்க்யூமா, தேங்க்யூ. அடுத்த நேர்களை வணக்கம். வணக்கம்,
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். யாரு இங்க பேசுறீங்க?
2: செந்தில் கண்ணன் பேசலாம்.

0: ஓகே, உங்களுக்கான தலைப்பு சார்
1: சொல்லுங்க மேடம்.
0: தமிழகத்தில் இருக்கக்கூடிய மூன்று இடங்களின் பெயர்.
1: சென்னை, தஞ்சை பெரிய கோயில், மீனாட்சி சுந்தர கோயில்.
0: சூப்பர் சூப்பர், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ.
1: வணக்கம் மேடம், வாய்ப்புக்கு நன்றி.
0: இடங்களின் பேர் தானே கேட்டீங்க, ஊரின் பேர் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர்களே வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ மேம், பேசுறேன்.
0: ஓகேம்மா, உங்களுக்கான தலைப்பு சொல்லட்டுங்களா?
2: ஓகே மேம்.
0: மூன்று தமிழ் திரைப்படங்களின் பெயர் சொல்லுங்க.
2: என்ன மேம்?
0: மூன்று தமிழ் திரைப்படங்களின் பெயர். மூணு சினிமா.
2: சினிமாவா?
0: மூணு மூவி பேர் சொல்லுங்க, தமிழ் பேர். ஓகே, தேங்க் யூ. அடுத்த நேயர்களே வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
3: நான் ராஜி பாலாஜி. நல்லா இருக்கீங்களா மீனாம்மா?
0: சூப்பரா இருக்கம்மா. ஓகே, உங்களுக்காக மூன்று உணவின் பெயர் சொல்லுங்க.
3: உணவு சாதம், டிபன், இட்லி, தோசை.
0: தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ. மூன்று உணவின் பேர் என்ன? சாதம், டிஃபன், டின்னர் அப்படின்னு சொல்லி சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? இட்லி தோசைன்னு அதுக்கப்புறமா கடைசியில் வந்து பிடிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் வந்துகிட்டே இருக்கு. சுக்ரன் திரைப்படத்துல இருந்து ரொம்ப அழகான பாடல் வினயா மற்றும் ரஞ்சித் அவர்கள் பாடியிருக்காங்க. விஜய் ஆண்டி அவர்களுடைய இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாம் எப்பவுமே சமதூலே.

0: 43 நிமிடமாயாச்சு. ரெயின்போ மேடே நிகழ்ச்சி தான் கேட்டுகிட்டே இருக்கும். 5 நொடிகளுக்கு ஒரு தலைப்பு கொடுப்பேன், அதை நீங்கள் 5 நொடிகளுக்குள்ளார ஒரு 3 பேர் வந்து சொல்லணும் நான் கேட்கக்கூடிய தலைப்புக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன். அடுத்த நேர் யார் எங்கிட்ட பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சகோதரி.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாநகர் மணரை பாறப்பள்ளத்திலிருந்து ஸ்ரீரங்கம் பேசுகிறேன்.
0: ஓகே சார், உங்களுக்கான தலைப்பு சொல்லட்டுங்களா?
1: கொடுங்க சார்.
0: 3 வாகனங்களின் பெயர். மகிழ்ந்து சிற்றந்து பேருந்து. சூப்பர் சார், தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க் யூ. ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம்.
2: ரொம்ப நேரமா டைம் சைடு பட்டன் ஆனந்த் மேடம்.
0: ஓகே சார், ஆனந்த் சார், உங்களுக்கான தலைப்பு, உங்களுடைய அடுப்பறையில் காணக்கூடிய 3 பொருள்.
2: மேடம்,
0: உங்கள் அடுப்பறையில் காணக்கூடிய 3 பொருள்.
2: கடுகு, மிளகு, சீரகம்.
0: கடுகு, மிளகு, சீரகம். சூப்பர், தேங்க் யூ.
2: தேங்க் யூ மேடம்.
0: அடுத்த நேர். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம்.
3: வணக்கம், ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழம். ரொம்ப போர் அடிச்சு போயிட்டு நடுப்புற பேச முடியாம இப்ப கிடைச்சது ரொம்ப சந்தோஷம்.
0: ஓகேமா, ரொம்ப சந்தோஷம் லைன் கிடைச்சதுல. உங்களுக்கான கேள்வி கேக்கட்டுங்களா? நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய 3 விஷயம்.
3: கை கால் கழுவுவேன், பால் சாப்பிட்டுட்டு கை கால் கழுவிட்டு பல் துடைக்கிட்டு படுத்துட்டு விபூதி பூசிப்பேன்.
0: தேங்க் யூ சார், தேங்க் யூ ஃபார் காலிங். தேங்க் யூ.
3: ரைட்டுப்பா, ரொம்ப சந்தோஷம், நன்றி.
0: அடுத்த நேர்களை வணக்கம்.
4: வணக்கம், வணக்கம், வணக்கம். நுங்கம்பாக்கம் டேங்க் பேண்ட் ரோட்டை சேர்ந்து பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறம்மா. வணக்கம், வணக்கம்,
0: வணக்கம், வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்?
4: என்ன உங்க குரல் கேட்டு ரொம்ப நாளாச்சும்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கம்மா.
0: ரொம்ப சந்தோஷம் சார். ஓகே, பேருந்து நிலையத்தில் நீங்க பார்க்கக்கூடிய 3 விஷயங்கள்.
4: பேருந்து நிலையத்தில் பார்க்கக்கூடிய விஷயம், ஒரு தத்துவமான வார்த்தை போடுவாங்க, அப்புறம் வந்து படிக்கட்டில் பார்த்தி அரங்கம் போடுவாங்க.
0: ஓகே, உங்களுக்கான 5 நொடிகள் முடிஞ்சிருச்சு சரிங்களா? அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம்.
4: சரிம்மா,
0: தேங்க் யூ. நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒரு கேள்வி சொன்னா அந்த கேள்வியை வந்து திரும்ப ஒரு தடவை சொல்றதுலயே வந்து ஒரு 2-3 செகண்ட்ஸ் வந்து போயிடுது. சோ அந்த மாதிரி பண்ணாம கட கட கடன் இது ஒரு ராபிட் ஃபயர் மாதிரி பதில் சொல்லணும் அப்படின்றத கேட்டுக்கலாம். அடுத்த நேர்களை வணக்கம்.
5: வணக்கம் மேம், குட் ஈவினிங்.
0: குட் ஈவினிங், யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
5: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்து. எப்படி இருக்கீங்க மேம்?
0: சிறப்பா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: சூப்பரா இருக்கேங்க மேம், நம்ம நிகழ்ச்சி மாதிரியே.
0: தேங்க் யூ. ஓகே, பேருந்து நிலையத்தில் நீங்க பார்க்கக்கூடிய 3 விஷயம்.
5: பேருந்து நிலையத்தில் பஸ், ஸ்லிட்டிங், இருக்கை, டிக்கெட்.
0: ஓகே, தேங்க் யூ மா, தேங்க் யூ சோ மச் ஃபார் காலிங்.
5: தேங்க் யூ, சூப்பரா யோசிக்க வச்சிட்டீங்க.
0: பேருந்துல நீங்க பார்க்கக்கூடிய 3 விஷயங்கள் கேக்கல. பேருந்து நிலையம் அப்படின்றத வந்து சொன்ன, பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் பதாகை, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்தபடியாக பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஐ திரைப்படத்திலிருந்து லேடியோ, பியூட்டிஃபுல் லேடியோ என்ற பாடல் கேட்டு நினைத்திருங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.9.

0: நம்மிடமாயிட்டே இருக்கு ரெயின்போ மேடை நிகழ்ச்சி கேட்டுட்டே இருக்கோம். ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் அடுத்த நேர் யார் எங்கிட்ட பார்க்கலாம்? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருமதிசை குண்டுமேடு விஸ்வநாதன்.
0: ஓகே விஸ்வநாதன் சார், எப்படி இருக்கீங்க?
1: பயனா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சிறப்பா இருக்கேன் சார். உங்களுக்கான தலைப்பு சொல்லட்டுங்களா? இந்தியாவில் ஓடக்கூடிய மூன்று நதிகளின் பெயர்.
1: கங்கை, காவேரி, கங்கை நதி, காவேரி.
0: கங்கை, காவேரி, அதே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ. அடுத்த நேர்களை வணக்கம்.
2: மாலை இனிய வணக்கமா.
0: மாலை வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்மா.
0: ஓகே சார்,
2: நலமா இருக்கீங்களா?
0: சிறப்பா இருக்கேன், சிறப்பா இருக்கு. உங்களுக்கான தலைப்பு
2: சொல்லுமா?
0: இந்தியாவில் ஓடக்கூடிய மூன்று நதிகளின் பெயர்.

0: கங்கை நதி காவேரி.
1: கங்கை காவேரி அதேதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ
0: தேங்க்யூ தேங்க்யூ.
1: அடுத்த நேர்களை வணக்கம்.
2: மாலை இனிய வணக்கமா.
1: மாலை வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்மா.
1: ஓகே சார்,
2: நலமா இருக்கீங்களா?
1: சிறப்பா இருக்கேன், சிறப்பா இருக்கு. உங்களுக்கான தலைப்பு
2: சொல்லுமா?
1: இந்தியாவில் ஓடக்கூடிய மூன்று நதிகளின் பெயர்.
2: கோதாவரி, கங்கை, யமுனா.
1: சூப்பர் சார், தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ.
2: வாய்ப்பு நன்றிமா.
1: அடுத்த நேர்களை வணக்கம்.
3: வணக்கம், வானம் ஃப்ரம் மயிலாப்பூர்.
1: ஓகேமா, உங்களுக்கான தலைப்பு
3: சொல்லுங்க.
1: மூன்று பறவைகளின் பெயர்.
3: கிளி, கிளி, புறா, மருந்து.
1: ஓகே, பட் ஆனா 5 ரொடிகளுக்கு மேல ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் வாழ்த்துக்கள் சரிங்களா. தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ. அடுத்த நேயர்களோ வணக்கம்.
4: வணக்கம்
1: வணக்கம். மாலியம்மா, எப்படி லைன் புடிச்சிட்டீங்க?
4: மூன்று
1: விஷயங்கள்
4: சொல்லணுமா?
1: பொருள் ஏதாவது,
4: ஊசி, அப்புறம்
1: ஓகே, ஆனா லேட் ஆயிடுச்சு. 5 ரடிகள் கட கட கடன்னு சொல்லி இருக்கணும்.
5: உங்களோட
1: பேக்ல நீங்க எடுத்துட்டு போக கூடிய மூன்று விஷயங்கள். எனக்குமே வந்து ரொம்ப மன மகிழ்ச்சியோட இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் ரட்சகன் திரைப்படத்துல இருந்து சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா என்ற பாடல் வந்துகிட்டே இருக்கு. மீண்டும் 7 மணிக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு சந்திக்கிறேன். Until then, this is Meena signing off from Rainbow 101.4.

0: Bonnie M, Night Flight to Venus, that was out in 1978, exactly 48 years ago, and a big hit it was. But this album had some other hits also. It had Brown Girls in the Rings. It also had Rasputin Brown Girls, Rasputin. And the Rivers of Babylon. Yeah, all these were big hits from that particular album. Hey, folks, time for a break. I'll be back at 6:40. So stay tuned. You're tuned to Drive Time on 101.4 FM.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உட்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களை இன்று சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவை தலைவராக திரு ஜே சி டி பிரபாகர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் கோஹர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார சட்டம் குறித்த அறிவிக்கையை மத்திய அரசு இன்று வெளியிட்டது. இதன்படி இந்த சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் தொழிலாளர்களுக்கு 125 நாட்கள் வேலை உறுதி செய்யப்படுவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இதனை செயல்படுத்துவதற்காக 95,600 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான தொகை ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை சந்தித்து பேசினார். சென்னையில் உள்ள திரு மு க ஸ்டாலின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசியல் நாகரிகத்துடன் திரு விஜய் தம்மை சந்தித்து வாழ்த்து பெற்றதாக திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் வாழ்த்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோவையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். தமது இல்லத்திற்கு வந்த முதலாவது முதலமைச்சர் திரு விஜய் என்று இந்த சந்திப்பிற்கு பின்னர் திரு வைகோ செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பின்னர் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசையும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானையும் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவை தலைவர் பதவிக்கான தேர்தலில் தவேகாவின் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று

0: வேட்பு மனு தாக்கல் செய்தார். துணைத் தலைவர் பதவிக்கு திரு ரவிசங்கர் மனு தாக்கல் செய்துள்ளார். இவ்விரு பதவிகளுக்கும் வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் இவர்கள் இருவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்கான அறிவிப்பினை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா நாளை பேரவையில் வெளியிட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சேலம் மாவட்டம் காட்டுவளவு என்ற பகுதியில் மது போதையில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மது மற்றும் போதை பழக்கம் காரணமாக ஏற்படும் சீரழிவுகள் உச்சத்தை அடைந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நிலைமை மேலும் மோசமாவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சியின்போது நடைபெற்ற டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி பதவியில் இருந்தபோது 45,000 டிரான்ஸ்பார்மர்களை கொள்முதல் செய்ததில் 397 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடைபெற்றதாக கூறி இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, கடந்த 3 நாட்களில் மட்டும் 1,14,00,000 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். இதேபோல் கடந்த 3 நாட்களில் 17,000 டன் வர்த்தக சமையல் எரிவாயு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் கூறினார். 140,000-க்கும் மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 3 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: இன்று காலை 5:30 அளவில் வடக்கு இலங்கை கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8:30 அளவிலும் அதே பகுதியில் நிலவுகிறது. இது அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 5 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிக்கலான 2 கண் அறுவை சிகிச்சைகளை மருத்துவர்கள் வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சிறுவனின் கண்ணுக்குள் சென்ற கம்பியையும், தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் விபத்தில் சிக்கியபோது கண்ணுக்குள் சென்ற குச்சியையும் மருத்துவக்குழு வெற்றிகரமாக அகற்றியதாக கண் மருத்துவர் திருமதி பர்வத சுந்தரி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
2: பையன் 10 இயர் ஓல்டு வந்துருந்தா ஒரு மத்தியானத்துல வந்து தம்பி வந்துட்டு ரிமோட்டை தூக்கி எரிஞ்சிருப்பான் போல. ஒரு 2-3 ஹாஸ்பிட்டல் போயிட்டு இங்க நம்ம கிட்ட ஒரு 6 to 7 o'clock வந்திருப்பாங்க. நைட்டு நம்ம பார்த்துட்டு அட்டண்டர்ஸ் எல்லாம் வந்து ஆங்ஷியஸா இருந்துட்டு அது எடுக்கிறேன்னு ட்ரை பண்ணும்போது நிறைய உள்ள உள்ள போயிடுச்சு. ஸ்ப்ரிங்குங்கிறதுனால அது ஒரு பக்கமா டைரக்ஷன்ல நம்ம மூவ் பண்ணோம்னா உள்ளுக்குள்ள அதை சுத்தி சுத்தி உள்ள போயிடுச்சு. சின்ன துவாரம் வழியா ஃபுல் ஸ்ப்ரிங்கும் உள்ள போய் மாட்டேங்குது. அவங்க இங்க வரும்போது ரொம்ப வந்து வீக்கம் அடைஞ்சிருச்சு கண்மணி. அதனால எடுக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதை வந்துட்டு நம்ம மயக்க மருந்து கொடுத்து அந்த ப்ராப்பரா வந்துட்டு அதே துவாரம் வழியா வெளியில எடுத்துட்டோம். எந்த டேமேஜும் இல்லாம, பார்வைக்கும் டேமேஜ் இல்லாம, கரு லிட்டுக்கும் டேமேஜ் இல்லாம அதை ஃபுல்லா வெளியில எடுத்துட்டோம். தம்பிக்கு வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்ல சார், ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒரு ரெஸ்டோடு. அது மாதிரி இன்னொருத்தர் வந்துட்டு ஒரு வயசானவர் தேனியில இருந்து ரெஃபர் பண்ணிருந்தாங்க. அவருக்கும் ஒரு வெளிப்பக்கமா பார்க்கும்போது சின்ன காயந்தான் இருந்துச்சு. பட் சிடி எடுக்கும்போது பார்த்தா ஒரு 6 சென்டிமீட்டருக்கு பெரிய ஒரு ஒரு குச்சி மாதிரி ஒரு இது வந்து ஒரு ஃபாரின் பாடி வந்து உள்ளணும். ஒரு பிரெயின் கேவிட்டிக்குள்ளேயே போய் அது அந்த மிடில் லோபுன்னு சொல்லுவோம் பிரெயின், அது வரைக்கும் போய் அது நின்றுட்டு இருந்துச்சு. அதுவும் வந்துட்டு நம்ம நியூரோ சர்ஜன் சார் டாக்டர் ஜெயபிரகாஷோட சேர்ந்து அதை ஃபுல்லா வந்துட்டு நடுவில் பிரேக் ஆகாம ஃபுல்லா வந்து ரிட்ரீவ் பண்ணிட்டோம்.
0: நெல்லை மாவட்டம் பாபநாசம் சுற்றுவட்டார பகுதிகளில் கரடிகளின் நடமாட்டம் அதிகம்.

0: தெரிவித்துள்ளது. வனத்துறையினர் இதில் கவனம் செலுத்தி கரடிகளை பிடித்து வனப்பகுதிக்குள் விட வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நெல்லை மாவட்டம் பாபநாசம், அணவன் குடியிருப்பு, கோட்டைவளைப்பட்டி, பசுக்களை விடை உள்ளிட்ட பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் மட்டுமின்றி அகசியர்பட்டி உள்ளிட்ட வெகு தொலைவில் உள்ள கிராமங்களிலும் இரவு நேரங்களில் கரடிகள் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இப்பகுதியில் மட்டும் சுமார் 15க்கும் மேற்பட்ட கரடிகள் சுற்றித் திரிவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இரவு நேரங்களில் பாபநாசம் மலை அடிவார பகுதியில் கரடிகள் ஜோடியாகவும் தனித்தனியாகவும் வீதிகளில் சர்வ சாதாரணமாக உலா வருகின்றன. இதன்படி கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அம்பாசமுத்திரம் அருகே உள்ள டானா களிப்பார் விலையில் பல இடங்களில் கரடிகள் புலா வந்துள்ளன. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகும் நிலையில் தற்போது வரை வனத்துறையினர் சார்பாக இந்த கரடிகளை பிடிக்க எங்கும் எவ்வித கூண்டும் வைக்கப்படவில்லை. பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கரடியை பிடித்து வனப்பகுதிக்குள் பாதுகாப்பாக விட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் தொடர்ந்து கரடி ஊர்பகுதிக்குள் உலா வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார் மனுக்கள் மீது உரிய காலத்திற்குள் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு விஷு மகாஜன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவில் 3 நாள் தெப்பத் திருவிழா இன்று நிறைவடைந்தது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் கோஹர் வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் ரோஹித் புத்தீனா, நிதின் நாங் பாங்கன், வா மெய்தே ஐனா, பர்ஷாந்த், ஹர்ஷ்வர்தன், ஜீனா தேவ், சுஷாந்த் ஜயானி ஆகியோர் இப்பதக்கங்களை வென்றனர். இப்பிரிவில் இந்தியாவின் 6 பேர் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி பட்டம் வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணையும் பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உட்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களை இன்று சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவை தலைவராக திரு ஜே சி டி பிரபாகர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுகிறார். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் கோஹர் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7 மணி 1 நிமிடமாயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்கிறக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். இன்றைய ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்க விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். உங்க விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும் சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 என்ற முகநூல் பக்கத்தில் என்னோட பதிவின் கீழ் உங்களுக்கு பிடித்த பாடல் மற்றும் அந்த பாடல் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படத்தின் பெயர் எங்களுக்கு தெளிவா அனுப்புங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடல் வந்துகிட்டே இருக்க ராஜேஷ் பெரியார் நகரிலிருந்து விருப்ப பாடலாக கேட்டிருக்கக்கூடிய பாடல் கனா திரைப்படத்திலிருந்து ஒத்தையடி பாதையிலே என்ற பாடல் கேட்டு மகிழுங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. நீங்க எல்லாமே எப்பவுமே சமதோலை.

7 மணி 6 நிமிடமாயிட்டு இருக்கு. ஷைன்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை தான் கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கும். அந்த வகையில் அடுத்த பாடல் வீரதுரை அவர்களோட விருப்ப பாடலாக லேசா லேசா திரைப்படத்திலிருந்து முதன் முதலாய் ஒரு மெல்லிய சந்தோஷம் வந்து என்ற அழகான பாடல் உங்களுக்காக.

7 மணி 11 நிமிடம் ஆயிட்டே இருக்கு. தொடர்ந்து ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில பல அழகான பாடல்களை கேட்டு ரசிக்கிட்டே இருக்கோம் இல்லையா. அந்த வகையில் அடுத்தபடியாக பாடல் சத்யநாராயணன் எஸ் அவர்களுடைய விருப்ப பாடலாக ஜோ திரைப்படத்திலிருந்து பாடல்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சோதனை சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தற்போதைய சூழல் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. பெட்ரோலியப் பொருட்களின் விநியோகம் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்த 7 வேண்டுகோள்களை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுயசார்பு இந்தியாவை உருவாக்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் உள்ளதை சுட்டிக்காட்டி பிரதமர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளதாக கூறினார். பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைப்பது, வீட்டிலிருந்து பணிபுரிய முன்னுரிமை அளிப்பது, அடுத்த ஓராண்டுக்கு தங்கத்தை வாங்குவதை தவிர்ப்பது, இயற்கை வேளாண்மைக்கு முக்கியத்துவம் அளிப்பது, வெளிநாட்டு பயணங்களையும் ஓராண்டிற்கு தவிர்ப்பது, வெளிநாட்டு பொருட்கள் மற்றும் சமையல் எண்ணெயின் பயன்பாட்டை குறைப்பது போன்ற வேண்டுகோள்களை பிரதமர் விடுத்துள்ளதையும் டாக்டர் எல் முருகன் சுட்டிக்காட்டியுள்ளார். சோதனை சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சோதனை சாவடி ஒன்றில் அதிநவீன வசதியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் வாகனங்கள் சோதனை சாவடிகளில் தடையின்றி செல்ல இயலும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் 285 கோடி ரூபாய் மதிப்பிலான பெட்ரோலியப் பொருட்கள் சேமிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தொழில்துறையினரும் ஆராய்ச்சியாளர்களும் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் அவசியத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார். மும்பை IIT வளாகத்தில் கரியமில வாயு வெளியேற்றம் தொடர்பான அதிநவீன சோதனைக் கூடம் தொடங்கி வைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் இது முக்கியமான மைல்கல்லாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கையில் ஆராய்ச்சிப் பணிகளுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டிருப்பதையும் திரு தர்மேந்திர பிரதான் சுட்டிக்காட்டியுள்ளார். மருந்தியல் மற்றும் உயிரி தொழில்நுட்பத் துறைகளில் கூடுதல் ஆராய்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் வலியுறுத்தி

வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கால்நடைகளுக்கான மருத்துவ வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மருந்து உற்பத்தியில் இந்தியா சிறந்து விளங்குவதாகவும் அவர் கூறினார். கோவிட் பாதிப்பு காலத்தில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தடுப்பு மருந்துகள் 150க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஆராய்ச்சி பணிகளுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாகவும் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்தார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி கடந்த 10 ஆண்டுகளில் 174 மடங்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய தொழில்நுட்ப தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். பாதுகாப்பு தளவாடங்களின் ஏற்றுமதியும் 34 மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதிலும் இந்தியா முன்னணியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். கடந்த 2014 புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 350 இருந்தது என்றும் தற்போது இது 200,000 கூடுதலாக அதிகரித்துள்ளது என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த உரத்துறை கூடுதல் செயலர் திருமதி அபர்ணா சர்மா, தற்போது 51% அளவிற்கு உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். வழக்கமாக 33% உரம் மட்டுமே கையிருப்பில் வைக்கப்படுவதாகவும், கூடுதல் தேவையை கருத்தில் கொண்டு கையிருப்பு விகிதம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உரங்களின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார். தேவைக்கு ஏற்ப உரங்கள் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் திருமதி அபர்ணா சர்மா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மேற்குவங்கத்தை ஒட்டிய எல்லைப் பகுதியில் வேலி அமைப்பதற்கான நிலத்தின் உரிமையை எல்லை பாதுகாப்பு படைக்கு வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று கொல்கத்தாவில் முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தலைமையில் நடைபெற்ற முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இந்த நில மாற்ற நடவடிக்கைகள் இன்று தொடங்கி அடுத்த 45 நாட்களுக்குள் நிறைவடையும் என்று முதலமைச்சர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்துவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் கூறினார். இதேபோல் மேற்கு வங்கத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை தொடங்குவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். பீகாரில் பொதுமக்களின் குறைகளை களைவதற்கென இணையதளம் மற்றும் கட்டணமில்லா தொலைபேசி சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி இன்று தொடங்கி வைத்தார். பட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் இந்த சேவைகளை தொடங்கி வைத்ததாக பீகார் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இவற்றில் பெறப்படும் புகார் மனுக்கள் மீது 30 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் காலதாமதம் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாளை மறுநாள் பதவியேற்க உள்ளது. முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி பதவியேற்கிறார். துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், புதுச்சேரி பிஜேபி பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான டாக்டர் மன்சுக் மாண்டவியா மற்றும் பலர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாபில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வரும் 26ஆம் தேதி நடைபெறும் என்று அம்மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 105 நகராட்சிகளுக்கு இந்த தேர்தல் நடைபெற உள்ளதாகவும், வாக்கு எண்ணிக்கை 29ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். சிட்டோர்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் இருசக்கர வாகனத்தின் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்துவா மாகாணத்திற்குட்பட்ட ஸ்வாட் மாவட்டத்தின் சுற்றுலா தலம் அருகே சென்று கொண்டிருந்த வேன் பள்ளத்தாக்கில் விழுந்து விபத்துக்குள்ளானதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்று போர்ச்சுகல் அமைச்சர் திரு ஸ்வான் ரூயி ஃபெரேரா தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த ஒப்பந்தத்திற்கு தொடக்கத்திலிருந்தே போர்ச்சுகல் ஆதரவு அளித்து வந்ததை சுட்டிக்காட்டினார். இந்தியா விரைவில் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்றும் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பெரிய அளவிலான சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக உலக அளவில் இந்தியா பொருளாதாரத்தில் வலிமை மிக்க சக்தியாக உருவெடுத்து வருவதாகவும் போர்ச்சுகல் அமைச்சர் கூறினார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள்

அரசுமுறை பயணமாக நாளை மறுநாள் சீனா செல்கிறார். சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் அழைப்பை ஏற்று அவர் இப்பயணத்தை மேற்கொள்வதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலைக்கிடையே இரு தலைவர்களின் சந்திப்பு முக்கியத்துவம் பெறுவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பிலிப்பைன்ஸ் துணை அதிபர் திருமதி சாரா டியூட்ரேட் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 255 உறுப்பினர்களும் எதிராக 26 உறுப்பினர்களும் வாக்களித்தனர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது, நிதி முறைகேடுகளில் ஈடுபட்டது போன்ற புகார்களின் அடிப்படையில் இந்த பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. 118 புள்ளிகளுடன் இந்தியா முதலிடத்திலும், 113 புள்ளிகளுடன் நியூசிலாந்து இரண்டாவது இடத்திலும், 109 புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியா மூன்றாவது இடத்திலும் உள்ளன. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிசெட்டி பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 12-21, 21-16, 21-18 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் ஜூலியானா வியானா வியாராவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் சூழலை கண்காணிப்பதற்காக மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட உயர்நிலை குழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சோதனை சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

7:25 ஆயிட்டே இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்க விருப்ப பாடல்கள் தான் ஒழிச்சிட்டே இருக்கும். உங்க விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். சரி, நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 என்ற முகநூல் பக்கத்தில் என்னோட பதிவின் கீழ் உங்க விருப்ப பாடல் மற்றும் அந்த பாடல் இடம்பெறக்கூடிய திரைப்படத்தின் பேரை தெளிவா அனுப்புங்க. நிறைய பாடல்கள் அனுப்பிட்டே இருக்கீங்க, அதில் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய பாடல்கள் இங்கே ஒளிபரப்பிட்டு இருக்கும். ஸோ அதனால் யாருக்குமே வந்து வருத்தங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வேணாம், கண்டிப்பாக எல்லா பாடல்களையும் போடுறதுக்காக முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லிக்கலாம். அடுத்தபடியான பாடல் சி கனகராஜ் கூடுவாஞ்சேரிலேருந்து விருப்ப பாடலாக கேட்டிருக்கக்கூடிய பாடல் பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து.

7:30 ஆச்சு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கும். நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக பாடல் அப்துல் காதர் காதர் அவர்களுடைய விருப்ப பாடல் உமேல ஒரு கண்ணு என்ற பாடல், ரஜினி முருகன் திரைப்படத்திலிருந்து.

7:35 நிமிடமாயிற்றுக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல் அநேகன் திரைப்படத்திலிருந்து ரோஜா கடலை என்ற பாடல் ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டாலிருந்து விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க.

நிமிடம் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மேலப்பேடு தயாளன் அவர்களுடைய விருப்ப பாடலாக கருணா திரைப்படத்திலிருந்து.

0: 7:46 ஆயிற்றுக்கு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை தான் கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்கும். உங்கள் விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும் சரி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 என்ற முகநூல் பக்கத்தில் உங்கள் விருப்ப பாடல் மற்றும் அந்த பாடல் இடம்பெறக்கூடிய திரைப்படத்தின் பெயரை எங்களுக்கு தெளிவாக அனுப்புங்க. அடுத்தபடியாக பாடல் உதித் நாராயணன் அவர்களுடைய குரலில் திருமலை திரைப்படத்திலிருந்து வாடியம்மா ஜக்கம்மா என்ற பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நபர் தருமபுரி அருண் அவர்கள்.
1: மலையாள பகவதி, மலையாள பகவதி, மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே, குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா, சந்திரராய் சூரியராய் உம்பேறு நிலச்சிருக்க, ஜக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

நான் சிரிச்சுட்டே தான் இருந்தேன், ஆனா உள்ளுக்குள்ள அழுதுட்டே இருப்பேன். நண்பர்கள் இருந்தாங்க, ஆனா பேசவே பயமா இருக்கும். என்ன பிரச்சனை உனக்கு? யாருமே கேட்கல.

0: நான் சொன்னாலும் புரியுமான்றது சந்தேகம்தான்.
1: ஏன், என்ன, எதுக்கு, எப்படி, இப்படி எந்த கேள்வியுமே கேட்காம நீ பேசு, எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ஒருத்தவங்க இருந்தாங்க. எல்லாமே மாறிடுச்சு.
0: அப்ப புரிஞ்சுது, பேசணும், நம்மோட மனசு பேசணும், மனசு விட்டு யார்கிட்டயாவது பேசணும். மன அழுத்தம், தனிமை, சோர்வு, இதெல்லாம் பேச வேண்டிய விஷயம். மறைக்கிறதுக்கு குற்றங்கள் அல்ல.
1: ஒரு நம்பிக்கை போதும் ஒருவரை காப்பாற்ற.
0: மனம் பேசட்டும், நாமும் கேட்க தொடங்குவோம். மென்டல் ஹெல்த் மேட்டர்ஸ். அக்கறையோட சொல்றது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: மனசு பேசணும், மனசு விட்டு யார்கிட்டயாவது பேசணும். மன அழுத்தம், தனிமை, சோர்வு இதெல்லாம் பேச வேண்டிய விஷயம். மறைக்கிறதுக்கு குற்றங்கள் அல்ல,
1: ஒரு நம்பிக்கை போதும் ஒருவரை காப்பாற்ற.
0: மனம் பேசட்டும், நாமும் கேட்க தொடங்குவோம். மென்டல் ஹெல்த் மேட்டர்ஸ், அக்கறையோட சொல்றது. ரெயின்போ எஃப்எம் 101.4.

7 மணி 54 நிமிடமாயாச்சு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடலாக ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய விருப்ப பாடல் அனல் மேலி பனித்துளி என்ற பாடல் வாரணமாயிரம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இதோட நானும் கிளம்புறேன். மீண்டும் 9 மணிக்கு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நாட்டு தந்தது ரெயின்போ 101.4 இங்கெல்லாம் எப்பவுமே சமதூலை.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சோதனை சாவடிகளில் அதிநவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சோதனை சாவடி ஒன்றில் அதிநவீன வசதியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் வாகனங்கள் சோதனை சாவடிகளில் தடையின்றி செல்ல இயலும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் 285 கோடி ரூபாய் மதிப்பிலான பெட்ரோலிய பொருட்கள் சேமிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த உரத்துறை கூடுதல் செயலர் திருமதி அபர்ணா சர்மா, தற்போது 51% அளவிற்கு உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். வழக்கமாக 33% உரம் மட்டுமே கையிருப்பில் வைக்கப்படுவதாகவும், கூடுதல் தேவையை கருத்தில் கொண்டு கையிருப்பு விகிதம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உரங்களின் விலையில் எவ்வித மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார். தேவைக்கு ஏற்ப உரங்கள் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் திருமதி அபர்ணா சர்மா தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினை சந்தித்து பேசினார். சென்னையில் உள்ள திரு மு க ஸ்டாலின் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசியல் நாகரிகத்துடன் திரு விஜய் தம்மை சந்தித்து வாழ்த்து பெற்றதாக திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வாழ்த்துகளையும் ஆலோசனைகளையும் வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோவையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். தமது இல்லத்திற்கு வந்த முதலாவது முதலமைச்சர் திரு விஜய் என்று இந்த சந்திப்பிற்கு பின்னர் திரு வைகோ செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பின்னர் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசையும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானையும் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் தவிகவின் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். துணைத் தலைவர் பதவிக்கு திரு ரவிசங்கர் மனு தாக்கல் செய்துள்ளார். இவ்விரு பதவிகளுக்கும் வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் இவர்கள் இருவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்கான அறிவிப்பினை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத்தலைவர் திரு கருப்பையா நாளை பேரவையில் வெளியிட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவிக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சேலம் மாவட்டம் காட்டுவளவு என்ற பகுதியில் மது போதையில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மது மற்றும் போதை புழக்கம் காரணமாக ஏற்படும் சீரழிவுகள் உச்சத்தை அடைந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நிலைமை மேலும் மோசமாவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் திமுக ஆட்சியின்போது நடைபெற்ற டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. திமுகவை

சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி பதவியில் இருந்தபோது 45,000 டிரான்ஸ்பார்மர்களை கொள்முதல் செய்ததில் 397 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடைபெற்றதாக கூறி இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. 118 புள்ளிகளுடன் இந்தியா முதலிடத்திலும், 113 புள்ளிகளுடன் நியூசிலாந்து இரண்டாவது இடத்திலும், 109 புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியா மூன்றாவது இடத்திலும் உள்ளன. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி பட்டம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 12-21, 21-16, 21-18 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் ஜூலியானா வியானா வியாராவை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் கிருஷ்ண பிரசாத் கரகா பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையும் பட்டம் வென்றது. இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-19 என்ற செட் கணக்கில் கனடாவின் லாப்கான் கென் பாங் லாப் ஹாங் ஹூக் பாங் இணையை வென்றது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கமல் கோஹர் வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 7 வெண்கலப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

9:16 நிமிடமாயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்கறக்கும் நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள். இன்று ரெயின்போ நாகங்கள் நிகழ்ச்சியில் பல அழகான பாடல்கள் கேட்க காத்துக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதல் பாடல் வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை என்ற அழகான பாடல் வந்துகிட்டே இருக்கு. இதில் ஒரு வரி வந்து எனக்கு ரொம்ப பிடித்த வரி அப்படின்னே சொல்லலாம். இது பொய்யோ மெய்யோ தெரியாதே, இவள் பின்னால் நெஞ்சே போகாதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நொடி பொய்யா மெய்யா அப்படின்றத ஆராயறத விட்டுட்டு அந்த நொடி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கனவாக இருந்தாலும் சரி, நினைவாக இருந்தாலும் சரி, நிஜம் என்று நம்பி அந்த காதலோடையும் அந்த வாழ்க்கையோடும் கோ த ஃப்ளோ அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கணும் அப்படின்றத இந்த நொடி நான் உணர்றேன். இதே போல இந்த பாடல் உங்களுக்கும் பல அர்த்தங்களை கொடுக்குது அப்படின்னா கேட்டு மகிழுங்க. இது எஃப்எம் ரெயின்போ 101.4. அந்த சிசார்ஜே மீனா.

0: 9:23 கேட்டுட்ருக்கும் நிகழ்ச்சி.
1: ரெயின்போ ராகங்கள்.
0: ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உள்ளத்தை அளித்தா திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் பலர் பாடிய பாடல் அழகிய லைலா.

9:34 நிமிடமாயாச்சும். ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அழகழகான பாடல்கள் கேட்டு வரும் வரிசையில் அடுத்த பாடல் மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து ஹே வெல்வெட்டா வெல்வெட்டா மெல்ல மெல்ல தட்டட்டா என்ற பாடல்.

9:45 ஆயிற்றுக்கு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து உதித் நாராயணன், சாதனா சர்க்கம் மற்றும் விஜய் அவர்கள் பாடிய பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

9:49 ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் அழகான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கும் இல்லையா? அந்த வகையில் அடுத்தபடியாக பாடல் உல்லாசம் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் ஹரிணி அவர்களுடைய குரலில் வீசும் காற்றுக்கு என்ற பாடல்.

9:54 ஆயாச்சா ரெயின்போ ராகங்க நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து செம்பூவே பூவே என்ற பாடல் உங்களுக்காக.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பத்து மணி ஒரு நிமிடம் ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 கேட்க இருக்கும் நிகழ்ச்சி

ரெயின்போ ரிவைன். ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் பல அழகான பாடல்கள் கேட்க காத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் முதலாவதாக தாய் சொல்லை தட்டாதே திரைப்படத்திலிருந்து போயும் போயும் மனிதனுக்கு என்ற பாடல் மற்றும் சபாஷ் மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து வெள்ளி பணத்துக்கும் என்ற இரண்டு பாடல்கள் உங்களுக்காக.

10:15 ஆயாச்சு. ரெயின்போ ரிவாய் நிகழ்ச்சியில் அழகான பாடல்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்தபடியாக பாடல்கள் பணம் பந்தியிலே மற்றும் குமுதம் திரைப்படத்திலிருந்து.

ரெயின்போ ரீவை நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக பாடல்கள் பாசமலர் திரைப்படத்திலிருந்து மயங்குகிறாள் ஒரு மாது என்ற பாடல் மற்றும் குமார ராஜா திரைப்படத்திலிருந்து என்னை பார்த்த கண்ணு என்ற பாடல்கள்.

காவல் கடந்து போக வந்தவ சங்கதி நல்லாலே, இப்ப கடந்து போக நேரம் வந்தது உங்கதி நல்லாலே. நான் வந்ததை சொல்லாதே, என்னை கண்டதை சொல்லாதே, இங்கே

0: Rainbow F Muti yung kulinalo, hindi ang lamis sa madulo.
1: பத்து மணி 53 நிமிடமாயாச்சு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தென்றல் வீசும் திரைப்படத்திலிருந்து.

நேர்களே, பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று இரவு பண்பலை 101.4 தரைவழி ஒளிபரப்பு இரவு 11 முதல் காலை 5:54 வரை இராது. நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேர்களை, நேரம் 11:01 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 12 வரை நேர்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில் நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே கண்ணன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் புதுக்கவிதை படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி பாடிய பாடல்.

புது கவிதையில் ஒரு புது பாடலை கேட்கும்போது அந்த இரண்டு மனங்களுக்கான அதை புது கவிதையாகவே அந்த பாடல் வரிகளை கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதியிருந்தாங்க. கங்கை நதி பாயும்போது கரைகள் என்ன வேலையோ, ஆவியோடு சேர்ந்த ஜோதி பாதை மாறக்கூடுமோ, மனங்களில் நிறம் பார்த்த காதல் முகங்களில் நிறம் பார்க்குமோ, நீ கொண்டு வா காதல் வரம், பூத்தூவுமே பன்னீர் மரம் அப்படின்னு ஒரு புதுமையான ஒரு ஓமை அந்த பாடலை சொல்லியிருப்பார். பன்னீர் மரம் வந்து பூக்களை உதிர்ப்பது இயற்கை தான், ஆனால் அது பூவை தூவுது பன்னீர் மாதிரி தூவுது பன்னீர் மரம் அப்படிங்கிற ஒரு ஓமையை அந்த வரிகளை எடுத்துருந்தப்ப அந்த பாடலோட ஸ்டார்டிங் ஹம்மிங் பாடலோட இசை எல்லாமே அந்த இந்த இரவு நேரத்துக்கு கேட்கறதுக்கு ஒரு இனிமையான பாடலாக அந்த பாடலை இருந்தது. வைரமுத்து பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையில் அந்த பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியில் இனி நினைவெல்லாம் நித்யா படத்துக்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

ஒரு முறை இருமுறை பல முறை அந்த பாடலை நம்ம கேட்டாலும் அந்த பாடல் கேட்ட அந்த நேரத்தில் அந்த மெலடியான பாடல் நம்ம மனதுக்குள்ளே வந்து வந்து போகும். அந்த பாடல் வரிகள் நம்ம பல முறை பாடி பார்த்துருப்போம். இலைகளில் காதல் கடிதம் வண்டு எழுதும் பூஞ்சோலை அப்படின்னு அவர் அந்த முதல் பாடல் வரிகளே அந்த புது கவிதையினுடைய வரிகளை அந்த பாடல் முழுதுமே எழுதி வச்சிருப்பார். மௌனமே சம்மதம் என்று தீண்டுதே மன்மதம் வண்டு பார்த்தாலே தள்ளாடும் பூச்செண்டு அப்படின். அதுக்கு அடுத்த இரண்டாவது சரணத்தில் வசந்தங்கள் வாழ்த்தும் பொழுது உனது கிளையில் பூவாவேன் இலையுதிர் காலம் முழுதும் மகிழ்ந்து உனக்கு வேறாவேன் அப்படின்னு எழுதியிருப்பார். அதாவது நான் உனக்குடைய சந்தோஷத்தில் மட்டும் இல்லை உன்னுடைய துக்கத்துலேயும் நான் எப்பவும் என்னோட உன்னோடு தான் இருப்பேன் அப்படிங்கிற அந்த இதை ஓமையை வெளிப்படுத்துறதுக்காக கவிஞர் வந்து அந்த ஒரு வரிகளை எழுதியிருப்பார். இது மாதிரி பாடல் முழுதும் அழகான வரிகள் வரும். நம்மளும் அந்த மெலோடி சாங்கை பாடத்தில் கேட்டுட்டு இந்த இரவு நேரத்தில் இணைஞ்சிருக்கீங்க. வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அந்த பாடல் கவிஞர் வைரமுத்து இளையராஜா அவங்களுடைய கூட்டணியில் உருவான அந்த பாடல் தான் கேட்டோம். நிகழ்ச்சியில் இனி கோழி கூவுது படத்துல இருந்து கிருஷ்ணச்சந்தர் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்கலாம்.

கவிஞர் வைரமுத்துவின் பாடல்வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில் அந்த பாடலை கேட்டோம். நேரம் 11:18. நீங்கள் இணைந்திருப்பது விவேத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் வாழ்வே மாயம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடிய பாடல். கவிஞர் வாலியின் பாடல்வரிகளுக்கு கங்கை அமரன் இசையில்

இரவு நேரத்தில் உறங்கலான்னு போனால் கூட இந்த மாதிரி ஒரு பாடலை போட்டு எங்களை தூங்கவும் வைக்க முடியாமல் அந்த பாடலை பாடும் விதமாகவும் பாடகிங்கள அந்த ஹம்மிங், அந்த பாடல் வரிகள், அந்த லாலா லாலா அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தால இன்னும் கூட கொஞ்சம் நேரம் நம்ம மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கலாம்னு நம்ம நேர்கள் நினைக்கிறது புரியுது. அந்த பாடல் கவிஞர் வாலியின் பாடல் வரிகளுக்கு கங்கையம்மனுடைய இசையில் அந்த பாடலை கேட்டோம். வாழ்வே மாயம் படத்தில் இருந்து. நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல் பயணங்கள் முடிவதில்லை படத்திலிருந்து.

பாவை இவள் பார்த்துவிட்டால் பாலைவனம் ஊற்றெடுக்கும், கண்ணாளனை பார்த்து கண்ணோரங்கள் வேர்த்து, இந்த மாதிரி புது புதுவையான வரிகளை வந்து கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த பாடல் முழுவதும் அழகாக எழுதி வச்சுருப்பாங்க. இந்த பாடல் நம்ம கேட்கும்போது அன்று கேட்ட கண்ணாளன், அதன் பிறகு வந்த கண்ணாளனை பட பாடல் ரெண்டையும் பொருத்தி பார்க்கும்போது அந்த வரியில் ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த வரி, அந்த பாடலும் இந்த பாடலும் ரெண்டு பாடல்களையும் இணைத்து வைக்கின்ற ஒரு பாடலாக அந்த பாடல் இருந்தது. பாரிஜாத வாசம் நேரம் பார்த்து வீசும் அப்படின்றப்ப, முட்டுக்கதவை பட்டு வண்டுகள் திறக்கின்றதே இப்போது சாலை ஓரம் சோலை ஒன்று பாடும். அந்த பாடல் முடியும்போது அந்த கதாநாயகன் கதாநாயகி அவங்க வந்து கிளம்பணும் அப்படிங்கிறத புறப்பட்டு போகணுங்கிறதுக்காக, பேசும் கீழேயே ஈரம் இல்லையே நேரம் இல்லையே இப்போது சாலை ஓரம் சோலை ஒன்று வாடும் அப்படின்னு சொல்லி அந்த வாரிகளை பாடலோடு முடிச்சிருப்பார். அந்த பாடலோட ஓப்பனிங் இசை இடை இசை எல்லாமே ரொம்ப அழகாக அமைச்சிருப்பார் இளையராஜா அவர்கள். அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். நேரம் இரவு 11:30, விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு

அந்த பாடல் ஒரு பயண பாடலாக இருந்துச்சு. அந்த தனது தனது எஸ் ஜானகி இளையராஜா அவர்கள் இணைஞ்சு அந்த பாடலை பாடியிருப்பாங்க. அப்படி ஒரு ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது அந்த பாடல் கேட்குற மாதிரி இருக்கும். அந்த சுச்சுவேஷன் நல்லா இருந்தாங்க. பாடல் வரிகள் அழகாக, பூவில் இளம் தென்றல் வந்து ஆடி செல்லும், போதை கொண்ட நெஞ்சம் என்று பாடச் செல்லும், கைகள் இணையும் கண்கள் மயங்கும், சொர்க்கம் பிறக்கும் அப்படின்னு பஞ்சவர்ணாசலம் அவர்களுடைய பாடல் வரிகள், கவிதை வரிகள்.

அந்த பாடலும் இணைஞ்சிருக்கும். அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்த எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் தங்கமகன் படப்பாடல்.

கேட்டு பாடல் மலேசிய வாசிவன் எஸ் ஜானகுரலில் ஸ்ரீ ராகவேந்திரா படத்திற்காக, கவிஞர் வாலியின் பாடல்வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில். மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் விட்ட பதிவுகள், பதிவு செய்த பதிவுகள். ரங்கசாமி ஒண்டிப்புதூரில் இருந்து கோவை மாவட்டத்திலிருந்து அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தினி நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல்கள் கொடுத்து கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. மாதவரத்தில் இருந்து வீரராகவன் அவங்க வழக்கம் போல் கவிதைகள் எழுதியிருக்காங்க. இதயம் குளிர கீதங்கள், இரவில் வழங்கும் ராகங்கள், நேர்கள் நெஞ்சில் நிறைவுற மனசு மயங்கும் பாடல்கள், மறக்க இல்லாத நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. முத்துலட்சுமி லக்ஷ்மி நிகழ்ச்சின்னு ஒவ்வொரு பாடலையும் குறிப்பிட்டு போஸ்டர்ஸ் மற்றும் ஸ்டிக்கர்ஸ் அனுப்பியிருக்காங்க. அந்துனிராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து நிகழ்ச்சி யாருமே சொல்லியிருக்காங்க. ஸ்ரீநகர்லேருந்து ரங்கராஜன் அவங்க நிகழ்ச்சியில் தித்திக்கும் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. பி புஷ்பா அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் கமெண்ட் மற்றும் கருத்துக்கள் பதிவிட்ட நேயர்களுக்கு நன்றி.

நேரம் இரவு 11:45 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியில் இனி கோழி கூவுது படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா பாடிய பாடல்.

கேட்டோம். வைரமுத்துவின் பாடல் வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில் மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவாக இந்த மௌனமான இரவில் மௌனமான நேரம் இள மனத்தில் என்ன பாரம் அந்த பாடல் தான் கேட்க போகிறோம். சலங்கை ஒலி படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல் வைரமுத்துவின் பாடல் வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில்

கேட்கலாம். மீண்டும் தரைவழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேர்களே, ஜெய்ஹிந்த்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீள நேரம் நள்ளிரவு 12:01. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மற்றும் மதுரை எஃப்எம் 103.3 ஆகிய அலைவரிசைகளில் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்து கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: காற்றின் மொழி.

பஞ்சமூத்தலாமா தொட்டு தொட்டு வெட்டி வெட்டி கட்டி கட்டி போட்ட பின்பு சுவையுள்ள வாழைக்கனி

தாய் விரிச்சு படுக்கையிலே பாவி மனம் வாடுது, தாய் பறிக்க கொடி இருக்கு கை ரெண்டும் நீளது, தொட்டாக்கிறையே தனியா ஒதுங்கிறையே விட்டா, இள வயசு வருமா இரள்கள் மேலே பட்டா.

காத்தடிச்சு கதிர் வெடிச்சு கால் முளைச்சு ஆடுது, கதிரருக்கு ஆளிருக்கு அறுவடையை தேடுது.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

விரும்பினால் புலியை அடிக்கலாம், மலர்கள் பறந்து போய் பண்டை பிடிக்கலாம், கழுதை கத்தியும் பொழுது விடியலாம், கொண்டை சேவலும் முட்டை

மேல ஒரு கண்ணு, இல்லால கடியோ வந்தாள் சின்ன பொண்ணு, நடியோ ரோசா குமாரா போ.

மேல ஒரு கண்ணு இல்லால கடியோ, வந்தாள சின்ன பொண்ணு தொட்டால நடியோ, ரோசா குமாராக்கு போட ஆட்டம் ஆட்டம்.

0: கட்டுமே, கனவு பலி கட்டுமே, நெஞ்சிருக்கும் நினைவு நிலை கட்டுமே.
1: இதுதான் சென்றால் வாடா.

0: அரம்பில் சத்தம் வராது,
1: இதழ்கள் ஒன்றாய் கூடாது,
0: இனிப்பீடு முத்தம் வராது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நேரம் காலை 4 மணி. விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களை இனி கேட்கலாம் திரை இசையில் வெளியான பக்தி பாடல்கள். துவக்கமாக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், எல்ஆர் ஈஸ்வரி, எம் ஆர் விஜயா ஆகியோர் பாடிய பாடல் திருமலை தென்குமரி படத்திற்காக. குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில்.

0: ஆடும் மீனாட்சி ரிமபகாரி கம கம கம சிகா சரி நிறுதா கரிதா நிதானி மப நித கரிதா
1: சரி மகரிதா நிதா நிதி பாபா பனி பதா நிதி சரி மகரிதா பத நிதா நிபாபா நிசகரிதா சரி நிதா நிதா பனிதா

0: ಧನಿದ ಕತ್ತಿ ಧನಿ ಬಮ ಬಮ ಬರಿದ ಸರಿಗರಿ ಧನಿ ಧನಿ ಬಮ ಬರಿದ ಇದಗ ಸಗ ಸಗ ಮಗಮ ಮಗರಿದ ಧನಿದ ಭಕ್ತಿ ಬರಿದ ಮಾಧುರೈ ಅರಸಾಳು ಮೀನಾಕ್ಷಿ ಮಾನಗರ್ ಕಾಂಚಿಲೇ ಕಾಮಾಕ್ಷಿ ಮಾಧುರೈ ಅರಸಾಳು ಮೀನಾಕ್ಷಿ.
1: நேரில் தொடர்வது பி சுசிலா பாடியுள்ள பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கவிஞர் வாலியின் பாடல் வரிகள், பஞ்சவர்ண கிளி படத்திற்காக

0: நேர்கள் இதுவரை திரை இசையில் பக்தி பாடல்களில் கேட்டீர்கள். நேரம் 4:10. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று வியாசர்பாடி ஜி கோதண்டராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
2: பெரும்பேர் TR சேதுராமன் அவர்கள் தவில்.
1: ஞான விநாயகனே சுவாமி சரவண பவானந்தா பாடல், கம்பீர நாட்டு ராகம், ஆதிதாளம்.

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வியாசர்பாடி ஜி கோதண்டராமன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: பெரும்பேர் டி ஆர் சேதுராமன் அவர்கள் தவில்.
0: தொடர்ந்து தேவ ஜெகநாத கோபாலகிருஷ்ண பாரதி கீர்த்தனை, ராகம் கல்யாண வசந்தம், ஆதிதாளம்.

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வியாசர்பாடி ஜி கோதண்டராமன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: பெரும்பேர் டி ஆர் சேதுராமன் அவர்கள் தவில்.
2: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: அருள்மணி மாலை.
4: நேர்களே, நேரம் காலை 5 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்கலாம். முதலில் சூலமங்கலம் சகோதரிகள் பாடியுள்ள கந்தசஷ்டி கவசம்.